0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய். தூய்மையான

கண்ணா ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்டா.

0: தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

அனைவருக்கும் அன்பு நிறைந்த காலை வணக்கங்கள். 89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். நித்தமும் ஒலிக்கும் புத்தம் புது காலையில் நான் உங்கள் விஸ்வா. புதியதாக நம்முடைய வாழ்க்கையிலே புலர்ந்திருக்கிற மற்றும் ஒரு அற்புதமான தினத்தின் காலை பொழுதிலே மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாள் எல்லா விதங்களிலும் நமக்கு நல்ல நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உங்கள் அனைவருக்கும் உரித்தாகட்டும். வாழ்க்கையிலே எப்போதும் ஒரு அமைதி நிலவ வேண்டும், இது நம் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கிறது. அந்த அமைதி என்பது என்ன? பிரச்சனைகள் இல்லாத நிலை இல்லையா? அப்படித்தானே நம்முடைய மனம் அர்த்தம் செய்து கொள்கிறது. ஆனால் பெரும் ஞானிகளும் உளவியல் அறிஞர்களும் சொல்கிறார்கள், அப்படி ஒரு அமைதி, அதாவது பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கை தருகின்ற மன அமைதி என்பது சாத்தியமா என்பது கேள்விக்குறிதான். அப்படி என்றால் மன அமைதியை நாம் எப்படி சம்பாதிப்பது? அதற்கு நமக்கு ஒரு புரிதல் அவசியம் என்கிறார்கள் பெரியோர்கள். அது என்னவென்றால், உங்களை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் அவையெல்லாம் நமக்கு வெளியே தான் இருக்கின்றன என்பதை நீங்கள் மனதளவிலே உணர வேண்டும். உங்களுக்குள்ளே ஒரு அமைதியை நீங்கள் உருவாக்கி கொள்ளவும் அல்லது தக்க வைத்துக் கொள்ளவும். அப்படி உங்களுக்குள் இருக்கின்ற அமைதி எப்போதும் உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாக தொடரவும் எப்போது உங்களால் முடிகிறதோ அந்த நிமிடத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை நிம்மதியானதாக அமைதி நிறைந்ததாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. நாம் புற உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நமக்குள்ளே கொண்டு போய் குழப்பிக் கொள்ளுகிறோம். ஒரு பெரிய அரசு அலுவலகம் வருவது யாராக இருந்தாலும் வாசலிலே நிறுத்தி அவர் உள்ளே வர வேண்டியவரா அல்லது வரத்தகாதவரா என்பதை பரிசோதிப்பார்கள். உள்ளே வர தகுந்தவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். இவர்கள் உள்ளே வந்தால் பிரச்சனை வரும் என்றால் அவர்கள் உள்ளே வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இல்லையா? அதுபோல எதை நாம் நம்முடைய மனதிற்குள்ளே அனுமதிக்க வேண்டும், எது புற உலகத்தோடு தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவு நமக்கு இருந்தால், அப்படி மிக கவனமாக நம்முடைய மனதிற்குள்ளே விஷயங்களை நாம் அனுமதித்தால் கண்டிப்பாக எப்போதும் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி இருக்கும். அப்படி தனக்குள்ளே அமைதியை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற ஒரு மனிதனால் புற உலகத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளாலே எதுவும் செய்ய முடியாது. அப்படி மனம் நிறைந்த அமைதியோடு எதிர்படுகிற எந்த ஒரு சூழலையும் நாம் வென்று கடந்து வருகின்ற நாளாக பிறந்திருக்கிற இந்த புண்ணால் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில், இது புத்தம் புது காலை.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய், பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய்.

அற்புதமான வடிவங்களிலே, உருண்டையாக கோள வடிவமாக அவையெல்லாம் பார்ப்பதற்கே மிகவும் அற்புதமாக காட்சி கொடுக்கும். கரைக்கு மேலே இருக்கின்ற பாறைகள் கரடுமுருடாக இருக்கின்றன, ஒழுங்கற்ற வடிவங்களிலே இருக்கின்றன. ஆனால் இந்த கூழாங்கற்கள் மட்டும் எப்படி இவ்வளவு அழகாக வடிவம் பெற்றன, வழவழப்பை பெற்றன? ஓடுகின்ற தண்ணீர் அந்த பாறை துண்டங்களினுடைய அத்தனை பக்கங்களையும் உரசி செல்லுகிறது. யோசித்து பாருங்கள், உரசி உரசி பாறைகளையே அவை வடிவம் மாற்றுகின்றன என்றால் அந்த நீரின் ஓட்டம் எத்தனை வீரியமானதாக இருக்கும்! அவ்வளவு வேகமாக அவை பாறைகள் மீது மோதி உரசி சென்று அந்த பாறைகளினுடைய ஒழுங்கீனங்களை ஒழுங்காக மாற்றுகின்றன. அழகான வடிவத்தை அவற்றிற்கு வழங்குகின்றன, வசீகரமான ஒரு வழவழப்பை அவற்றிற்கு வழங்குகின்றன. இதை அந்த பாறையினுடைய துண்டுகள் ஏற்றுக்கொள்வதனால்தான் அவை அத்தனை அழகை பெறுகின்றன. நம்முடைய வாழ்க்கையோடு இந்த விஷயத்தை ஒப்பிட்டு பார்க்கையிலே, எந்த ஒரு மனிதன் வாழ்க்கையினுடைய இன்ப துன்பங்கள் அனைத்தையும் தைரியமாக எதிர்கொண்டு கடந்து வருகிறானோ அவனுக்கு பெரும் அனுபவமானது கிடைத்திருக்கும். வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, அதனால் துவண்டு விடாமலோ அல்லது அவற்றை எதிர்கொள்ள தயங்கி ஒதுங்கியோ நின்று விட்டால் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய அனுபவத்தை தான் நாம் முதலிலே இழக்கிறோம். வெற்றி வந்தாலும் அதை ஒரு அனுபவமாக பார்க்க வேண்டும், ஆணவமாக தலைக்கு ஏற்றிக்கொள்ளக் கூடாது. தோல்வி வந்தாலும் சரி, அதில் இருக்கின்ற அனுபவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை நம்முடைய வீழ்ச்சியாக கருதி துவண்டு விடக்கூடாது. இப்படி எல்லாவற்றிலிருந்தும் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகின்ற ஒருவன் மிக பக்குவமானவனாக உயர்வான். அவனுடைய அறிவு சுடர்விடும், அவனுடைய அனுபவம் பக்கபலமாக இருக்கும், அவனுடைய சிந்தனையும் செயலும் வாழ்க்கையின் எந்த ஒரு சூழலையும் வென்று கடந்து வருகின்ற வல்லமையோடு இருக்கும். நதியின் ஓட்டத்தை ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு அழகான வடிவத்தை பெறுகின்ற கூழாங்கல்லைப் போல வாழ்க்கையின் ஓட்டத்தை ஏற்றுக்கொண்டு எதிர்கொண்டு நாமும் நலமடைவோம், நானிலம் போற்றுகின்ற வகையிலே உயர்வோம். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM-இல். இது புத்தம் புது காலை.

0: சூடா ஒரு பாட்டு பாட்டு
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Keetna, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

89.4 தமிழ் எஃப்எம், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புதன் புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஸ்வா கூட. முதன் முதலாய் அப்படிங்கிற இந்த பகுதி மூலமாக இதே தினத்துல மே மாதம் 8ஆம் தேதியில கடந்த காலங்களில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சிறப்பான பல துவக்கங்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 1840 அலெக்சாண்டர் வால்காட் போட்டோகிராபிக் ப்ராசஸ் என்கிற ஒரு முறைமையை பற்றிய காப்புரிமையை பெறுகிறார். ஒரு புகைப்படத்தை நாம் கருவியிலே பதிவு செய்த பிறகு அதை புகைப்படமாக பிரதி எடுக்க வேண்டும் இல்லையா? அதற்கென்று பல நடைமுறைகள் உண்டு. ஒவ்வொரு காலத்திலும் அது பல்வேறு விதமான முன்னேற்றங்களை அடைந்து இன்றைக்கு ஒரு மிகச்சிறப்பான முறைமையாக மாறியிருக்கிறது. ஆனால் முதன் முதலிலே அப்படி புகைப்படங்களை கருவியிலே இருந்து ஒரு பிரதியாக பதிவு செய்யக்கூடிய அந்த முறைமை போட்டோகிராபிக் ப்ராசஸ் என்கிற பெயரிலே அலெக்சாண்டர் வால்காட் அவர்களாலே இறுதி செய்யப்பட்டு அதற்கான காப்புரிமையும் அவர் இந்த தினத்திலே தான் முதன் முதலாக பெற்றார். அதே போல 1847 ஸ்காட் ராபர்ட் தாம்சன் அவர்கள் நியூமேட்டிக் டயர் என்று சொல்லக்கூடிய வகையிலே ரப்பரை கொண்டு தயாரித்து அதற்குள்ளே காற்றை நிரப்பி பயன்படுத்தக்கூடிய டயர்கள், அதனை கண்டறிந்து அதற்கான காப்புரிமையை திரு தாம்சன் அவர்கள் பெற்ற தினம் இன்றைய தினம். இதே ராபர்ட் தாம்சன் அவர்கள் தான் ரீஃபில்லபிள் ஃபவுண்டைன் பென் என்கிற எழுது பொருளையும் கண்டறிந்தவர். 1878 டேவிட் எட்வர்ட் ஹக்ஸ் அவர்கள் மைக் என்கிற பெயரிலே புதனம் பயன்படுத்துகிறோமே, ஒலி வாங்கிகள், இசைத்துறையிலும் சரி, எங்களை போன்ற அறிவிப்பாளர்கள் பண்பலைகளிலும் சரி, பெரிதும் அந்த மைக்ரோஃபோன் என்கிற ஒலி வாங்கியை பயன்படுத்துகிறோம். இப்படி ஒரு கருவியை பற்றிய தன்னுடைய கண்டுபிடிப்பை விளக்கக்கூடிய கட்டுரையை லண்டனில் இருக்கக்கூடிய ராயல் சொசைட்டி என்கிற சபையின் முன்னால் அவர் சமர்ப்பித்த தினம் இன்றைய தினம். இந்த வகையிலே ஒலி வாங்கி என்கிற ஒரு மிக உபயோகமான கருவியினுடைய துவக்கம் இந்த தினம் என்று சொல்லலாம். ஆட்டோமொபைல், தானியங்கி வாகனங்கள் இவற்றை இயக்குவதற்கு ஏதேனும் ஒரு எரிபொருள் கண்டிப்பாக தேவை. முதலிலே நீராவியை கொண்டவை செயல்புரிய துவங்கின. அதற்கு பிறகு பெட்ரோல் டீசல் போன்ற எரிபொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இந்த வரிசையிலே எரியும் தன்மை கொண்ட வாயு பொருட்களையும் தானியங்கி வாகனங்களை இயக்குவதற்கான எரிபொருளாக பயன்படுத்த முடியும். அந்த வகையிலே ஜார்ஜ் செல்டன் என்பவர் வாயு எரிபொருளை கொண்டு இயங்கக்கூடிய தானியங்கி வாகனங்களுக்கான காப்புரிமையை 1879 இந்த தினத்திலே தான் முதன் முதலாக பெற்றார். இப்படி பல பயனுள்ள துவக்கங்கள் இந்த தினத்திலே நிகழ்ந்திருக்கின்றன. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அது அப்படியே பிரதிபலிக்கின்ற விதத்திலே நமக்கு பல முன்னேற்றங்களை வழங்கக்கூடிய அற்புதமான ஆரம்பங்கள் இந்த தினத்தில் நிகழட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் எஃப்எம்மில். இது புத்தம் புது காலை.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: அண்ணா, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
2: சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணா, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு. இந்த பக்கமும் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
4: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். பிராட் யூ பை ஃபால்கன் ஃபாஸ்ட் லிங்க் சர்வீசஸ், ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் இன்டீரியர் ஃபிட் அவுட்ஸ். கால் 0586815179.

89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். புது புது காலை கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க விஷ்வா கூட. திடீரென்று மின்சாரமானது நின்று போகிறது. எதிர்பாராத ஒரு நேரத்தில் அப்படி மின்சாரம் நின்று போனதால் சட்டென்று எங்கும் இருள் பரவுகிறது. இரவு நேரம் வேறு, மை இருட்டு என்பார்களே, அப்படி ஒரு கடுமையான இருள் சூழ்ந்திருக்கின்ற நேரத்திலே திடீரென்று அந்த அறைக்குள்ளே வெளிச்சத்தோடு ஒரு மனிதன் உள்ளே வந்தால் நாம் அவனுக்கு எவ்வளவு நன்றி சொல்வோம். மிகவும் பசித்திருக்கிற வேளை, உணவேதும் கிடைக்காத நிலையிலே, இடத்திலே அறுசுவையான உணவை கொண்டு வந்து ஒரு மனிதன் உங்களுக்கு கொடுத்தால் அவனுக்கு நீங்கள் எவ்வளவு நன்றி சொல்வீர்கள், போற்றுவீர்கள். திடீரென்று பணத்தேவை, யாருமே உதவாத நிலையிலே உங்களுக்கு வேண்டிய செல்வத்தை ஒரு மனிதன் கொண்டு வந்து கொடுத்து உதவினால் அவனை மனிதனாக அல்ல தெய்வமாக அல்லவா பார்ப்போம். அது போன்ற மனிதர்கள் எங்கும் சூழ்ந்திருக்கின்ற இருட்டை வெளிச்சமாக்குகின்ற வருகையை, நம் பசி போக்குகின்ற உதவியை, நம் தேவைகளை நிறைவேற்றுகின்ற கருணையை தானாக முன்வந்து கொடுக்கக்கூடிய மனிதர்கள் நம் வாழ்க்கையிலே அநேகம் பேர் வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம் இல்லையா? யாரோ ஒரு மனிதர் அப்படி வந்து தேவதூதனைப் போல நமக்கு உதவி செய்ய வேண்டும், மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். அப்படி ஒருவனாலே செய்ய முடியும் என்றும் நம்புகிறோம். அப்படி நம்புவதனால்தான் அப்படி ஒருவர் வர வேண்டும் என்றும் எதிர்பார்க்கிறோம். நாம் ஏன் அப்படி இருக்கக்கூடாது? யாரோ ஒருவரால் அதை செய்ய முடியும் எனும் போது நம்மாலும் முடியுமே. மற்றவர்களுடைய இருண்ட வாழ்க்கைக்குள்ளே விளக்கேந்தி செல்லுகின்ற வெளிச்சத்தின் தூதுவனாக, மற்றவர்களினுடைய பசியை தீர்த்து வைக்கிற ஒரு தேவ தூதனாக, வேண்டியவருக்கு வேண்டிய உதவியை இயன்ற மட்டும் செய்யக்கூடிய இறைவனின் பிள்ளையாக ஏன் நாம் இருக்கக்கூடாது? உதவி என்பதற்கு அளவு ஒன்றும் இல்லையே. கருணைக்கும் அன்பிற்கும் இவ்வளவு அளவு இருந்தால்தான் அதற்கு உரிய மதிப்பு கிடைக்கும் என்று எந்த விதிமுறையும் கிடையாது. நம்மால் எந்த அளவிற்கு செய்ய முடியுமோ அதை நாம் ஆத்மார்த்தமாக மனம் கனிந்து இந்த உலகத்திலே மற்ற உயிர்களுக்கு வழங்க தொடங்கினால் எல்லோருடைய பார்வையிலும் நாமும் இறைவனாக தெரிவோம். இப்படி ஒவ்வொருவருமே தன்னால் இயன்ற அளவு தன்னை சுற்றி இருக்கின்ற சமூகத்திற்கு உதவ துவங்கிவிட்டால் யாரும் கவலைப்படுகின்ற ஒரு சூழ்நிலை வராது. உண்மையில் இறைவன் உலகத்தை அப்படித்தான் படைத்திருக்கிறான். ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய அறிவு, ஆற்றல், அனுபவம், செல்வம் ஏதோ ஒரு விதத்திலே மற்றொரு உயிருக்கு பயன் தருகின்ற வகையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை உணர்ந்து நாம் பகிர்ந்து கொள்வதில்லை. ஆகவேதான் இறைவன் வந்து நமக்கு உதவ வேண்டும் என்று நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இந்த சின்ன விஷயத்திற்கெல்லாம் இறைவன் இறங்கி வர வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கொஞ்சம் மனது வைத்தாலே போதும், அன்பை வெளிப்படுத்தினாலே போதும், கருணை பொங்கும் மனதோடு நம் கரங்களை நீட்டி உதவினால் போதும். அப்படி மகிழ்ச்சி மலர்ந்திருக்கின்ற நிலையிலே இந்த உலகம் ஒளிர வேண்டும் என்று நாம் விரும்பினால் அதை நம்முடைய அன்பு நிறைந்த செயல்களாலே இன்று முதல் சாத்தியப்படுத்துவோம். அப்படி நாம் செய்ய துவங்கிவிட்டால் நல்ல நாள் ஒன்றை வாழ்க்கையில் நாம் தேட வேண்டிய அவசியம் இல்லை. அது ஒவ்வொரு நாளும் நமக்கு அமையும். அப்படி ஒரு நாளாக அல்லது அது போன்ற தினங்கள் நம் வாழ்க்கையிலே அணிவகுப்பதனுடைய ஆரம்பமாக இந்த நாள் நம் அனைவருக்கும் அமையட்டும். தொடர்ந்து கேளுங்க 89.4 தமிழ் FM, இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: நீ நினைச்ச எட்டம் சேர்ந்து வர்ற நிக்காம.

0: 99.4
1: தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: மார்னிங், வெரி குட் மார்னிங். காலை வணக்கம். 7:08 ஆகுது. யுஏஇல மெரிசல் மார்னிங்காக நான் கீர்த்தனா வந்தாச்சு. 8 வெள்ளிக்கிழமை இல்லையா, ஃபைனலி இந்த ஒரு லாங் வீக் ஒரு எண்டுக்கு வருது. அபா ஆடி அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த வாரம் ஆரம்பத்திலேருந்தே அதான் நானே புலம்பிட்டுருக்கேன் இல்லையா, என்னமோ தெரியல இந்த வாரம் வந்து ரொம்ப இழுத்துட்டே போகிற மாதிரி ஒரு ஃபீல். அண்ட் ஃபைனலி திஸ் வீக் ஹேஸ் கம் டு அன் எண்ட். எப்படி இருக்கீங்க நீங்கள், எப்படி போச்சு இந்த வாரம்? பரவாயில்லையா, நீங்களும் என்ன மாதிரியே இந்த வாரம் முடியணும்னு காத்துட்டு இருந்தீங்களா, இல்லை கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே முடிஞ்சிச்சு இந்த வாரம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்களா? வாட்எவர் இட் இஸ், வாரம் முடியுது, வெள்ளிக்கிழமையாச்சு. எல்லா வெள்ளிக்கிழமையும் சொல்கிற மாதிரி தான், சீக்கிரமாக வேலை முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்புனீங்கன்னா வீக்கெண்டில் ஒரு துளி கூட வீணடிக்காமல் நீங்கள் போய் ரிலாக்ஸ் பண்ணவோ, என்ஜாய் பண்ணவோ, இல்லை வீட்டுக்கு போய் வேறு ஏதாவது வேலை பண்ணவோ உங்களால் முடியும். சரியா, வாட்எவர் இட் இஸ், ஒரு ஒரு வாரமும் நமக்கு வந்தாலும் ஒரு ஒரு வாரமும் புதுசாக தெரியக்கூடிய ஒன்று தான் வந்து இந்த வீக்கெண்ட். அதுக்காக தான் வந்து நம்ம எல்லாரும் காத்துட்ருக்கோம் இல்லை. ஸோ ஃபைனலி இட்ஸ் ஃப்ரைடே டுடே, ஹாப்பி வீக்கெண்ட். ஆனால் என்ன, இன்றைக்கி காலையில் எழுந்திருக்கும் பொழுதே எத்தனை பேருக்கு ஃபோனில் அலர்ட் மெசேஜஸ் வந்தது? ஏன்னா எனக்கு மெசேஜ் வரல, பட் இங்கே இருக்கக்கூடிய சில நியூஸ் வெப்சைட்ஸ் எல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் வந்து யுஏனுடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்போது கரண்ட்லி ட்ரோன் அண்ட் மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆக்டிவ்லி எங்கேஜிங் மிசைல் ட்ரோன் த்ரெட்ஸ் ஃப்ரம் ஈரான் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி ஒன்று நான் பார்த்தேன். ஐ ஹோப் யூஆர் ஆல் சேஃப். இந்த மாதிரி மெசேஜ் வந்ததுன்னா யாரும் பேனிக் ஆக வேண்டாம், நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் இல்லையா. அதனால் பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க, என்ன பண்ணணுங்கிறது நமக்கு தெரியும். லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் இந்த சிச்சுவேஷனை கடந்து நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு உலகத்தை நோக்கி நம்ம போகணும். எப்போ பீஸ் கிடைக்கும் தெரியல, ஆனால் நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம கையில் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்குன்னா அதை பற்றி யோசிக்காமல் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் சரியா. ஸோ வி ஜஸ்ட் கான் கண்ட்ரோல் தீஸ் திங்ஸ். என்ன பண்ண சொல்கிறாங்களோ, சேஃபாக இருக்க சொல்கிறாங்களோ அதை பார்த்து செஞ்சுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம் சரியா. அதர்வைஸ் ஆஸ் யூஷுவல் எல்லா நாளும் இருக்கிற மாதிரி தான் 11 AM வரைக்கும் உங்கள்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்க போகிறேன். நிறையா பாட்டெலாம் இருக்குது, அதுக்கு நடுவில் அப்டேட்ஸ் எல்லாம் இருக்குது. பரபரப்பான விஷயங்கள் தான் உலகத்தில் சுற்றி நடந்துகிட்ருக்கு. பரபரப்புக்கு பஞ்சமே இல்லாத ஒரு உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பட் ஐ திங்க் இன்னைக்கு ரோட்ஸ் கொஞ்சம் பரபரப்பு இல்லாமல் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆஸ் இட்ஸ் ஃப்ரைடே, இன்னைக்கு ரோடு எதுவும் பிஸியாக இருக்காதுன்னு நம்புகிறேன். அண்ட் இந்த வாரம் முழுக்க பசங்க எல்லாரும் வீட்டிலருந்தே படித்தாங்க, ரிமோட் லேர்னிங் டிஸ்டன்ஸ் லேர்னிங்ல இருந்தாங்கிறதுனால ரோட்ஸில் இந்த ஸ்கூல் பஸ்ஸஸ்னால இருக்கக்கூடிய டிராஃபிக் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் வர வாரம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியலை. அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ் பசங்க எல்லாம் வந்து ரிமோட் லேர்னிங்ல இருக்க போகிறாங்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருந்தாங்க. இன்னைக்கு பாருங்க, அன்னைக்கு ஒரு நாள் வந்தது அலர்ட் மெசேஜ், அதுக்கப்புறமா திருப்பி இன்னைக்கு காலையில் வந்திருக்கு. அண்ட் ஐ டோன்ட் நோ இதுக்கு மேலே வந்து என்ன பண்ண போகிறாங்க, என்ன டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்ட்டு. ஐம் ஷோர் உங்களுக்கு ஸ்கூல்ஸ்லேருந்து சர்க்குலர்லாம் வந்திருக்கும்னு நம்புறேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு நீங்களும் சேஃபாக இருப்பீங்களாம் சரியா. பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் ஜோ அண்ட் ஆடுகளம்லேருந்து ரெண்டு பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போகிறேன். நான் வழக்கம் போல் எனக்கு மெசேஜ் அனுப்பாருமேங்க பார்ப்போம். எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்க, மெரிசல் மார்னிங் எங்கேருந்து, விச் பார்ட் ஆஃப் த வேர்ல்ட் ஆர் யூ லிஸ்னிங் ஃப்ரம், இந்தியாவில் இருந்தா, வெளிநாடுகளில் இருந்தா, எங்கே கேட்டுட்ருக்கீங்க, அங்கே என்ன நடக்குது, வெதர் எப்படி இருக்குது, இதெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்லுவீங்களாம். ஆர்ஜே கீர்த்தனாங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் வழியாக, KIRTHANA தான் ஸ்பெல்லிங். ஸோ எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள் சரியா. வெயிட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுடைய மெசேஜஸ் பார்க்குறதுக்காக. ஸ்டார்ட் பண்ணலாமா? Good morning and happy weekend.
1: Back to back.
2: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு.

0: கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
3: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10th சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
2: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரும்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
4: அடிக்கிறாலாம ஸ்னூஸ் பண்ணாம அணைச்சு அவசரமா குளிச்சு ஓடோடி போய் லிப்ட புடிச்சு இன்னைக்காவது டிராபிக்ல சிக்காம டைமுக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னு பேராசப்பட்டு இப்ப டிராபிக்ல மாட்டிட்டு முழிக்கிறீங்க தானே?
5: சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா?
4: அப்ப நேரா வண்டிய வெஜ்பி ரெஸ்டாரண்ட்க்கு திருப்ப வேண்டியதானே?
5: இப்ப போனீங்கன்னா சுட சுட இட்லி, முறுமுறு தோசை, பொங்கல், வடை, பூரின்னு டேஸ்டி அண்ட் ஹைஜீனிக் சவுத் இந்தியன் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிரைசஸ்ல சாப்பிடலாம். வெஜ்பி ரெஸ்டாரன்ட்ஸ் UAE, தி பீப்பிள்ஸ் சாய்ஸ்.
6: செழித்தையும் தமிழை ஒளி.

0: நிலையங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: இன்னைக்கு காலையில் நம்ம யூஏஇ அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்மை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருந்த ஒரு செய்தி உங்களுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். மிசைலன் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள் த்ரெட்டுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு அலர்ட் நமக்கு வந்திருக்கும். அண்ட் சேஃப்டி அட்வைசரிஸ் எல்லாம் வந்திருக்கும். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அண்ட் நேஷனல் எமர்ஜென்சி கிரைசிஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி நம்ம எல்லாருக்கும் அர்ஜ் பண்ணுறது மறுபடியும் என்ன அப்படின்னா, ப்ளீஸ் ஸ்டே காம், சேஃபான லொக்கேஷன்ஸ்க்கு போங்க, அஃபீஷியல் சேனல்ஸ்க்கு மட்டுமே நீங்கள் போங்க ஃபார் யூனோ அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கு. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து சொன்னது என்னன்னா, இந்த சவுண்ட் எல்லாம் நீங்க கேக்குறீங்கன்னா டிஃபரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரியில், அதற்கான காரணம் சக்சஸ்ஃபுல்லான இன்டர்செப்ஷன் ஆபரேஷன்ஸ் தானே ஒழிய நீங்க பயந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் இன்கேஸ் ஏதாவது இன்டர்செப்ஷனுக்கு அப்புறமா நீங்க டெப்ரி ஏதோ பாக்குறீங்க, பீசஸ் அண்ட் ஃபிராக்மெண்ட்ஸ் கீழே ஏதாவது பாக்குறீங்கன்னா அது கிட்ட போகக்கூடாது, தொடக்கூடாது, போட்டோகிராஃப் பண்ணவும் கூடாது அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க. சோ ப்ளீஸ் ஸ்டே சேஃப்.
0: UAE அப்டேட் brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: ஸோ எந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு அலர்ட் வந்தது அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் துபாயில் எனக்கு ஸ்பெஷலி வரல. நான் வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுதும் சரி, வர வழியிலையும் சரி, எனக்கு அலர்ட் வரல. எந்த ஏரியாவில் அலர்ட் வந்திருக்குன்னு தெரியல.

0: பட் அலர்ட் வந்தவங்க எல்லாரும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருப்பீங்களா? சரியா. அண்ட் கமிங் பேக் டு இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ், தினேஷ் ரகு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஹே கீர்த்தனா, ஹோப் யூ ஹேவிங் அ ஃபென்டாஸ்டிக் மார்னிங், லிஸ்னிங் டு யூ ஃப்ரம் மெல்பர்ன் ஆஸ்திரேலியா அப்படின்னு. நைஸ், தேங்க்யூ தினேஷ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் மெசேஜ். செல்வராஜ் வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காங்க ஃப்ரம் சென்னை. டுமாரோ மே 9th இஸ் மை கிராண்ட் டாட்டர் ஐராஸ் ஃபர்ஸ்ட் பர்த்டே, ரிக்வெஸ்ட் யூ டு விஷ் அண்ட் பிளெஸ் ஹர்னு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. ஆஃப்கோர்ஸ் விஷிங் ஐரா பேபி அ வெரி வெரி ஹாப்பி பர்த்டே, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். அதுவும் முதல் பிறந்தநாள் அப்படிங்கிறது எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் இல்லையா? ஸோ ஐரா பேபிக்கு ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி பர்த்டே விஷஸ். பாரதி ராஜா ஃப்ரம் கள்ளக்குறிச்சி அவர் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. நேற்றுக்கு வந்து நல்ல மழையாமே நகரமே வந்து கூலிங்காக இருக்கு அக்கா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அட அட அட, ஸோ நைஸ் டு ஹியர் தட். இங்கே எப்படி வெயில் சுட்டரிச்சுட்டு இருக்கு, இப்போ பேசும்போது கூட ஸ்டுடியோ கிளாஸ் வழியாக சூரியன் வந்து அப்படியே என் கண்ணை கூசுற அளவுக்கு அடிச்சுட்டு இருக்காரு. பட் நம்ம ஊரில் வந்து பல ஊர்களில் நல்ல மழை அப்படிங்கிறதையும் நான் கேள்விப்பட்டேன். குமார் ஃப்ரம் குமார் அண்ட் ஷாலினி ஃப்ரம் நாகர்கோயில் கன்னியாகுமரி மெசேஜ் அனுப்பியிருக்காங்க, ஹாவ் அ நைஸ் டே அப்படின்ட்டு. தேங்க்யூ, தேங்க்யூ. யூ ஆல்சோ ஹாவ் அன் அமேசிங் டே. ஸோ வேறு யார் எங்கேருந்து கேட்டுட்ருக்கீங்கிறது எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ் வழியாக சொல்லுவீங்களாம். சரி, உங்கள் ஊரில் எப்படி இருக்குது, வெதர் எப்படி இருக்குது, நிலைமை எப்படி இருக்குது, என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க நீங்கள், வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லுவீங்களாம். ஆர்ஜே கீர்த்தனா அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு KIRTHANA. சரியா, இப்போ அடுத்தது ஐயில் இருந்த ஒரு பாட்டு, 90s நாடோவில் ஒரு பாட்டு, தலைவர் சாங் ஆஃப் தி இயர்னு சொல்லி மூணு பாட்டு உங்களுக்காக பேக் டு பேக் ஆன் தி வே.
1: Mercil Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட prime spot ல plot book பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. Tumbe International Pathway Medical Program. Affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree secure பண்ணுங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய்.

0: brought to you by Basha by Biryani. ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
1: We'll be back. பெரிய
2: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
0: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
1: ஏன்னா தான் ஃப்ரைடேவா இருந்தாலும் 311 இருக்கிற டிராஃபிக்கு நாள் கிழமையே கிடையாது. மேபி வீக்கெண்ட்ல வேணா கொஞ்சம் டிராஃபிக் கம்மியா இருக்கலாம், பட் வீக் டேஸ்ல ஃப்ரைடேயோ மண்டேயோ வாட்எவர் டே இட் இஸ் டிராஃபிக் ஜாஸ்தியா தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ 311 இருக்கு, பட் என்னன்னா கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த ஜாஹியாக்கு அப்புறமா நம்ம பார்த்தோம்னா டுவர்ட்ஸ் துபாய் வர டைரக்ஷன்ல கொஞ்சம் ஸ்லோ மூவிங் டிராஃபிக் அண்ட் கன்ஜெஷன் இருக்கிறது பார்க்க முடியுது, பட் நோ கிராஷ் ஆர் எனி திங், அதனால பரவாயில்ல. 611 வந்து ஃப்ரீயாக தான் இருக்குது. லேசாக ஒரு குட்டி ஸ்ட்ரெச்சுக்கு மட்டும் இந்த கவனிச்சுக்கு முன்னாடி ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்குது, கன்ஜெஷன்லாம் இல்லை, லைட்டாக ஸ்லோ மூவிங் டிராஃபிக் இருக்குது, அவ்வளோதான். அண்ட் தென் துபாய் டிசைன் டிஸ்ட்ரிக்ட் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் நம்ம ராசல்கோர் ரோடில் பார்த்தோன்னா அங்கே கன்ஜெஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஒரு கிராஷ் வேறு எனக்கு தெரியுது, அந்த பக்கம் வந்துட்டுருக்கீங்கன்னா கொஞ்சம் டிலேஸ் எதிர்பார்க்கலாம் நீங்கள். அதை தவிர்த்து வேறு எதுவும் இல்லை. E11 அஃப்கோர்ஸ் டிராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறது பார்க்க முடியுது. பேரூர் ஸ்ட்ரீட்டில் டிராஃபிக் இருக்குது. யூஸ்வலாக இருக்கிற இந்த ஸ்ட்ரீட்ஸில் எப்படி டிராஃபிக் இருக்குமோ இந்த நேரத்தில் அதுதான் இருக்கே ஒழிய, அதை தவிர்த்து அன்யூஷுவலாக எதுவும் இல்லை. டிரைவ் சேஃப்.
0: டிராஃபிக் அப்டேட் brought you by Jetor UAE. Visit Jetor Showrooms, a part of Elite Group Holdings.
1: 7:46 ஆகுது மெரிசல் மார்னிங்ல. நான் தான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்புறம் யாருக்கு மனசு தொட்டமேட்டு பாட்டு வேணும்? 7:47 ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஸோ உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்ன அப்படிங்கறத கேட்கறதுக்கு ரைட் நவு நீங்க கால் பண்ணலாம் 800-8940-க்கு. மீன்வாயில் இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ், அசார் சையத் குட் மார்னிங் டு யூ டூ. கிருஷ்ணா வந்து மெசேஜ் அனுப்பியிருக்காரு, ஹாப்பி ஃப்ரைடே, திஸ் இஸ் கிருஷ்ணா ஃப்ரம் சண்டிகர் அப்படின்னு. தேங்க்ஸ் கிருஷ்ணா, ஹாப்பி ஃப்ரைடே டு யூ டூ, குட் மார்னிங், ஹாவ் அ கிரேட் டே அப்படின்னு ஜூடிசன் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. குமார் ஃப்ரம் ஜப்பான் அவர் சொல்லியிருக்காரு, சம்மர் தொடங்கியாச்சு ஆனால் நார்மலாக தான் இருக்குது டெம்பரேச்சர், 18-23 தான் இருக்குது அப்படின்ட்டு. பரவாயில்லையே, 18-23 தான் உங்களுக்கு வந்து ஜப்பானில் மேக்ஸிமம் சம்மரா, தட்ஸ் சோ நைஸ் ரைட். காலை வணக்கம் அனுப்பியிருக்காரு சத்யசீலன், காலை வணக்கம் டு யூ டூ. செல்வராஜ் அப்புறம் முகமது அசார், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து தமிழ்நாடு 12th ரிசல்ட்ஸா? ஓ மை காட், நமக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் யாருமே எக்ஸாம் எல்லாம் எழுதலை அப்படிங்கிறதுனால இதை பற்றி நான் பெருசாக யோசிக்கவே இல்லை. அசார் சொல்லியிருக்காரு, மை கசன்ஸ் டாட்டர் 12th எக்ஸாம் பண்ணியிருக்காங்க, ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், 9:30 அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு இருக்காரு. ஓ எஸ் ரைட், ஓகே பார்ப்போம். எனிவே வாழ்த்துக்கள், இப்போவே அட்வான்ஸாக சொல்லிடலாம் யாரெல்லாம் எக்ஸாம் எழுதியிருக்காங்களோ அவங்களுக்கு. ஜெயக்குமார் குட் மார்னிங் டு யூ டூ, சையத் முகமது குட் மார்னிங் டு யூ டூ, எல்லாருக்கும் ஹாப்பி வீக்கெண்ட் காய்ஸ். ஓகே வேறு யார், யூசுப் கனி குட் மார்னிங். சரி, யாருக்கு பாட்டு வேணும்? 800-8940-க்கு கால் பண்ணி நல்ல ஒரு பாட்டா கேளுங்க பாப்போம். ஹலோ குட் மார்னிங்.
2: ஹலோ குட் மார்னிங் கீர்த்தனா.
1: ஹாய், யார் பேசுறீங்க?
2: ஜமால் பேசுறேன்.
1: ஜமால் எங்க இருந்து?
2: அபுஹைல்.
1: அபுஹைல், அடி ஜாலியா சிரிச்சுதே பேசுறீங்க போல, வீக்கெண்ட் சந்தோஷமா?
2: கண்டிப்பா. ஆமா,
1: என்ன பண்ணுவீங்க வீக்கெண்ட்? என்ன பிளான் இந்த வாரம்?
2: வீக்கெண்ட் இந்த பிளானே வெல்ல போலாம்னு இருக்கோம்.
1: எந்த ஊர் போறாரு
2: அண்ணன்?
1: ஹைதராபாத் இந்தியால தானே இருக்கு? எந்த ஊருக்கு போறாரு ஹைதராபாத்ல இருந்து?
2: இல்ல, இங்க அவங்க நாகப்பட்டினம்.
1: நாகப்பட்டினம், அப்படி சொல்லுங்க. நைஸ் நைஸ் நைஸ். நீங்க போலியா வெகேஷனுக்கு?
2: என்ன
1: பாட்டு வேணும் உங்களுக்கு ஜமால்?
2: பாட்டு என்ன
1: படம் அது?
2: என்ன
1: பாட்டு இருக்கா உங்களுக்கு? சரிகாமே பாட்டு. ஓகே ஓகே ஓகே, பிளே பண்றேன் நானு. சரியா?
2: அப்படியா?
1: சரி, ஓகே ஓகே ஓகே, டேக் கேர், பாய்.
3: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
4: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
5: A few days later.
3: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
4: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
5: A few days later.
3: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
4: ஆமாண்ணா, எப்படி?
3: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
6: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிரசன்ட்ஸ் தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிசன் ப்ரோக்ராம்.
7: கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி UAEல உங்க 3 இயர்ஸ் ஜர்னியா துவங்கி அடுத்த 3 இயர்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானால கம்ப்ளீட் பண்ணலாம்.
6: அஃபோர்டபிள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அண்ட் குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. அட்மிஷன்ஸ் ஆர் நவ ஓபன். விசிட் gmu.ac.ae ஆர் கால் 0565 495-5755. Gulf Medical University, where the world comes to learn.
8: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டெண்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
9: ஆனா எனக்கு கிடைச்சது
4: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கும். ஆனா எனக்கு கிடைச்சது
7: EMI freelance offer fully furnished villas with 50 plus amenities. Meet the team on May 10th Sunday at Park Regis Hotel, brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai. This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: மெர்சல் மார்னிங் brought to you by ALD properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
3: வணக்கம். காலை நேர விரிவான செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி
2: மணிபாலன்.
3: ஈரானில் இருந்து வரும் ஏவுகணை ஆளில்லா விமான அச்சுறுத்தல்களுக்கு ஐக்கிய அரபு அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் பதிலளித்துள்ளன. இன்று காலை 6:36 ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாக ஐக்கிய அரபு அமீரக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். முன்னெச்சரிக்கை குறுஞ்செய்திகள் வரும்போது பாதுகாப்பான இடத்தில் இருக்குமாறும், எச்சரிக்கைகள் மற்றும் புதுப்பிப்புகளுக்கு அதிகாரப்பூர்வ தளங்களை பின்பற்றுமாறும் தேசிய அவசரகால நெருக்கடி மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நிறுத்தம் இன்னும் அமலில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேற்றிரவு இருதரப்பினரும் துப்பாக்கிச் சண்டை நடத்தியதை தொடர்ந்து அவர் இதனை கூறியுள்ளார். ஹோர்மோஸ் ஜலசந்தியை நெருங்கிக் கொண்டிருந்த ஒரு ஈரானிய எண்ணெய் கப்பலையும் மற்றொரு கப்பலையும் அமெரிக்கா இலக்கு வைத்ததாகவும், பல கடலோர பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமையகம் குற்றம் சாட்டியுள்ளது. இதனிடையே ஜலசந்தியில் உள்ள அமெரிக்க கடற்படையின் வழிகாட்டப்பட்ட ஏவுகணை அழிப்பு கப்பல்கள் மீதான ஈரானிய தாக்குதல்களுக்கு தற்காப்பு தாக்குதல்கள் மூலம் பதிலடி கொடுத்ததாக அமெரிக்கா கூறியுள்ளது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அமெரிக்காவின் முன்மொழிவை பரிசீலித்து வருவதாக ஈரானின் வெளியுறவு அமைச்சகம் கூறி ஒரு நாள் கழித்து இந்த மோதல் வெடித்துள்ளது.
2: தமிழக செய்திகள்.
3: விஜய் முதல்வர் ஆவதை தடுக்கவில்லை. அதிமுக திமுக தங்களுக்குள் இணைந்து பெரும்பான்மையை நிரூபித்தால் கூட அவர்களும் ஆட்சி அமைக்க உரிமை கோரலாம் என்று தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆர் வி அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனியார் ஆங்கில தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் தவிக தலைவர் விஜய் தனக்கு பெரும்பான்மை இருப்பதாக தெரிவித்தால் எந்தெந்த கட்சிகளின் ஆதரவு தனக்கு இருக்கின்றது என்பதை முன்கூட்டியே நிரூபிக்க வேண்டும். அப்படி பெரும்பான்மையை நிரூபிக்க முடியாத கட்சியை எப்படி நான் ஆட்சி அமைக்க அழைக்க முடியும் என்று வினவியுள்ளார். விஜய் நாளைக்கே தனக்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பதாக நிரூபித்தால் உடனே அவரை ஆட்சி அமைக்க அழைக்கப் போகின்றேன் என்று கூறியுள்ளார். இந்த சூழலில் விஜயை நான் தடுப்பதாக எப்படி கூற முடியும் என்று அவர் வினவியுள்ளார். விஜய் மட்டுமல்ல, ஜனநாயக முறைப்படி யாரையுமே என்னால் தடுக்க முடியாது. அதிமுக திமுக தங்களுக்குள் இணைந்து பெரும்பான்மையை நிரூபித்தாலும் அவர்கள் கூட ஆட்சியமைக்க உரிமை கோரலாம் என தமிழக பொறுப்பு ஆளுநர் ஆர் வி அர்லேக்கர் தெரிவித்துள்ளார். தவிகாவை ஆதரிப்பது குறித்து 3 கட்சிகள் இன்று முடிவுகளை அறிவிக்க உள்ளன. சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்ற தவிகா ஆட்சியமைக்க பெரும்பான்மையை நிரூபிப்பதற்காக ஆதரவு கேட்டு திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் விசிகவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளது. தவிகா ஆட்சியமைக்க போதிய ஆதரவு இல்லாத நிலையில் அக்கட்சியை ஆதரிப்பது குறித்து இடதுசாரிகள் மற்றும் விசிக இன்று முடிவு செய்கின்றன. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் செயற்கு மாநில குழுவை கூட்டி முடிவெடுக்கின்றது. திருமாவை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விஜய் ஆதரவு கேட்ட நிலையில் அவர் இடதுசாரிகளுடன் இணைந்து முடிவெடுக்க திட்டமிட்டுள்ளார்.
2: இந்திய செய்திகள்.
3: பீகார் அரசியலில் பெரும் திருப்பு முனையாக முன்னாள் முதல்வர் நிதிஷ்குமாரின் மகன் நிஷாந்த் குமார் அமைச்சராக பதவியேற்றார். பீகாரில் சுமார் 2 தசாப்த கால நிதிஷ்குமாரின் ஆட்சி முடிவுக்கு வந்து பாஜகவை சேர்ந்தவர் முதல்வராக பொறுப்பேற்ற சில வாரங்களில் இந்த அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றுள்ளது. ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் கட்சிகளைச் சேர்ந்த 32 பேர் புதிய அமைச்சர்களாக நேற்று பதவியேற்றுக் கொண்டனர். அவர்களுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பொறியியல் பட்டதாரியான 50 வயது நிஷாந்த் குமார் தனது தந்தை முதல்வராக இருந்த நீண்ட காலமும் தீவிர அரசியலில் ஈடுபடாமல் ஒதுங்கியே இருந்தார். தேர்தல்களின் போது மட்டும் அவ்வப்போது தந்தைக்காக பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தார். கடந்த மார்ச் மாதம் நிதிஷ்குமார் மாநிலங்களவைக்கு செல்ல முடிவு செய்ததை தொடர்ந்து நிஷாந்த் முறைப்படி ஐக்கிய ஜனதா தளம் கட்சியில் இணைந்து கொண்டார். ஜேடியு ஒதுக்கீட்டில் விஜய் சௌத்ரி மற்றும் விஜேந்திர பிரசாத் யாதவ் ஆகியோர் துணை முதல்வர்களாக நியமிக்கப்பட்டனர்.
1: இலங்கை செய்திகள்.
3: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த தகவலை இலங்கை போலீஸ் ஊடகப் பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்யும் போது 2 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லஞ்சமாக பெற்றார் என்ற குற்றச்சாட்டின் கீழ் அவருக்கு எதிராக விசாரணை இடம்பெற்று வரும் நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார். இந்த வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த கபில சந்திரசேனவுக்கு 2 தினங்களுக்கு முன்னர் பிணை வழங்கப்பட்டது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக அவரது உறவினர்கள் என கூறி போலி பிணையாளர்கள் இருவர் நீதிமன்றத்தில் முன்னிலையானமை தெரிய வந்ததை அடுத்தே அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர். பிணை நிபந்தனைகளை மீறி நீதிமன்றத்தின் நம்பிக்கையை சிதைத்துள்ளமையினால் கபில சந்திரசேனவை மீண்டும் கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதிவான் நேற்று உத்தரவிட்டார். இந்த சூழலிலேயே கபில சந்திரசேனவின் சடலம் கொள்ளுப்பட்டியில் உள்ள அவரது வீட்டில் இருந்து இன்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார்.
1: விளையாட்டுச் செய்திகள்.
3: ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் நேற்று நடைபெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணி 9 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. ஆட்டம் மழையினால் தடைபட்டிருந்த நிலையில் 19 ஓவர்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்டது. முதலில் துடுப்பெடுத்தாடிய லக்னோ அணி 19 ஓவர்கள் நிறைவில் 3 விக்கெட் இழப்பிற்கு 209 ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது. அணி சார்பில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய மிச்சேல் மார்ஷ் 56 பந்துகளில் 111 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். நிக்கோலஸ் பூரன் 38 ஓட்டங்களை பெற்று பிடிகொடுத்து ஆட்டம் இழந்தார். அணித்தலைவர் ரிஷப் பந்த் 32 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இதற்கமைய 213 என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலளித்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 19 ஓவர்கள் நிறைவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 203 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றுக்கொள்ள லக்னோ சூப்பர் ஜாயின்ஸ் அணி டக்வத் லூயிஸ் முறைப்படி 9 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றியீட்டியது. இந்த வெற்றியுடன் லக்னோ அணி தொடர்ந்தும் 10வது இடத்தில் தரப்படுத்தப்பட்டுள்ளது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி தொடர்ந்தும் 12 புள்ளிகளுடன் 3வது இடத்தில் உள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி புள்ளிப்பட்டியலில் முதலிடத்திற்கு முன்னேறியுள்ளதுடன் பஞ்சாப் கிங்ஸ் அணி 13 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 10 புள்ளிகளுடன் 6வது இடத்திலும் மும்பை இண்டியன்ஸ் அணி 6 புள்ளிகளுடன் 9வது இடத்திலும் தரப்படுத்தப்பட்டுள்ளது.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
3: அமீரகத்தில் இன்று இதமான வானிலையை எதிர்பார்க்க முடியும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வருகின்ற நாட்களில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று பொதுவாக இதமானது முதல் ஓரளவு மேகமூட்டமான வானிலை நிலவும். கரையோர பகுதிகளில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாள் பொழுதில் உள்ளக பிராந்தியங்களில் கரையோர பிராந்தியங்களில் இன்று 36 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். அதேபோன்று உள்ளக பிராந்தியங்களில் 39 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரையிலும் மலைப்பாங்கான பகுதிகளில் 30 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும். காற்று மணிக்கு 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இத்துடன் காலை நேர விரிவான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. எமது செய்திச் சுருக்கத்தினை 9 மணி முதல் எதிர்பாருங்கள். வணக்கம்.

0: மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். ஹாப்பி ஃப்ரைடே. 8:15 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
0: Okay, 24 carat தங்கம் 1 gram இருக்கு 568 dirhams 50 fils. 22 carat தங்கம் 1 gram இருக்கு 526 dirhams 50 fils. தங்கத்தோட விலை ஏறிட்டே போகுது.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought you by Kalyan Jewelers.
0: Okay, இன்னும் ஒரு முக்கியமான UAE அப்டேட் உங்களுக்காக, அதுக்கு அப்புறம் back to back என்ன பாட்டன் சொல்றேன்.
1: UAE update
2: brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: இங்க நம்ம துபாயை பொறுத்த வரைக்கும் இல்ல, இ ஸ்கூட்டர்ஸ் நம்ம எல்லாரும் ரைட் பண்ணலாம், அதுக்கான பெர்மிஷன் நமக்கு இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த இ ஸ்கூட்டர்ஸ் ஒட்டி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வந்து நம்ம துபாய் போலீஸ் அண்ட் ஆர்டிஏ எல்லாம் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா. அதன்படி நம்ம பார்க்கும்பொழுது ஐ திங்க் இன்னும் மக்கள் வந்து அதை ஃபாலோ பண்றதில்ல நினைக்கிறேன், அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாலும். ஸோ வேர் எக்ஸாக்ட்லி ஆர் ரைடர்ஸ் அலவுட் டு யூஸ் தெம் அப்படின்னு சொல்லி கேட்டா, டெடிக்கேட்டட் சைக்கிளிங் டிராக்ஸ்ல இருந்து சேஃப் ஸ்ட்ரீட் ஜோன்ஸ் வரைக்கும் நம்ம துபாய் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி ரோட்ஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி சொல்லியிருக்கிறது என்னன்னா, நாங்க கிளியரா அவங்களுக்கான அந்த மார்க்கிங்ஸ் எல்லாம் பிளேஸ் பண்ணிருக்கோம். சோ தட் அதை பார்த்துட்டு அவங்க ரைட் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு காலையில கூட நான் வரும்பொழுது பார்த்தேன், இப்போ நம்ம கார்ஸ் எல்லாம் போகக்கூடிய அந்த நடு ரோட்ல வந்து ஒரு இ ஸ்கூட்டரோ இல்ல வந்து இந்த பைக்கோ இந்த எலக்ட்ரிக் பைக்ஸ் எல்லாம் ஓடிட்டு வரும்போது நமக்கு ரொம்ப பெரிய ஒரு இடையூறா இருக்கு இல்லையா. நம்ம அவசரமா நம்ம போற ஸ்பீட் வேற, அவங்க போற ஸ்பீட் வேற. அண்ட் இன்னொன்னு, நம்ம பின்னால இருந்து ஹாங்க் பண்ணனும், அவங்க பயந்துடக்கூடாது இல்லையா. அந்த ஒரு ஜர்க் ஆகி அவங்க பயந்துட்டாங்கன்னா தட் பிகம் லைக் ஒரு மாதிரி ஒரு படபடப்பாயிரும் அவங்களுக்கு. அதெல்லாம் யோசிச்சு நம்ம வந்து போயிட்டு இருக்கோம், அவங்க என்னடா ரோடுக்கு ஓரமா போகாம நடு ரோட்ல எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு தான் வந்து மிகப்பெரிய ஒரு சேஃப்டி த்ரெட் அப்படிங்கிறது புரியறது இல்ல. அண்ட் பல பேர் வந்து பார்த்தா இந்த ஹெல்மெட்டை கையில வச்சுட்டு போகிறது, அந்த ரிஃப்ளெக்டிங் ஜாக்கெட்ஸ் போடுறாங்க, ஆர் அந்த ஜாக்கெட் வந்து அந்த ஹேண்டில் பார்ல மாட்டுறது, ஹெல்மெட்டை கையில வச்சுட்டு போறது, இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, விச் இஸ் ஆக்சுவலி ராங். சோ வேர் எக்ஸாக்ட்லி கேன் யூ ரைட் அப்படின்னு சொல்லி கேட்டா, இவங்களுக்கான இந்த டிராக்ஸ் வந்து தே ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் பெடஸ்ட்ரியன் பாத், ஸோ தட் போத் ரைடர்ஸும் சரி நடந்து போறவங்களும் சரி இவங்க வந்து ஈஸியாக எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் போகலாம். அண்ட் இவங்களுக்கான அந்த ஸ்பீட்னு பார்க்கும்பொழுது நாட் மோர் தன் 30 km/h அண்ட் ரெட் ரோட் மார்க்கிங்ஸும் நாங்கள் வச்சிருப்போம், சைனேஜும் வச்சிருக்கோம் ஃபார் போத் சைக்கிளிஸ்ட் அண்ட் டிரைவர்ஸ். இதை பார்த்து தான் வந்து அவங்க போகணும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. அண்ட் சைட் வாக்ஸில் வந்து அவங்க ஓடிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. சைட் வாக்ஸ் வந்து பாதசாரிகள் நடந்து போகிறதுக்காக இருக்கக்கூடிய பெடஸ்ட்ரியன் ஒன்லி சைட் வாக்ஸ் தானே தவிர, டெசிக்னேட்டட் அண்ட் அப்ரூவ் டிராக்ஸ்ல மட்டும்தான் இவங்க ஓட்டலாம் அப்படிங்கறதையும் சொல்றாங்க. ஏன்னா அகேன் நடந்து போறவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னன்னா, இந்த மாதிரி நடந்து போறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க நடந்து போற அந்த சைட் வாக்ஸ்ல இவங்க ஓடிட்டு போறாங்க அப்படிங்கிறது. ஸோ மெயின் ரூல்ஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னென்ன அப்படின்னா, அட்லீஸ்ட் 16 years ஆஃப் ஏஜ் இருக்கணும் இதை ரைட் பண்றவங்க. ஒன்லி 1% இஸ் அலவுட் பர் ஸ்கூட்டர், அதுல வந்து டபுள்ஸ் எல்லாம் அடிக்கக்கூடாது. ஹெல்மெட் அண்ட் சேஃப்டி கியர் கட்டாயமாக வேர் பண்ணணும், கையில் எடுத்துட்டு போகக்கூடாது, வேர் பண்ணணும். அண்ட் டிராஃபிக் சயின்ஸ் அண்ட் சிக்னல்ஸ், அவங்களுக்கும் ரெட் சிக்னல் பொருந்தும், அவங்களுக்கும் டிராஃபிக் சயின்ஸ் பொருந்தும். அண்ட் தென் அப்ரூவ்ட் ஜோன்ஸ் அண்ட் டிராக்ஸ்ல மட்டும்தான் ஓட்டணும். அண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து இந்த ரெக்லெஸ் டிரைவிங் அண்ட் அன்சேஃப் பிஹேவியருக்கு அகேன்ஸ்டான வார்னிங் வந்து எப்பவுமே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதை மீறி ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணா எனிவே பிட்வீன் 100 and 300 திரிம்ஸ் அவங்களுடைய ஆஃபென்ஸை பொறுத்து ஃபைன்ஸ் அண்ட் யூனோ தண்டனைகள்லாம் வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. வில் துபாய் ஆட் மோர் ட்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டால், எஸ் ஆர்டிஏ வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா, இந்த இ ஸ்கூட்டர்ஸ் அண்ட் பைசைக்கிள் யூசர்ஸோடைய நம்பர் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்கள சப்போர்ட் பண்ண வகையில் இன்னும் நாங்கள் ட்ராக்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற தாட்ல தான் இருக்குங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க.
1: UAE update
2: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: Ali Thandavanam Acham Enbadu Manameda padangal lande back to back rendu paattu on your way
1: back to back
3: adutha rendu paattu

0: ஏய் ஆண்டனி, தெரிக்கே லியோவை எவ்வளோ நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடை. To advertise your brand, contact 050-252-8940. திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
2: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10 தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
1: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரும்ப கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
5: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
6: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler. Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University, Tumbe International Pathway Medical Program, affordable fees, world class education, global career opportunities ஓட international medical degree secure பண்ணுங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம்.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்கப்போவது
1: நடக்கப்போவது
0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
3: We'll be back after a short commercial break.
4: கற்பூரங்காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
5: என்ன, நீங்க தயாரா?
4: மனசார வேண்டிட்டு போன ஆரம்பிச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
5: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசத்தை வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
6: நம்ம டைம் சப்பாடி அடிக்க போறேன்.
7: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்.
8: சட்டமன்ற தேர்தலில் மக்களின் முடிவு என்ன சொல்கின்றது? புதிய ஆட்சி அமையும் சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்.
7: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக கட்சிகளின் முடிவு என்ன? தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
8: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
9: ஆண்டு சந்தாவுக்கு இன்றே அழையுங்கள் 8058.
5: VN City Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. நம்ம சென்னை ECR கோவலம் ல உங்க பீச் ஹோம் கிடைக்க போகுது. ஆமாங்க, மார்னிங் சன்ரைஸ் ஈவினிங் பீச் வாக்கிங் ல பீச் பாத் மாதிரியே சென்னை ECR ல உங்க வீடு, அதுவும் just monthly 1500 AED EMI ல.
10: கூடவே ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா ன 50க்கும் மேற்பட்ட அமெனிட்டிஸ், ப்ரீ லான்ச் ஆஃபரா AC TV பெட் ன ஃபுல்லி ஃபர்னிஷ்டாவே கிடைக்க போகுது. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 10th 10 AM to 8 PM பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கிற பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் துபாயில நடக்கவிருக்கு. கால் 054-767-3111. கால் 054-767-3111.
5: சென்னை ECRல உங்க வீடு, அதுவும் 1500 AD EMIல. மிஸ் பண்ணிடாதீங்க.
11: அடிக்கிற அலாம ஸ்னூஸ் பண்ணாம அணைச்சு அவசரமா குளிச்சு ஓடி ஓடி போய் லிப்ட புடிச்சு இன்னைக்காவது டிராபிக்ல சிக்காம டைமுக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னு பேராசப்பட்டு இப்ப டிராபிக்ல மாட்டிட்டு முழிக்கிறீங்க தானே?
5: சரி, பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா?
11: அப்ப நேரா வண்டிய வெஜ்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு திருப்ப வேண்டியதானே?
5: இப்ப போனீங்கன்னா சுட சுட இட்லி, முறுமுறு தோசை, பொங்கல், வடை, புரின்னு டேஸ்டி அண்ட் ஹைஜீனிக் சவுத் இந்தியன் வெஜிடேரியன் டிஷஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிரைசஸ்ல சாப்பிடலாம்.
12: வெஜ்மி ரெஸ்டாரன்ட்ஸ் UAE, தி பீப்பிள்ஸ் சாய்ஸ்.
13: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

0: பிளஸ் டூ பொது தேர்வு முடிவுகள் வெளியாகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டில் வழக்கம் போல் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டில் பார்த்தாலே தெரியும் வழக்கம் போல் என்ன ஆகும். வழக்கம் போல் இந்த ஆண்டும் வந்து மாணவர்களை விட மாணவிகளே வந்து அதிகம் தேர்ச்சி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி வெளியாகுது. தேர்வு எழுதினவங்களில் வந்து மாணவிகள் 97% மாணவர்கள் 93.19% வந்து தேர்ச்சி பெற்றிருக்காங்கிற மாதிரி செய்தி வெளியாகி இருக்கு. அண்ட் பிளஸ் டூ பொது தேர்வு தேர்ச்சியில் வந்து பார்த்தோம்னா 98.87% பெற்று ஈரோடு மாவட்டம் தான் முதலிடத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து சிவகங்கை, கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்கள் அடுத்தடுத்த இடங்களில் செக்யூர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. 100க்கு 100 எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் இல்லையா. அதில் வந்து பிளஸ் டூ பொது தேர்வில் பார்த்தா அதிகபட்சமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் கணினி அறிவியல் பாடத்தில் தான் வந்து 6945 பேர் வந்து சதம் எடுத்திருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக வந்து கணினி பயன்பாடுகள் பாடத்தில் வந்து 2000 பேரும், கணக்கு பதவியல் பாடத்தில் வந்து 1946 பேரும் வந்து 100க்கு 100 எடுத்திருக்காங்க. கணிதத்தில் வந்து 732 பேர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் தமிழ்லையும் வந்து பார்த்தா பிளஸ் டூ பொது தேர்வில் வந்து 83 பேர் 100 மதிப்பெண்கள் எடுத்து அசத்தியிருக்காங்கிற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகுது. அண்ட் 92.16% தேர்ச்சி விகிதம் பதிவாகியிருக்கு அரசு பள்ளிகளில் எக்ஸாம் எழுதின மாணவர்கள். ஸோ அந்த நம்பர்ஸும் வந்து ஜாஸ்தியாகிட்டு இருக்கிறத பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லையா. ஏன்னா பிளஸ் டூ அப்படிங்கிறது குழந்தைங்க எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாமாக பார்க்கப்படுது. அண்ட் அதற்கு அடுத்தபடியாக இப்போ பிளஸ் டூ ரிசல்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி வெளியாகி இருக்கு இல்லை. ஸோ இதை தொடர்ந்து இனி அடுத்தடுத்து ஹையர் ஸ்டடீஸில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அண்ட் உங்கள் ஃபேமிலியிலையும் யாராவது இந்த மாதிரி போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதி நல்ல ரிசல்ட்ஸோடு இப்போ அடுத்து அதுவும் டாக்டர் ஆகணுங்கிற கனவோடு இருக்காங்க, குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகணுங்கிற கனவோடு இருக்காங்கன்னா கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி உங்களுக்காகவே ஒரு மெடிசன் ப்ரோக்ராம் வழங்குறாங்க. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வேயோட ஜிஎம்யூ யூஏயில் முதல்ல 3 நீங்கள் படிச்சுக்கலாம். அதாவது கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி யூஏயில் முதல் 3 படிச்சுட்டு அதுக்கு அடுத்த 3 வந்து உலகத்தோட டாப் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ருமேனியா, யூகே, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான், கானாவில் கண்டினியூ பண்ணலாம். அஃபோர்டபுளான ஃபீஸில் இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியும் ஏர்ன் பண்ணலாம். வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட நல்ல குழந்தைங்க வந்து படிக்கலாம் சரியா. அட்மிஷன்ஸ் வந்து இப்போ ஓப்பனாக இருக்குது. மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு www.gmu.ac.ae அப்படிங்கிற அந்த வெப்சைட்டையோ இல்லை 056-549-5799 அந்த நம்பருக்கோ கால் பண்ணி டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சரியா. கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, வேர் த வேர்ல்ட் கம்ஸ் டு லேர்ன். ஸோ உங்கள் குழந்தைங்க நிச்சயமாக நல்ல ஒரு குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணுவீங்களா.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
3: மேலும்
4: வெற்றியாளர்
5: VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. நம்ம சென்னை ECR கோவலம் ல உங்க பீச் ஹோம் கிடைக்க போகுது. ஆமாங்க, மார்னிங் சன்ரைஸ், ஈவினிங் பீச் வாக்கிங், பீச் பாத் மாதிரியே சென்னை ECR ல உங்க வீடு. அதுவும் ஜஸ்ட் மந்த்லி 1500 AED EMI ல.
4: கூடவே ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா னு 50 க்கும் மேற்பட்ட அமெனிட்டிஸ், ப்ரீ லான்ச் ஆஃபரா AC TV பெட் னு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாவே கிடைக்க போகுது. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 10th 10 AM to 8 PM பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கிற பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் துபாயில நடக்கவிருக்கு. கால் 054-767-3111. கால் 054-767-3111.
5: சென்னை ECR ல உங்க வீடு, அதுவும் 1500 AED EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
1: மேடம் ஒரு நிமிஷம்.
0: எஸ்
1: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
0: ஹா நல்லா தெரியுமே.
1: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
0: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
1: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன் தெரியுமா?
0: எது மதுவா?
1: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
0: ஓ மை காட், யார் அவரு?
1: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
0: டாம் இட்.
4: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
0: அடிங்க.
4: This hour of Mersal Morning is brought to you by Joy Alukas, world's favorite jeweler. You are with Kirtana on Mersal Morning. Golden Song of the Hour. Golden Song of the Hour. Brought to you by Joy Alukas, world's favorite jeweler.

மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: அமீரக செய்திகள்.
2: புஜீராவில் வான்வழி தாக்குதல் இடைமறிப்புகள் இடம்பெற்றுள்ளன. எமிரேட்டின் சில பகுதிகளில் கேட்கப்பட்ட ஒலிகள் வெற்றிகரமான வான்வழி தாக்குதல் இடைமறிப்புகளின் விளைவே என புஜீரா அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஈரானில் இருந்து வரும் ஏவுகணை ஆளில்லா விமான அச்சுறுத்தல்களுக்கு ஐக்கிய அமீரகத்தின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் இன்று அதிகாலை முதல் பதிலளித்து வருகின்றன. இன்று காலை 6:36 அளவில் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்கும் வகையில் வான் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: சொகுசு கப்பலில் உருவான ஹண்டா வைரஸ் பெருந்தொற்றின் தொடக்கம் அல்ல என்று ஐக்கிய நாடுகள் சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இது 6 ஆண்டுகளுக்கு முன்பு COVID-19 இருந்த சூழ்நிலையை போன்றது அல்லவென்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஏனெனில் ஹண்டா வைரஸ் நெருங்கிய தொடர்பு மூலம் பரவுவதாக உலக சுகாதார அமைப்பின் தொற்றுநோய் நிபுணரான மரியா வான் கெர்வோ தெரிவித்துள்ளார்.
1: தமிழக செய்திகள்.
2: அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று பொறுப்பு ஆளுநரை சந்திப்பார் என்று கூறப்படுகின்றது. 118 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் ஆளுநரை சந்திப்பார் பழனிசாமி என புதுச்சேரி மாநில அதிமுக அமைப்பாளர் அன்பழகன் கூறியுள்ளமை தற்போது பேசுபொருளாகியுள்ளது. புதுச்சேரி சென்ற பழனிசாமி அங்கு தங்க வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்களிடம் ஆலோசனை நடத்தினார். இதன்போது திமுக ஆதரவு குறித்து பேசப்பட்டதாக கூறப்படுகின்றது. இதனைத் தொடர்ந்து இன்று திமுக ஆதரவு கடிதத்துடன் ஆளுநரை பழனிசாமி சந்திக்கக்கூடும் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளன. தமிழ்நாட்டில் 95.20% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஆண் மாணவர்கள் 93.19% மாணவிகள் 97% தேர்ச்சி அடைந்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் முதலிடம் பெற்றுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: முதல்வர் பதவியை மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய மறுத்த நிலையில் மேற்கு வங்க சட்டப்பேரவையை ஆளுநர் ஆர் என் ரவி கலைத்துள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் திரிணாமுல் காங்கிரஸ் தோல்வியடையவில்லை, எங்கள் வெற்றி களவாடப்பட்டுள்ளதாக மம்தா பானர்ஜி தெரிவித்தார். எனவே முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்து வருகின்றார். இந்நிலையில் ஆளுநர் ஆர் என் ரவி மேற்கு வங்க சட்டப்பேரவை 7ஆம் தேதியுடன் கலைக்கப்படுவதாக நேற்று வெளியிட்ட உத்தரவில் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: வியட்நாம் மற்றும் இலங்கை இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்தாகின. இந்த நிகழ்வு ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது. அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள வியட்நாம் ஜனாதிபதி டோ லாமை இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வரவேற்றார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 10 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982.
3: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
4: அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: rate.
1: Brought to you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
2: 24 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 568 திரும்ஸ் 50 ஃபில்ஸ். 22 கேரட் தங்கம் 1 கிராம் இருக்கு 526 திரும்ஸ் 50 ஃபில்ஸ்.
3: இன்று தங்கத்தின் விலை
0: கோல்ட் ரேட்
1: brought to you by Kalyan Jewelers.
2: குட் மார்னிங் அண்ட் வெல்கம் பேக். 9:10 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம எல்லாருக்கும் லைஃப்ல இல்ல நிறைய ட்ரீம்ஸ் அண்ட் யூனோ இலக்குகள், கோல்ஸ், இது வாங்கணும் அது செய்யணுங்கிற மாதிரி எல்லாம் நம்ம பிளான்ஸ் வச்சிருப்போம். நம்ம நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்லாம் வந்து என்னதான் வித்தியாச வித்தியாசமா இருந்தாலும், நம்ம கோல்ஸ் எல்லாம் வந்து வேறுபட்டு இருந்தாலும், நம்மள நிறைய பேருக்கு காமனா இருக்கக்கூடிய ஒரு கோல் ஆர் யூனோ கனவு அப்படின்னு சொல்றது, நம்ம எல்லாருக்கும் ஒரு சொந்த ஒரு பிளாட் வேணும், ஒரு சொந்த வீடு, ஒரு சொந்த மனை இதெல்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆசைப்படுவோம் இல்லையா. அதுவும் வெளிநாட்டுல வந்து வேலை பண்ணும்பொழுது, நிச்சயமாக இங்கிருந்து ஊருக்கு போகும்பொழுது நமக்குன்னு ஒரு கையளவு நிலமாவது வேணும் அப்படின்ற ஒரு கனவோட ஆசையோட நீங்க இருப்பீங்க. சோ அப்படி அடுத்து நம்ம ஊர்ல நீங்க வந்து நிலம் வாங்கணும், பிளாட் வாங்கணும் அப்படிங்கிற கனவோட இருந்தீங்கன்னா, உங்களுக்காக இந்த ஒரு மணி நேரம் ஒரு ஸ்பெஷல் ஷோ. நம்ம கூட வந்து ALD ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து மிஸ்டர் திலீப் அண்ட் துபாய் பிரான்ச் மேனேஜர் வந்திருக்காரு. அண்ட் ALD ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ரைட் நவ் திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை, கேரளா, ஒட்டப்பாலம்ல பிளாட்ஸ் எல்லாம் உங்களுக்காக சேல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இந்த இடங்கள்ல இருந்து, இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து நீங்க பிளாட் எல்லாம் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா, உங்களுக்காகவே வந்து ஒரு மெகா பிளாட் சேல் இவெண்ட் வந்து நடக்க இருக்கு. வர 10 ஞாயிற்றுக்கிழமை பர்ஜமன் மால் பக்கத்துல இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல காலையில 10 ஈவினிங் 6 வரைக்கும் நடக்க போகுது. அந்த இவெண்ட்க்கு நீங்க போனீங்கன்னா இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆன் ஸ்பாட் நீங்க பிளாட் புக் பண்ணும்போது உங்களுக்கு ஆஃபர், ஸ்பெஷல் கிஃப்ட், சர்ப்ரைசஸ் நிறைய இருக்கு. அண்ட் இந்த இவெண்ட்க்கு நீங்க போகணும்னா டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் இஸ் 0563643646. சரியா? சோ போயிட்டு வாங்க. அண்ட் வணக்கம் மிஸ்டர் திலீபன், எப்படி இருக்கீங்க?
4: வணக்கம், நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா?
2: எஸ் எஸ், நல்லா இருக்கேன். ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க?
4: எல்லாருமே சூப்பரா இருக்காங்க.
2: ப்ராஜெக்ட் வேலைகள்லாம் எப்படி போயிட்டு இருக்கு?
4: சூப்பரா போயிட்டு இருக்கு.
2: ஆல் ரைட்,
4: சூப்பரா போயிட்டு இருக்கு.
2: வெரி நைஸ், வெரி நைஸ். இப்போ ஞாயிற்றுக்கிழமை இவெண்ட்காக எல்லாம் தயாருங்களா?
4: எல்லாமே கண்டிப்பா சூப்பரா பண்ணியாச்சு. எப்பவுமே நம்ம வீக்லி ஒன்ஸ் நம்ம பண்ணிட்டு இருந்தோம். இப்போ இடையில கொஞ்சம் ஸ்டாப் ஆயிருந்துச்சு, மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
2: ஓகே. அண்ட் ஃபர்ஸ்ட், முதல் முறையா இப்ப யாராவது கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா, ALD ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி சொல்லணும்னா என்னெல்லாம் சொல்லலாம்?
4: கண்டிப்பா நம்ம கிட்டத்தட்ட 25 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு கம்பெனி. நம்மளோட கார்பரேட் ஆபீஸ் பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்கு. துபாய் வந்து நம்ம இதோட 3 சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஒரு 4 வருஷத்துல என்டர் ஆகுறோம். இது வரைக்கும் நம்ம 2000 வீடு கட்டி வித்தாச்சு. இது வரைக்கும் ஒரு 10,000 மேல பிளாட்டும் சேல் பண்ணியாச்சு. 20 ப்ராஜெக்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஆன்கோயிங்கா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 25+ ப்ராஜெக்ட் வந்து ஆன்கோயிங்கா போயிட்டு இருக்கு. இப்ப இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மட்டும் தான் பண்ணிட்டு இருந்தோம். திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சென்னை, மதுரை எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ கேரளாவிலையும் நம்ம புதுசா ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். கேரளால பாத்தீங்கன்னா ஒட்டப்பாலம்ங்கிற ஏரியால நம்ம ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கோம். ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. துபாயில தான் முதல்ல ஆரம்பிச்சோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா நம்ம மக்களோட NRI ஆதரவுனால சிங்கப்பூர், மலேசியா, கத்தார், ஒமான், பஹ்ரைன், சவுதி எல்லா இடத்துலயுமே நம்ம பிரான்ச் ஆபீஸ் ஓபன் பண்ணியாச்சு. அதுவுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு.
2: ஓகே, ஓகே, வண்டர்ஃபுல், வண்டர்ஃபுல். அண்ட் ரைட் நவ வந்து இப்போ ஆன் கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் பத்தி சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஸ்பெஷலி இந்த இவெண்ட்ல நீங்க ஷோகேஸ் பண்ணக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன, அதை பத்தி இன் டெப்த் டீடைல்லாம் சொல்றீங்களா?
4: சூப்பர், சூப்பர், கண்டிப்பா சொல்றேன். இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா நம்ம திருச்சியில வந்து ஒரு 50 அரேபியன் சிட்டின்னு சொல்லி ஒரு 1000 பிளாட் போட்டு சோல் பண்ணோம். அது எப்படி அப்படின்னா NRI பர்டிகுலரா துபாயில இருக்கிற மாதிரியே பாம் ட்ரீ எல்லாம் இம்ப்ளான்ட் பண்ணி, உள்ளே ஸ்விமிங் பூல், கல்யாண மண்டபம், மட்டும் இல்லாம உள்ளே பார்க், ஜிம், கிட்டத்தட்ட 20 அமெனிட்டிஸ் கொடுத்திருந்தோம். 1000 பிளாட்டுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 1000 பிளாட்டுமே நம்ம சோல்ட் பண்ணியாச்சு. இப்போ அதே கான்செப்ட்ல திருச்சியில சனா கார்டன் ஒரு லேஅவுட் போட்டிருக்கோம். திருச்சியில இருந்து டுவர்ட்ஸ் தஞ்சாவூர் போற வழியில சனா கார்டன் ஒரு 50 ஒரு லேஅவுட் போட்டிருக்கோம். நிறைய மக்கள் நமக்கு ரெக்வஸ்ட், என்னங்க திருச்சியில நீங்க சொல்றீங்க எல்லாமே புதுக்கோட்டை போற வழியில இருக்கு, எனக்கு வந்து சென்னை போற பைபாஸ்ல இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. திருச்சி டு சென்னை போற ஹைவேல சதா கார்டன் ஒரு லேஅவுட் போட்டிருக்கோம். எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னா SR மெடிக்கல் காலேஜ் தான் ஒண்ணு, மேம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதுக்கு பேக் சைட்ல நம்ம ஒரு 180 பிரீமியம் ப்ராஜெக்ட் போட்டிருக்கோம். அதே மாதிரி நம்ம உலகம் போல இருக்கிற மாதிரியான ஒரு கேட்டர் கம்யூனிட்டி, உள்ள ஒரு 20 அமெனிட்டிஸ் கொடுத்துருக்கோம். 24/7 செக்யூரிட்டி, என்ன மாதிரியான இது வரைக்கும் நம்ம என்ன லேஅவுட்ல என்ன கொடுத்துட்டு இருந்தோமோ அதே ஆஃபர்ஸும் அதே மாதிரியான அமெனிட்டிஸும் நம்ம அதுல கொடுத்துருக்கோம். இப்போ மக்கள் ரீசெண்டா நம்ம கிட்ட கேட்டது வந்து தஞ்சாவூர் பெல்ட்ல நிறைய கேக்குறாங்க. ஏன்னா இங்க UAE பொறுத்த வரைக்குமோ இல்ல சவுதி கத்தார பொறுத்த வரைக்கும் தஞ்சாவூர் அந்த சரௌண்டிங்ல இருக்கிற மக்கள்
2: அதனால
4: தஞ்சாவூர்ல இப்ப ஒரு 2 ப்ராஜெக்ட் புதுசா எடுத்திருக்கோம்.
2: உன்னோட
4: பேர் பாத்தீங்கன்னா நட்சத்திர நகர். நட்சத்திர நகர் எங்க இருக்கு அப்படின்னா தஞ்சாவூர்ல இருந்து டூர் திருச்சி போற வழியில திருச்சியில ஒரு தீம் பார்க் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ரோடு பேஸ்லயே ஒரு லேஅவுட் போட்டிருக்கோம். ஒரு 4.5 ஒரு சின்ன லேஅவுட் தான், ஆனா ரோடு பேஸ்லயே இருக்கும். அது மட்டும் இல்லாம திருச்சி டு தஞ்சாவூர் போற வழியில கந்தர்வ கோட்டைன்னு ஒரு லேஅவுட் இருக்கு. கந்தர்வ கோட்டை பக்கத்துல பிக் பாஸ் சொல்லிட்டு ஒரு 50 ஏக்கர்ல 700 பிரீமியம் ப்ராஜெக்ட்ஸ். நம்ம எப்படி அரவிந்த் செட்டி சொன்னோமோ அதே மாதிரியா பிக் பாஸ் ஒரு லேஅவுட் போட்டு அதுவுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. இப்போ ரீசெண்டா நம்ம ஈவெண்ட் லான்ச் பண்ண ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, திருவாரூருக்கும் திருத்துறைப்பூண்டைக்கும் இடையில தலை ஞாயிறுங்கிற ஊருக்கு பக்கத்துல பாங்கல்னு ஒரு ஏரியால புவனாஸ்ரீ கார்டன் ஒரு லேஅவுட் எடுத்திருக்கோம். அந்த லேஅவுட் தான் சக்சஸ்ஃபுல்லா நம்ம லான்ச் பண்ண போறோம். அது வந்தாலுமே ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா நம்ம கொடுக்க போறோம்.
2: வெரி நைஸ், வெரி நைஸ். சோ இவ்ளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்னென்ன ரவுண்ட் திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சென்னை போற வழியிலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அங்க வந்து ALD ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்திருக்காங்க. லேஅவுட்ஸ் எல்லாம் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் லைக் திலீபன் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு புது ப்ராஜெக்ட் வேற லான்ச் பண்ண போறாங்க. இதை பத்தின மேலும் விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்ப ஒரு மணி நேரத்துல எவ்வளவு சொல்ல முடியுமோ அவ்வளவு சொல்ல முடியும். பட் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிசிஷன், நீங்க வந்து ஒரு பிளாட் வாங்க போறீங்கும்போது நிச்சயமா அதுக்கு கொஞ்சம் நேரம் செலவழிச்சு நேர்ல போய் இவங்களை பார்த்து டீடைல்ஸ் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் will be the best thing to do. அதனால என்ன பண்றீங்கன்னா, வர ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 இருந்து ஈவினிங் 6 வரைக்கும் உங்களுக்காக மிஸ்டர் திலீபன் அண்ட் டீம் ஃப்ரம் ELD ப்ராப்பர்ட்டிஸ் அங்க இருக்க போறாங்க. எங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டலுக்கு வரப்போறாங்க இந்த மெகா பிளாட் சேல் இவெண்ட்காக. சரியா? அதனால நீங்களும் போங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட. அண்ட் இதை பத்தி மேலும் விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்க அழைக்க வேண்டிய எண் இஸ் 056 3646.

0: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
1: டே அண்ணே, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு மயில காணோம்.
2: மேற்பட்டர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 0502528940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
5: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
4: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
5: விசிட் ஜெட்டோர் ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply. VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. Nama Chennai ECR Kovalam la unga beach home kedaikka pogudhu. Aamaanga morning sunrise evening beach walking ne beach path maadhiriye Chennai ECR la

0: சொந்த வீடு, அதுவும் ஜஸ்ட் மந்த்லி 1500 AED EMI ல.
1: கூடவே ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியானு 50 மேற்பட்ட எமினிட்டிஸ். ப்ரீ லான்ச் ஆஃபரா AC TV பெட்னு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாவே கிடைக்க போகுது. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 10th 10 AM டு 8 PM பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கிற பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் துபாயில நடக்கவிருக்கு. கால் 0547673111, கால் 0547673111.
0: சென்னை ECR ல உங்க வீடு, அதுவும் 1500 AED EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.
2: செழித்தையும் தமிழி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: நம்ம யூஏல இந்த எமிரிட்டைசேஷன்ங்கிற கான்செப்ட் வந்து ஒரு சில வருஷங்கள் ஆச்சு இல்லையா. ஸோ ஒரு ஒரு வருஷமும் வந்து அந்த எமிரிட்டைசேஷன் டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணாத ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ஃபைன் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த வகையில் இப்போ பார்த்தா எமிரிட்டைசேஷன் இலக்கையை வந்து அடையறதுக்கான காலக்கெடு கொடுத்துருக்காங்க. June 30 50 பிளஸ் ஊழியர்கள் இருக்கக்கூடிய பிரைவேட் ஆர்கனைசேஷன்ஸில் திறன் சார்ந்த பணிகளில் வந்து எமிராத்தி ஊழியர்களுடைய எண்ணிக்கை 1% அதிகரிக்க வேண்டும். இதை வந்து பின்பற்றாத நிறுவனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும்ங்கிறத நம்ம MOHRE திருப்பியும் நினைவுபடுத்தி இருக்காங்க.
0: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: 9:29 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம ஊர்ல உங்களுக்குன்னு சொந்தமா ஒரு நிலம், ஒரு பிளாட், வீட்டு மனை வாங்கணுங்கிற கனவோடு இருக்கீங்கன்னா உங்களுக்காகவே ALD ப்ராப்பர்ட்டிஸ் வர ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாபெரும் பிளாட் சேல் இவெண்ட் ஒன்று நடத்துறாங்க. பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டலில் மார்னிங் 10 AM இருந்து ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்க போகுது. அங்கே போனீங்கன்னா ALD ப்ராப்பர்ட்டிஸோடைய ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் லான்ச் பண்ணக்கூடிய புது ப்ராஜெக்ட் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, கன்வீனியண்டாக இருக்கோ, அங்கே உங்களுடைய சொந்த வீட்டு மனையை வாங்கலாம். திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை, இதை தொடர்ந்து இப்போ கேரளா ஒட்டப்பாலம்ல கூட அவங்களுடைய லே அவுட்ஸ் அண்ட் பிளாட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நேரில் போய் பார்த்து டீடைல்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஆன் ஸ்பாட் நீங்கள் புக் பண்ணலாம். அண்ட் ஆன் ஸ்பாட் புக் பண்ணுறவங்களுக்கு சில கண் கவரும் பரிசுகள், ஆஃபர்ஸ் இதெல்லாம் கொடுக்குறாங்க. அதெல்லாம் என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக தான் நம்ம கூட மிஸ்டர் திலீபன் ஜாயின் பண்ணியிருக்காரு, துபாய் பிரான்ச் மேனேஜர். அண்ட் இந்த இவெண்ட்க்கு நீங்கள் போகணும் அண்ட் இதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா எனி டைம் நீங்கள் அழைக்கிறதுக்கு ஒரு நம்பர் வேறு டெடிக்கேட்டடாக வச்சுருக்காங்க. அண்ட் த நம்பர் இஸ் 0563643646. இப்போ மிஸ்டர் திலீப், நீங்க சொன்னீங்க ALD ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ட்ரிச்சியில இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸோட நம்ம ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி இப்போ நம்ம பக்கத்து மாநிலமான கேரளால கூட நீங்க ப்ராஜெக்ட் எல்லாம் லான்ச் பண்ணிருக்கீங்க இல்லையா. ஸோ ஒட்டப்பாலம் கேரளா அப்படிங்கிற இந்த இடம் சூஸ் பண்றதுக்கான காரணம் என்ன, அண்ட் அங்க இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் உடைய டீடைல்ஸ் அண்ட் அமினிட்டிஸ் இதெல்லாம் சொல்றீங்க?
2: நம்ம துபாய் ஆரம்பிச்சு புதுசுல நிறைய, ஏன்னா துபாயை பொறுத்த வரைக்கும் சவுதியோ கத்தாரோ இங்க இருக்கிற எல்லா எண்ணாரையுமே மேக்சிமம் பாத்தீங்கன்னா தமிழ் பீப்புள் அதே அளவுக்கு ஈக்குவலாவும் அதை விட அதிகமாகவும் கேரளா பீப்புள்ஸும் இருக்காங்க. அவங்க நம்மகிட்ட ரெக்வெஸ்ட் பண்ணது எங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கா, இப்போ நீ உங்க ஊர்ல இருக்கவங்க மட்டும் தான் கொடுக்குறீங்க இஎம்ஐ எல்லாம், எங்களுக்கு என்ன ப்ராஜெக்ட் இருக்கு, எங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெக்வஸ்ட் வந்துச்சு. அதனால நம்ம கேரளாவில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம். இது எங்க இருக்கு அப்படின்னா கேரளா பாலக்காட்டுல இருந்து டுவர்ட் சொர்ணூர் போற ஹைவேல ஒட்டப்பாலங்கிற ஊர்ல பாலப்புறம் பல்லார்மங்கலங்கிற லொகேஷன்ல இருக்கு. கிட்டத்தட்ட 15 acres 150 பிளாட்ஸ், 150 வில்லா பிளாட்ஸ். எப்படின்னா நம்ம ஊர்ல இருக்கிற முறையே ஃபுல் அண்ட் ஃபுல்லு தென்னந்தோப்பு காம்பவுண்ட் வாலு, யாராவது லைஃப்ல நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல நான் போய் கடைசி செட்டில் ஆகுறது காமா இருக்கணும், அது மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லா இருக்கிற ஒரு லொகேஷன் அந்த
1: ஒரு இயற்கையான ஒரு இடம்.
2: ஆமா, இதுல நாம என்ன பண்றோம்னா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு வீடு கட்டித்தரோம். ஆமா ஆமா, இது நம்ம நம்ம திருச்சியில இருக்கிற ப்ராஜெக்ட்ல, தஞ்சாவூர்ல இருக்கிற ப்ராஜெக்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா கேட்டட் கம்யூனிட்டி நிறைய ரெக்வஸ்ட் வந்துட்டு இருக்கு. அதே நம்ம ஃபியூச்சர்ல பாப்போம். கேரளால பர்டிகுலரா எல்லாருமே வந்து எங்களுக்கு வீடு கட்டி கொடுங்க, வில்லா மாதிரி கட்டி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம அதுல வந்து 2 BHK 4 BHK வீடு கட்டி கொடுக்கணும், நாமளே கட்டி கொடுக்கறோம். 2 BHK பொறுத்த வரைக்கும் ஒரு 30 lakhs பட்ஜெட், அதே மாதிரி 4 BHK பொறுத்த வரைக்கும் ஒரு 50 lakhs பட்ஜெட்ல கொடுக்கறோம். இதுல இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்ன அப்படின்னா இதுக்கு 90% 95% வரைக்கும் நம்ம நாமளே லோன் வாங்கி கொடுத்துருவோம். பேங்க் த்ரூ கிட்டத்தட்ட நம்ம 18 பேங்க்ல வந்து டைப் வச்சிருக்கோம். இதை தாண்டி இப்ப நீங்களே நம்மகிட்ட வாங்குறீங்க ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க, ஒரு 30 lakhs பட்ஜெட் 2 BHK கட்ட போறீங்க அப்படின்னா, ஒரு 2 BHK கட்டுறீங்க, 30 lakhsக்கு நமக்கு வந்து ஒரு 24 lakhs வந்து லோன் எலிஜிபிள் ஆகுது. ஒரு 6 லட்சம் ரூபா நீங்க வந்து இனிஷியல் பேமெண்டா கொடுக்கணும். இப்ப எல்லாருமே நீங்க வீடு கட்டினாலும் சரி, ஊர்ல யாரு எங்க வீடு கட்டினாலுமே சரி, அந்த இனிஷியல் பேமெண்ட்ங்கிறது ஃபர்ஸ்டே குடுக்கற மாதிரி. இப்ப நாம என்ன பண்றோம் அப்படின்னா, நீங்க 24 lakhs உங்களுக்கு லோன் கிடைச்சிருதா, பேலன்ஸ் இருக்கிற அந்த 6 லட்சம் ரூபாய 6 மாசம் வரைக்கும் நான் வீடு எப்ப கட்டி உங்க கையில கீ குடுக்கணும் அப்ப கொடுத்தா போதும்.
1: வெரி நைஸ். ஓகே, சோ அந்த ஒரு பிரீதிங் ஸ்பேஸ்
2: இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இருக்க அந்த கேரளா ப்ராஜெக்டுமே ஒரு 20+ அமினிட்டிஸ் இருக்கு அதுல. அதுலயுமே ரோடு, செக்யூரிட்டி, சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, ஓபன் ஜிம், பார்க் சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: ஓகே, வெரி நைஸ், வெரி நைஸ். ஸோ கேரளா ஒட்டப்பாலம்ல நீங்க வந்து பிளாட் வாங்கணும். அதோட சேர்த்து பார்த்தா இவர் சொன்ன மாதிரி வீடும் வந்து அவங்களே பில்ட் பண்ணி தராங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபினான்ஸ் ஸ்கீம்ஸ் எல்லாம் வேற அரேஞ்ச் பண்ணி தராங்க. அதனால கேரளாலையும் நீங்க வாங்கணும்னு வச்சிங்கன்னா இது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அண்ட் அடுத்து இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இப்போ ALD ப்ராப்பர்ட்டிஸ் மக்களுக்கு ஏன் இவ்வளோ அட்ராக்டிவா தெரியுதுன்னா உங்களுடைய அந்த இஎம்ஐ ஸ்கீம் தான் இல்லையா. நீங்க ஆரம்பிச்ச டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் நீங்க அதை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பத்தி சொல்லுங்களேன்.
2: இப்ப துபாயில இருக்கிற ஒரு என்ஆர்ஐ ஒரு கிரெடிட் கார்டு வாங்கணும்னா மினிமம் ஒரு சாலரி எலிஜிபிள் வேணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 dirhams இருந்தா தான் நம்ம ஒரு கிரெடிட் கார்டு கூட எலிஜிபிள்
1: ஆகும்.
2: ஆனா நம்ம லேஅவுட் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சாலரி எலிஜிபிளோ, நீங்க ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும், எனக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி டாக்குமெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற எந்த நீருமே கிடையாது. நான் என்னோட பிளாட்டை நான் கொடுக்குறேன், எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே கிடையாது. அப் டு 12 மந்த் வரைக்கும் எந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம நீங்க நம்ம கிட்ட இஎம்ஐல பிளாட் வாங்கிக்கலாம். வேற யாருமே இது வரைக்கும் பண்ணாதுதான்.
1: நீங்க
2: ஊர்ல ஒண்ணு இல்ல, நம்ம ஊர்ல போய் ஒரு போன் மொபைல் போன் வாங்குறோம், 10,000 ரூபாய்க்கு வாங்கினா கூட அதுக்கு ஒரு 2,000 ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டணும். இது டவுன் பேமெண்ட்டுமே கிடையாது. இப்ப 5 லட்சம் ரூபாய்க்கு என்கிட்ட பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா இருக்கிற டோட்டல் பிளாட் வேல்யூ அப்படியே 12 மந்த் வரைக்கும் நீங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாம ஃப்ரீயா கட்டிக்கலாம்.
1: நான்
2: சீக்கிரமா பண்றேன், எனக்கு வந்து இல்லங்க என்கிட்ட கேஷ் இருக்கு, நான் 3 மந்த்ஸ்ல க்ளோஸ் பண்றேன், 6 மாசத்துல பண்றேன் அப்படின்னா அதுக்கேத்த மாதிரியான பிரைஸ் நெகோசியேஷன்களும் ஆஃபர்களும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months zero VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
1: 311 டிராஃபிக் எல்லாம் குறைஞ்ச மாதிரியே இல்லை, மல்டிபிள் கிராஷஸ் பார்க்க முடியுது. அண்ட் ரைட் நோ பார்த்தா இண்டஸ்ட்ரியல் ஏரியா 13 ஒரு கிராஷ்னு தெரியுது, மூவேலா கமர்ஷியல் பக்கத்தில். அதற்கு அடுத்தபடியாக நம்ம டுவர்ட்ஸ் துபாய் அப்படி மூவ் பண்ணிட்டு வரும்பொழுது இண்டஸ்ட்ரியல் ஏரியா 15 இன்னும் ஒரு கிராஷ் பார்க்க முடியுது. அதுதான், அதை தவிர்த்து பிஸியான ரோட்ஸ் எல்லாமே பிஸியாக இருக்கு. வேற எதுவும் அன்யூஷுவல் டிராஃபிக் எல்லாம் இல்லை. டிரைவ் சேஃப்.
2: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
3: Mujhe kaise mil gaya tumne Rolex? Rolex
4: sir, just sir,
5: idha vida best entertainment or FM kaatra vidukku lifetime settlement ra 89.4
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி.

0: brought to you by Basha Bhai Biryani.
1: We'll be back after a short commercial break.
2: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
3: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10 தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
2: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரும்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.
4: அடிக்கிறாலாம் ஸ்னூஸ் பண்ணாம அணைச்சு அவசரமா குளிச்சு ஓடோடி போய் லிப்ட புடிச்சு இன்னைக்காவது டிராபிக்ல சிக்காம டைமுக்கு ஆபீஸ் போகணும் அப்படின்னு பேராசப்பட்டு இப்ப டிராபிக்ல மாட்டிட்டு முடிக்கிறீங்க தானே?
5: சரி, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டீங்களா இல்லையா?
4: அப்ப நேரா வண்டிய வெஜ்மி ரெஸ்டாரண்ட்டுக்கு திருப்ப வேண்டியதானே?
5: இப்ப போனீங்கன்னா சுட சுட இட்லி, முறுமுறு தோசை, பொங்கல், வடை, புரின்னு டேஸ்டி அண்ட் ஹைஜீனிக் சவுத் இந்தியன் வெஜிடேரியன் டிஷஸ் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பிரைசஸ்ல சாப்பிடலாம்.
6: வெஜ்மி ரெஸ்டாரன்ட்ஸ் UAE, தி பீப்பிள்ஸ் சாய்ஸ்.

0: 9:46 ஆகுது. மெரிசல் மார்னிங்ல நான் கீர்த்தனா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நம்ம கூட ALD ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து மிஸ்டர் திலீபன் ஜாயின் பண்ணியிருக்காரு. ALD ப்ராப்பர்ட்டிஸ் இங்க நம்ம துபாயில அவங்களுடைய ரீஜனல் ஆஃபீஸும் இருக்கு. ALD ப்ராப்பர்ட்டிஸோடைய ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை, கேரளா, ஒட்டப்பாலம்னு இந்த இடங்கள்ல எல்லாம் இருக்கு. லே அவுட்ஸ் எல்லாம் வழங்கிட்டு இருக்காங்க, பிளாட்ஸ் எல்லாம் வழங்குறாங்க. அண்ட் உங்களுக்காக ஒரு மெகா பிளாட் சேல் இவெண்ட் நடத்துறாங்க. வர May 10th பெர்ஜமன் மால் பக்கத்துல இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 இருந்து ஈவினிங் 6 வரைக்கும். அண்ட் இந்த பிளாட் சேல் இவெண்ட்ல கலந்துகிட்டு நீங்க ஆன் ஸ்பாட் புக் பண்ணும்பொழுது உங்களுக்கு பரிசுகள்லாம் வர தர போறாங்க. அண்ட் இந்த இவெண்ட்க்கு நீங்க போகணும் ஆர் இவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இப்ப நான் சொல்ற நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த நம்பர் இஸ்
1: ஒவ்வொரு கஸ்டமருக்கும் தனி பட்டாவும் நம்ம வாங்கி கொடுத்துருவோம். அதுக்கு 45 days 60 டேஸ் வரைக்கும் இருக்கும். ஏன்னா இது இட்ஸ் ஃபுல்லி டிபெண்ட்ஸ் அப்பான ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட். சோ அங்க இருந்து வரதுக்கு சில நேரங்களில் டைம் டிலே ஆகுது.
0: ஓகே,
1: சைட் விசிட்டை பொறுத்த வரைக்குமே இப்போ நீங்க திருச்சியா இருக்கட்டும், தஞ்சாவூரா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், புதுக்கோட்டையா இருக்கட்டும், இல்ல கேரளாவா இருக்கட்டும், எந்த ஊர்ல நீங்க போய் சைட்டை பார்க்கணும்னாலும் நீங்க எங்களுக்கு பிஃபோரா நீங்க ஊருக்கு போறீங்க, நான் அடுத்த வாரம் ஊருக்கு போறேன்ப்பா, சைட்டை பார்க்கணும், அரேஞ்ச் பண்ணி கொடுக்குங்க, கொடுக்க முடியுமா அப்படின்னா, நாமளே புதுக்கோட்டையா இருந்தா புதுக்கோட்டையோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டோ அல்லது திருச்சியா திருச்சியோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு, அதோட ஒரு ஐகானிக் பிளேஸ்ல நீங்க வந்து டிராப் ஆயிட்டீங்க அப்படின்னா நாம அங்க இருந்து கார் பிக்கப் பண்ணி சைட் எல்லாம் காமிச்சிட்டு நம்ம திருச்சியில இருக்கிற நம்ம ஆபீஸ் காமிப்போம், தஞ்சாவூரா இருந்தா தஞ்சாவூர்ல இருக்கிற ஆபீஸ் காமிப்போம்,
0: சென்னையா
1: இருந்தா சென்னையில இருக்கிற ஆபீஸ் காமிப்போம், ஒட்டப்பாளமா இருந்தா ஒட்டப்பாளத்துல இருக்கிற ஆபீஸ் காமிச்சிட்டு சைட்டை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே அங்கேயே எக்ஸ்பிளைன் பண்ணி திரும்ப நம்ம எங்க டிராப் பண்ணுமோ அங்க டிராப் பண்ணியும் கொடுத்துருவோம் ஃப்ரீயாவே.
0: ஓகே, சோ சைட் விசிட்டும் நீங்க கன்வீனியன்ட்டா அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க. வெரி நைஸ், வெரி நைஸ். அண்ட் பிஃபோர் வி ராப் இன்னும் ரெண்டு க்வெஸ்சன்ஸ் இருக்கு. இப்போ ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா நிச்சயமா அதுல இன்னும் நிறைய இன்டெப்தா என்னெல்லாம் இருக்கு, ஏதாவது வில்லங்கம் இருக்குமா, அந்த மாதிரி டவுட்ஸ் எல்லா மக்களுக்கு காமனா இருக்கிறது உண்டு இல்லையா? சோ அதை கிளியர் பண்றதுக்கு என்ன மாதிரியான லீகல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க கொடுப்பீங்க?
1: கண்டிப்பாமா, இப்ப நிறைய பேர் நம்ம கிட்ட 4 வருஷமா இருக்கும். எப்போ ஒரு கஷ்டமா என்கொயரி பண்ணாலுமே அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் போது என்ஆர்ஐயா இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு
0: சம்பாதிக்கிறாங்க,
1: வருஷங்கணக்கில் இங்க இருக்கிறாங்க, ஒரு ஒவ்வொரு ரூபாய் இருந்தாலுமே ரொம்ப பார்த்து பார்த்து அதை சேமிக்கணும், தப்பான இடத்துல கொடுத்துருவோமோ அப்படிங்கிற பயம் இருக்கு. நம்ம கிட்ட கேக்குறவங்க சில பேர் ஓப்பனாவே கேட்டுருவாங்க, என்னங்க நீங்க துபாயில இருக்கீங்க, ஊர்ல இடம் வைக்கிறீங்க, நீங்க வாங்கிட்டு போயிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வி என்ன இருக்கு. அதுக்குதான் நாங்க 25 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம், 25 இயர்ஸ் அந்த ஃபீல்ட்ல இருக்கிறோம். நம்ம துபாய் வந்துமே ஆல்மோஸ்ட் 4 வருஷத்துக்கு மேல கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம கிட்ட இங்க மட்டுமே ஒரு 1500 கஸ்டமர் பிளாட் வாங்கி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாங்க.
0: என்ன
1: இப்ப லீகல் கேட்டீங்கல்ல, நம்ம கிட்ட இடம் வாங்குற ஒரு கஸ்டமர்கிட்ட நாம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ப்ராஜெக்ட்ல 48 நம்பர் பிளாட் வாங்கிருக்காங்க கேட்டுனா அப்படின்னா கூட, இப்ப அந்த பிளாட் நம்பர் இவங்க வாங்கியிருக்காங்க, இவங்க வந்து நாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துறேன், இவங்க 12 மந்த் இஎம்ஐல போறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன மாடலாம் நான் அவங்ககிட்ட பேசி அந்த பிளாட் உங்களுக்கு விற்கணும் அது எல்லாமே லீகல் அக்ரிமெண்ட்டை இங்க ஒரு அலாட்மெண்ட் லெட்டர் கொடுப்போம் துபாய் ஃபார்மேட்ல. இது போக இந்தியாலையும் நம்ம ஒரு பத்திரம் வேணும், 50 ரூபா பத்திரமோ 100 ரூபா பத்திரமோ அடிச்சு கொடுத்துருவோம். இல்லங்க இடம் வாங்குறேன் எனக்கு அது லீகல் எப்படி சரியா இருக்கும், வேற யாரில் இருக்க இடத்தை என்ட கொடுத்துட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அதுக்கு ஒரு லீகல் டாக்குமெண்ட் கொடுப்போம். அந்த லீகல் புக்ல என்ன இருக்கும் அப்படின்னா, நான் வாங்கியிருக்கிற டிடிசிபி அப்பரோட ரேரா அப்பரோட இந்த இடம் 50 வருஷமா இடம் யார் பேர்ல
0: அப்படிங்கிற
1: மொத்த டாக்குமெண்ட் பிளஸ் அவங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸ், அந்த லோக்கல் பஞ்சாயத்துல வாங்கின கையெழுத்து, நம்மளோட டிடிசிபி லே அவுட், இதை வந்து ஒரு புக்காவே நம்ம கையில கொடுத்துருவோம். ஒரு 48 நம்பர் பிளாட்னா அதுக்கான ஒரு புக் இருக்கும். நீங்க துபாயில இருக்கவங்களுக்கு அதோட சாஃப்ட் காப்பியும் கொடுத்துருவோம். நீங்க இந்தியாவில இருக்கிற எந்த லாயர்டையுமே லீகல் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தர் ப்ரொசீடிங் போகலாம்.
0: ஓகே, ஓகே. சோ அந்த ஒரு பயம் வந்து உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா ஃபுல்லி கிளியர்ட் லீகல் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அண்ட் ஃபைனலி இங்க வந்து இப்போ பிளாட் சேல் இவெண்ட் நடக்க போகுது வர ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, சோ அங்க வரவங்களுக்கு நீங்க என்ன மாதிரியான ஆஃபர்ஸ் தர போறீங்க, அண்ட் ஆன் ஸ்பாட் புக் பண்றவங்களுக்கு என்ன பரிசு எல்லாம் நீங்க கொடுக்க போறீங்க?
1: கண்டிப்பாமா, இப்போ நம்ம கிட்ட பொதுவாகவே எப்பயுமே பிளாட் வாங்கினா ஆஃபர் இருக்கும். இப்போ பர்டிகுலரா நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரிஜ்மன் தங்கத்துல சிட்டிசன் ஹோட்டல்ல ஒரு ஈவெண்ட் பண்றோம், காலைல 9 மணில இருந்து ஈவினிங் 6 o'clock வரைக்கும். அதுல பிளாட் புக் பண்ற எல்லாருக்குமே, ஏன்னா பொதுவா நம்ம ஊர்ல நீங்களே இடம் வாங்குறீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பைசா பாத்தீங்கன்னா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும், பத்தாவுக்கு தனியா பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். மத்தபடி வேற யாருமே எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, இஎம்ஐ கொடுக்க மாட்டாங்க. நம்ம இங்க இஎம்ஐயும் கொடுத்து பட்டா ரேஷியோ என்ன ஃப்ரீயாவும் பண்ணி கொடுக்க போறோம். அது போக பிளாட் புக் பண்ற கஸ்டமருக்கு கோல்டு காயின் கொடுக்க போறோம்.
0: வெரி நைஸ்.
1: அப் டு 2 கிராம் வரைக்கும் கொடுப்போம். என்ன பிளாட் எடுக்கிறாரோ பிளாட்டோட சைஸுக்கு ஏத்த மாதிரியான கோல்டு காயின்ஸ் ஆஃபரும் இருக்கு நம்ம கிட்ட.
0: வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். தேங்க்யூ சோ மச் மிஸ்டர் திலீபன். ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸ் உடைய வரக்கூடிய அந்த இவெண்ட் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் அமையணும் அப்படிங்கிற எங்களுடைய வாழ்த்துக்கள்.
1: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி,
0: ரொம்ப நன்றி. அண்ட் ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸோட இந்த மெகா பிளாட் சேல் இவெண்ட் வர ஞாயிற்றுக்கிழமை பெர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டலில் காலையில 10 மணியிலிருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் நடக்க போகுது. அங்க மிஸ்டர் திலீபன் அண்ட் டீம் ஃப்ரம் ஏஎல்டி ப்ராப்பர்ட்டிஸ் இருப்பாங்க. ஸோ திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை, கேரளான்னு இந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய அவங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் பத்தின விவரங்கள்லாம் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆன் தி ஸ்பாட் நீங்க புக்கிங்கும் பண்ணலாம். அண்ட் ஆன் ஸ்பாட் புக் பண்றவங்களுக்கு கோல்டு காயினும் பரிசா தராங்க. அண்ட் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் பட்டா இந்த ஆஃபரும் அவங்க வழங்குறாங்க. சரியா? மேலும் விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் இஸ் 056-364-3646. 89.4 தமிழ் FM. இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st May.
4: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
5: VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. நம்ம சென்னை ECR கோவலம்ல உங்க பீச் ஹோம் கிடைக்க போகுது. ஆமாங்க, மார்னிங் சன்ரைஸ், ஈவினிங் பீச் வாக்கிங், பீச் பாத் மாதிரியே சென்னை ECRல உங்க வீடு. அதுவும் ஜஸ்ட் மந்த்லி 1500 AED EMIல.
6: கூடவே ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு 50க்கும் மேற்பட்ட அமெனிட்டிஸ். ப்ரீ லான்ச் ஆஃபரா AC TV பெட்னு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாவே கிடைக்க போகுது. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 10th 10 AM to 8 PM பெர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கிற பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் துபாயில நடக்கவிருக்கு. கால் 054-767-3111. கால் 054-767-3111.
5: சென்னை ECRல உங்க வீடு, அதுவும் 1500 AED EMIல. மிஸ் பண்ணிடாதீங்க.
6: மெர்சல் மார்னிங் brought you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ EMI பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் விரைவில் ஆட்சி அமையும் என்று அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை சூசகமாக தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமியை சந்தித்த பின்னர் அதிமுக மூத்த தலைவர் தம்பிதுரை பேட்டியளித்துள்ளார். கே பழனிசாமி மீண்டும் வருவார், நல்லாட்சி தருவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக ஆட்சியமைக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாகவும் மக்களின் விருப்பம் விரைவில் நிறைவேறும் என்றும் அவர் கூறியுள்ளார். NDA-வில் இருந்து வெளியேறுகின்றீர்களா என்ற கேள்விக்கு தம்பிதுரை பதிலளிக்காமல் சென்றுள்ளார். இதனிடையே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக நிர்வாகிகளும் ஆலோசனையில் பங்கேற்றுள்ளனர். தவிகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக இடதுசாரி கட்சிகள் தனித்தனியாக ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளன. சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அவசர செயற்குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. ஆட்சியமைக்க இடதுசாரி கட்சிகள் ஆதரவு அளிக்குமாறு விஜய் கோரியுள்ள நிலையில் ஆலோசனை இடம்பெறுகின்றது. தவிக ஆட்சியமைக்க இன்னும் 6 MLA-க்கள் ஆதரவு தேவைப்படுகின்றது. இந்நிலையில் VCK தலைவர் திருமாவளவன் சென்னையில் கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: கேரளத்தில் அடுத்த முதல் மந்திரி யார் என்பது பற்றி நாளை மறுதினம் அறிவிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பாக காங்கிரஸ் MLA-க்களுடன் மேலிட பார்வையாளர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். காங்கிரஸ் மூத்த தலைவரான ரமேஷ் சென்னிதலா, எதிர்க்கட்சித் தலைவர் VD சதீஷன், கே சி வேணுகோபால் MP ஆகியோர் முதல் மந்திரி பதவி மீது குறிவைத்து காத்திருக்கின்றனர். இதனால் கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் ஏற்பட்டுள்ளது. இவர்களில் சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு எண்ணிக்கையை பொறுத்து கட்சி மேலிடம் முதல் மந்திரியை தீர்மானிக்கும் என்று தெரிவிக்கப்படுகின்றது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை பாராளுமன்றத்தில் வியட்நாம் சோசலிச குடியரசின் ஜனாதிபதி டோ லாம் விசேட உரை நிகழ்த்தவுள்ளார். வியட்நாம் ஜனாதிபதி அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொண்டு இலங்கை வருகை தந்துள்ளார். அவரை இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதிகாரப்பூர்வமாக வரவேற்றார். சபாநாயகர் தலைமையில் பாராளுமன்ற நடவடிக்கைகள் இடம்பெறும் நிலையில் இன்று அவர் பாராளுமன்றத்தில் உரையாற்றுகின்றார். புதிய பயங்கரவாத எதிர்ப்பு திட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இது கண்டம் விட்டு கண்டம் பரவும் அச்சுறுத்தல்களை முறியடிப்பதிலும் போதைப்பொருள் கடத்தல் கும்பல்களின் செயல்பாடுகளை முடக்குவதிலும் கவனம் செலுத்துகின்றது. ஆபரேஷன் மிட் நைட் ஹேமர் மற்றும் ஆபரேஷன் எபிக் பியூரி ஆகியவை உலகின் முதல் தர பயங்கரவாத ஆதரவாளரான ஈரானின் தீய ஆட்சிக்கு பேரழிவுகரமான அடிகளை வழங்கியுள்ளதாக அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இதன் மூலம் அவர்களால் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற முடியாது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தில் இன்று முதல் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று உள்ளக பிராந்தியங்களில் 39 முதல் 44 டிகிரி செல்சியஸ் வரையில் வெப்பநிலை உயர்வடையும். கரையோர பகுதிகளில் 36 முதல் 41 டிகிரி செல்சியஸ் வரையிலும், மலைப்பாங்கான பகுதிகளில் 30 முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை உயர்வடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும், அபுதாபியில் 33 டிகிரி செல்சியஸிலும், துபாய் மற்றும் உமல் குவாயினில் 34 டிகிரி செல்சியஸிலும், ராசல் கைமா ஷார்ஜா மற்றும் ஃபுஜேராவில் 36 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்திச் சுருக்கத்தை 11 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
3: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார். think he's hot.
4: Isn't he cute?
5: He's a good

0: வாழ்த்துகளா குவிஞ்சிட்டு இருக்கு. யாருக்குன்னா பிளஸ் டூ தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு இல்லையா. இந்த நாள் எவ்வளவு ட்ரெட்ஃபுல்லான டேயா இருக்கும் அப்பாடி. ஒரு சில சமயம் எல்லாம் வந்து இல்ல, வில் ஃபீல் வெரி தேங்க்ஃபுல். நான் எஸ்பெஷலி நான் என் தங்கச்சி எல்லாம் பேசும்பொழுது, அப்பா நல்ல வேலை இந்த எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண வேண்டிய ஸ்டேஜ் எல்லாம் தாண்டி வந்துட்டோமே வாழ்க்கையில அப்படின்ட்டு தோணும். எக்ஸாம் எழுதி படிக்கக்கூடிய அந்த நேரத்துல வந்து இதை விட பெரிய பிரச்சனை லைஃப்ல ஏதாவது இருக்க முடியுமா, ஐயோ கடவுளை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்தி விட்டுரு அப்படின்னு தோணும். அதுக்கப்புறமா தான் வாழ்க்கையை நமக்கு தரக்கூடிய பாடங்கள் தீர்வுகள் இதெல்லாம் வந்து நம்ம கஷ்டப்பட்டு ஒரு முறை வந்து தேர்ச்சி பெற்று வெளியில வரதுக்குள்ள நம்ம படுற பாடு, இதுக்கு ஸ்கூல் எக்ஸாமே பரவாயில்லடா அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுவோம். இப்போ வந்து எக்ஸாம் எழுதுற பசங்க படிக்கிறத பார்த்தா நல்ல வேலை இதை முடிச்சிட்டோம் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவோம் இல்லையா. நம்ம மனிதர்களுடைய மனசு வந்துட்டு இப்படிதான் குரங்கு மாதிரி அங்கிருந்து இங்கே இங்கிருந்து அங்கே தாவிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அண்ட் இன்னொன்று, இப்போ வரைக்கும் நமக்கு இவ்வளோ வயசானாலும் ஐ எம் ஷுர் உலகத்தில் பல பேருக்கு காமனாக வரக்கூடிய ஒரு கனவு தான் இந்த எக்ஸாமுக்கு படிக்காமல் போகிற ஒரு கனவு இல்லையா. நம்மளில் எத்தனை பேருக்கு அடிக்கடி வரும், இப்போ கூட எனக்கு வரும் திடீர்னு, இவ்வளோ வயசாச்சு நமக்கு, நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் போய் குழந்தையெல்லாம் பிறந்து அவங்கள எக்ஸாமுக்கெல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அமைச்சிட்ருப்பீங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு கூட இப்போவும் எக்ஸாமுக்கு படிக்காமல் போய் கஷ்டப்படுற மாதிரியும், ஐயோ படிச்சிருக்கலாமே அப்படின்ட்டு கைடு தேடுற மாதிரியும் புக்கை தேடுற மாதிரியும் ஃபெயில் ஆகிற மாதிரியும் கனவு எல்லாம் வரும். அது ஏன்னே தெரியல, அதுக்கு பின்னாடி என்ன ரீசன்னு தெரியல. சில கனவுகள்லாம் வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்ப காமனாக வருது. என்னதான் நம்மளுடைய லைஃப் டிஃப்ரெண்ட்னாலும், நம்ம சந்திக்கக்கூடிய மனிதர்கள் லைஃப் ஸ்டைல் எல்லாமே வித்தியாசம்னாலும் இந்த ஒரு விஷயம் மட்டும் காமனாக வருது. அதுக்கு பின்னாடி என்ன ரீசன்ங்கறத பார்க்கறேன், தேடி கண்டுபிடிச்சு நான் கண்டுபிடிச்சேன்னா உங்ககிட்ட நான் சொல்றேன் சரியா. ஸோ அதுதான் எனிவே பிளஸ் டூ தேர்வுகளில் வந்து நல்ல மார்க்ஸ் எடுத்து தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தலைவர்கள்லாம் கட்சி தலைவர்கள்லாம் இந்நேரத்தில் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளும் வாழ்த்துக்கள்லாம் சொல்லுவோம். எப்பவுமே சொல்ற மாதிரி தான், இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைஃப்ல அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது தானே, போகிறதுக்கான ஒரு யூனோ வழிதானே தவிர, இந்த எக்ஸாம்ல வந்து கம்மி மார்க்ஸ் எடுத்துட்டேன் இல்லை ஒரு ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னா பேரண்ட்ஸ் தயவு செஞ்சு யாரும் குழந்தைங்களை வந்து போட்டு ரொம்ப திட்டுறதோ இல்லை வந்து அவங்களை காயப்படுத்துறதோ பண்ணாதீங்க. ஏன்னா எக்ஸாம் வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ பார்ட் ஆஃப் லைஃப் தானே தவிர, எக்ஸாம் தான் லைஃபே கிடையாது. அவங்களுக்கு வேற என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்து அவங்களை படிக்க வைங்க, ஒரு ரீ எக்ஸாம்க்கு அப்பியர் பண்ண வைங்க சரியா. ஐம் ஷுர் யூ நோ வாட் இஸ் பெஸ்ட் ஃபார் யுவர் சில்ட்ரன் இருந்தாலும் சொல்லணும் அப்படிங்கிறதுனால நான் சொன்னேன் சரியா. எனவே அடுத்ததான் பேக் டு பேக் ரெண்டு பாட்டில் தாம் தூம் படத்திலிருந்து சாமுராய் படத்திலிருந்தெல்லாம் பாட்டு உங்களுக்காக நான் ப்ளே பண்ண போறேன். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான யூஐ அப்டேட் உங்களுக்காக.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: ஷார்ஜால ஷார்ஜா முனிசிபாலிட்டி ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னன்னா, இந்த கால்பா மெடிக்கல் ஃபிட்னஸ் சென்டர் இருக்கு இல்லையா, அதை பெர்மனண்டாக நாங்கள் க்ளோஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கால்பா மெடிக்கல் ஃபிட்னஸ் சென்டரில் இது வரைக்கும் நடந்த அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் எக்ஸாமினேஷன் சர்வீசஸ் எல்லாம் கால்பாவில் ஒரு புது ஃபெசிலிட்டிக்கு மாற்றி கொண்டு போக போகிறதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் எல்லாம் வந்து ரெசிடென்சி விசாஸ்க்கு, எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மற்ற ஆஃபிஷியல் ப்ரொசீஜர்ஸ்க்கு வந்து தேவைப்படும் இல்லையா. ஸோ அது இது வரைக்கும் கால்பா மெடிக்கல் ஃபிட்னஸ் சென்டரில் நடந்துட்டு இருந்தது. இனிமேல் அந்த சர்வீசஸ் எல்லாம் வந்து நுக்பா கால்பா பிசினஸ்மேன் சர்வீசஸ் சென்டர் அப்படிங்கிற அந்த சென்டருக்கு மாறினா சூக் கல்பா ஏரியால இந்த புது சென்டர் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருக்காங்க ஷார்ஜா முனிசிபாலிட்டி.
1: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC. Back to back.

0: நீங்க சொல்ல வேணாம், அதுக்கு வேற ஒருத்தங்க இருக்காங்க.
1: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
2: இன்னோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
3: ஆஃபர் வேலிட் till 31st மே.
1: அன்ன தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
4: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
5: ஹானா எனக்கு கிடைச்சது.
0: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய், தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்கிளே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
4: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி சைலண்ட்ல போட
0: மறந்துட்டேன்.
4: ஏதா கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
1: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
6: May 31st வரைக்கும் 50% off on gold making charges and diamond prices. கராமா

0: ஓகே, ஆர்ஜே வந்து பேசிட்டு இருக்கேன். 89.4 தமிழ் எஃப்எம்ல இப்பவே அட்வான்ஸா உங்களுக்கு பாட்டு கொடுக்க போறேன். 800-8940 கால் பண்ணுங்க. 800-8940 அப்படிங்கிற நம்பர் கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னவோ அதை வந்து நீங்க கொடுக்கலாம். சரியா, கேட்கலாம், அதை நான் வந்து கொடுப்பேன். ஓகே, வணக்கம். வேற எங்க பேசுறீங்க? ஓகே விக்னேஷ், சொல்லுங்க.
1: எனக்கு எஸ்டிஆர் பாட்டு எது போட்டாலும் பரவாயில்ல.
0: ஓகே சார், நான் போட்டு விட்டுறேன். எதுனாலும் பரவாயில்ல. பெரும் 9668 monthly.

0: எஸ்யூவிக்கு அப்கிரேட் ஆகுங்க.
1: ஓகே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கொஞ்சம் நல்ல பிரீதபிள் டிராஃபிக்காக தான் இருக்குது. அதனால் இட்ஸ் ஓகே, ஷார்ஜாக்குள்ளே பர்டிகுலராக எந்த விதமான டிராஃபிக்கும் எங்கேயுமே பெருசாக ரெக்கார்ட் ஆகலை, ரெஜிஸ்டர் ஆகலை. யூனிவர்சிட்டி ஆஃப் ஷார்ஜாக்கு பக்கத்தில் மட்டும் மலையா ஸ்ட்ரீட்டில் ஒரு கிராஷ் ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன், இல்லை மலையா ஸ்ட்ரீட்டுக்கு பக்கத்தில் ரிப்போர்ட் ஆயிருக்கு. அதனால் கொஞ்சம் அங்கே ஸ்லோ மூமெண்ட் இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எங்கேயுமே பெருசாக டிராஃபிக் இல்லை, குட்டுக்கோ தான். எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எனக்கு அப்டேட். டிராஃபிக் அப்டேட்
0: brought to you by Jet or UAE. Visit Jet or showrooms, a part of Elite Group Holding.

0: பண்ணலாமா? வெரி குட் மா.
1: சார் என் பேர் ஸ்வீட்டி, கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும் ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்துருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா? You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
2: Ekne kana 91 podu.
1: Enadhu
3: 90s not out.
4: Not out. 90s not out.
5: Sadrana na na na na.
6: Ayya.
5: Ta na na na na na.
6: Rasa.
5: Sadrani na na.
2: Avas udada navas.
5: Ta na na na na na.
2: Torade nodra.
5: Do vantam pa.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய்.

0: நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
1: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஓட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
2: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10ஆம் தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
1: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரும்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
4: தமிழ் FM செய்தி அறையிலிருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
5: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
6: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
7: டே, சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
8: A few days later.
6: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
7: அண்ணே, கலக்குப்பா கலக்கு.
8: A few days later.
6: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
7: ஆமாண்ணா, எப்படி?
6: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் FM-ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
9: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட், கான்டாக்ட் 050-252-8940.
10: பெரிய பெரிய மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
11: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான

0: மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச பாட்டை தான் கொடுக்க போறேன். 800-8940 கால் பண்ணுங்க, கொடுத்து முடிச்சுட்டு நம்ம வந்து மூவி கேம் ஆரம்பிச்சிடலாம். வணக்கம், யாரங்க இருந்து பேசுறீங்க? நல்லா இருக்கேன். கொஞ்சம் சத்தமா பேசுங்க.
1: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? அபாஸா? ஓகே அபாஸ், சொல்லுங்க அபாஸ், என்ன பாட்டு வேணும்?
1: அண்ணாமலையில கொண்டையில் தாளம்பு நெஞ்சிலி.
0: அப்படியே கண்டிப்பா
1: சேத்துல அந்த பாட்டு கேட்டா நல்லா இருக்கும்.
0: கேளுங்க கேளுங்க. அதுக்கு வெயிலுக்கு என்ன சம்பந்தம்?
1: சரி, எப்ப டிக்கெட் கொடுக்க போறீங்க? கருப்புக்கு
0: இல்ல, அதுக்கு வெயிலுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டேன்.
1: வெயிலுக்கு அதுக்கு இல்ல, இல்ல பாட்டு நல்லா இருக்கும், வைப்பா இருக்கும்.
0: கருப்புக்கு டிக்கெட் தானே வேணும்?
1: ஆமா,
0: இன்னைக்கு தரேன்
1: கண்டிப்பா. எப்பனா கரெக்டா சொல்லுங்க டைமிங்.
0: இன்னும் 2 மணி நேரம் இருக்கு, அதுல ஏதாவது ஒரு மணி நேரம். ஓகே, இன்னைக்கு தரேங்க நான். ஷூர், என்ஜாய். தேங்க்யூ பிரதர் கால் பண்ணதுக்கு. ஆனால் இவருக்கு மட்டும் நான் தந்துடுவேன் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலாக எல்லாருக்கும் தரப்போகிறேன். எப்படி நான் தரப்போகிறேன்னா, வாட்ஸ்அப்பில் கான்டெஸ்ட் வைக்க போகிறேன். அந்த கான்டெஸ்ட்ல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ண போறீங்க. பார்ட்டிசிபேட் பண்ணி கருப்பு படத்துக்கான கப்பல் ஃபஸ்ட் நீங்கள் வின் பண்ண போறீங்க. நாட் நோ, அடுத்த 1 மணி நேரம் இல்லைனா 1 மணிக்கு மேலே என்னங்கிறத நான் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து அப்டேட் பண்ணுறேன். மீன்வைல் நீங்கள் 89.4 தமிழ் எஃப்எம் அப்ளிகேஷன் இன்னும் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே டவுன்லோட் பண்ணுங்கள். அதுலேயும் நிறைய பாட்டெலாம் நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணலாம். இதே பாட்டு தான் அதுலேயும் கேட்கும். எந்த விதமான ஆப் ஆட்ஸ்லாம் கிடையாது. 24 hours நீங்கள் கேட்கலாம். ஆப் ஸ்டோர் அண்ட் பிளே ஸ்டோர் ரெண்டுத்துலையும் இருக்குது. வணக்கம், வேறு எங்கே பேசுகிறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள்.
2: சார்ஜா வந்து பாண்டியன் சார்.
0: பாண்டியா, என்ன பாட்டு வேணும் மிஸ்டர் பாண்டியன்?
2: தருமபுரிலேருந்து மாசி மாதம் ஆளான பொண்ணு.
0: எல்லாம் ஒரு மாதிரியான பாட்டு. சரி, ஓகே, நான் போடுறேன்.
2: சரி,
0: நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. யேசுதாஸ் வந்து இந்த பாட்டை டிவைனாக பாடி வச்சிருப்பார். அலெக்ஸ் ஒரு காமெடியில் சொல்லியிருப்பார், இந்த பாட்டை இவ்வளோ டிவைனாக வந்து யேசுதாஸ் அவர்களால் மட்டும்தான் பாட முடியும் அப்படின்னு அந்தளவுக்கு பாடி வச்சிருப்பார். சூப்பராக இந்த 2 பாட்டி அடுத்தடுத்து கேட்போம். 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே மது பேசிகிட்டு இருக்கேன். இது மசாலா கேஃபே, தொடர்ந்து பேசுவோம். 2 மணிக்கு மேலே இது நம்ம ரேடியோ ரொம்ப மியூசிக்.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
4: Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: சார் ஒரு நிமிஷம் சார், எனக்கு ஷோ பண்ண வராது. ஏன்னா எனக்கு ஷோ பண்ண வந்தது, நல்லா ஷோ பண்ண வர ஒருத்தனை.
2: சார் ஒரு நிமிஷம் நீங்க ஒழுங்கா ஷோ பண்ணுங்க சார்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஜெனூன் பார்ட் சென்டர் ஃபார் ஜப்பானீஸ் கார்ஸ்.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: ஆட்சியமைக்க கோரி அழைக்க ஆளுநர் தொடர்ந்தும் மறுத்து வரும் நிலையில் தாவைக்கா எம்எல்ஏக்களுடன் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளனர். பனையூர் அலுவலகத்தில் இன்று இரண்டாவது நாளாக தாவைக்கா எம்எல்ஏக்கள் முகாமிட்டுள்ளனர். தாவைக்கா தலைவர் விஜய் சட்ட வல்லுநர்களுடன் பட்டினப்பாக்கம் அலுவலகத்தில் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடினமான சூழலில் கூட்டணி கட்சிகளை கைவிடுபவர்கள் நாங்கள் அல்லவென்று அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். மம்தா பானர்ஜி மு க ஸ்டாலினை சந்திக்கும் படங்களை எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு அவர் காங்கிரஸ் மீது நேரடி தாக்குதல் மேற்கொண்டுள்ளார். 2027 உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் சமாஜ்வாடி காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் காங்கிரஸ் நம்பகத்தன்மை தொடர்பில் அகிலேஷ் யாதவ் கேள்வி எழுப்பியுள்ளார். பிஎம் ஸ்ரீ திட்டத்தில் இணையுமாறு மத்திய அரசிடம் இருந்து எந்த கடிதமும் வரவில்லை என பள்ளி கல்வித்துறை செயலாளர் தெரிவித்துள்ளார். 12 வகுப்பு தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளமை மகிழ்ச்சி அளிப்பதாக முன்னாள் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். 12 வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் வாழ்த்துகள் என்று அவர் கூறினார். பிஎம் ஸ்ரீ திட்டத்தால் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு ஏற்படும் பாதிப்பு குறித்து ஏற்கனவே விளக்கியுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிதாக யார் ஆட்சி அமைத்தாலும் பிஎம் ஸ்ரீ திட்டத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்கத்தில் வரும் செப்டம்பர் மாதம் முதல் 30 திகதி முதல் முழுமையான மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என உள்துறை மந்திரி அமித் ஷா அறிவித்துள்ளதாக சமூக வலைதளத்தில் ஒரு தகவல் வேகமாக பரவி வருகிறது. இது தொடர்பில் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மத்திய அரசின் பத்திரிகை தகவல் அலுவலக அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தில் உள்துறை மந்திரி அமித் ஷா இதுபோன்ற அறிவிப்புகள் எதனையும் வெளியிடவில்லை. இது ஒரு வதந்தி என்று கூறப்பட்டுள்ளது.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கையின் தெனியாய பகுதியில் பாடசாலை மாணவர்களிடையே வேகமாக பரவி வரும் காய்ச்சல் நிலைமை குறித்து கண்டறிய சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவின் விசேட மருத்துவக் குழுவினர் அப்பகுதிக்கு வரவுள்ளதாக மாவட்ட சுகாதார சேவைகள் பணிப்பாளர் சுமித் மனதூங்க தெரிவித்துள்ளார். சுகாதார அதிகாரிகளின் பரிந்துரைக்கமைய நோய் பரவலை கட்டுப்படுத்தும் ஒரு நடவடிக்கையாக தெனியாய வலய கல்வி பணிப்பாளர் நிஷாகா ஹெட்டிகோடவினால் நேற்று மற்றும் இன்று தெனியாய கல்வி வலயத்தைச் சேர்ந்த 4 பாடசாலைகளை மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள். அமீரக செய்திகள்.
2: துபாய் டாக்ஸி நிறுவனத்தின் 2026 முதல் காலாண்டு லாபம் சரிந்துள்ளது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் சிறப்பான செயற்பாடு காணப்பட்ட போதிலும் 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் துபாய் டாக்ஸி நிறுவனத்தின் நிகர லாபம் 39% சரிந்து 50.7 மில்லியன் திரம்ஸாக குறைந்துள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. ஈரான் போர் காரணமாக மார்ச் மாதத்தில் பயணங்களின் எண்ணிக்கை குறைந்ததால் தங்களது செயல்பாடு பாதிக்கப்பட்டதாக அந்நிறுவனம் கூறியுள்ளது. செயல்பாட்டு லாபத்தில் தொடர்ச்சியான வளர்ச்சி காரணமாக 2026 ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நிகர லாபம் முந்தைய ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 25% அதிகரித்துள்ளது.
1: செய்தி சுருக்கம் was brought to you by திவ்யா ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் டிரேடிங், ஷார்ஜா, துபாய், அபுதாபி and Alay since 1982. weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. visit alras.me.
2: அமீரகத்தில் இந்த வார இறுதியில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இன்று பொதுவாக இதமான வானிலையை எதிர்பார்க்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புழுதி படர்ந்த வானிலை மற்றும் சீற்றமான கடலை இவ்வார இறுதியில் எதிர்பார்க்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று உலக பிராந்தியங்களில் 44°C வரையில் வெப்பநிலை உயர்வடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜ்மானில் தற்பொழுது 32 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 34 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவைனில் 36 டிகிரி செல்சியஸிலும் அபுதாபியில் 35 டிகிரி செல்சியஸிலும் ராசல் கீமா ஷார்ஜாவில் 38 டிகிரி செல்சியஸிலும் ஃபுஜைராவில் 37 டிகிரி செல்சியஸிலும் துபாய் மற்றும் உமல் குவைனில் 36 டிகிரி செல்சியஸிலும் தற்பொழுது வெப்பநிலை பதிவாகியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை ஒரு மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
3: இது 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக். இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஓகே, வசூல் ராஜ் இன்னும் நான் அவன் இல்லை இன்னும் பாட்டு கேட்கலாமா? அதுக்கு முன்னாடி இன்று தங்கத்தின் விலை
1: brought to you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
0: Okay, 24 carat தங்கம் 567.50 dirhams, 22 carat தங்கம் 525.50, 21 carat தங்கம் 504 and 18 carat தங்கம் 432 dirhams sir. இதுதான் இந்த gold rate.
1: இன்று தங்கத்தின் விலை gold rate brought to you by Kalyan Jewelers.
0: Okay, நம்ம மூவி கேம் ஆரம்பிச்சிரலாம். கருப்பு திரைப்படத்துக்கான கபில் பாசஸ் அடுத்த ஒரு மணி நேரம் 1-2 நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறதா முடிவு பண்ணியிருக்கேன். சரி, அங்கே போயிடாதீங்க, இங்கே இருங்க. ஓகே, ஸோ இதில் தான் பிரேக்
2: முன்னிட்டு ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: நிறைய இடங்களில் ஸ்டேகேஷன் டீல்ஸ்லாம் வழங்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் வந்து இதுக்கு மேலே பிளான் பண்ண முடியாது வெளிநாடுகளுக்கு போகிறதுக்காக, அதனால் நாங்கள் இங்கேயே ஸ்டேகேஷன் போலான் முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் கல்ச்சர் அண்ட் டூரிசம் தரப்புலேருந்து இதெல்லாம் தான் முன்னிட்டு இந்த ஷார்ட் பிரேக்கில் ஏகப்பட்ட இடங்களில் ஸ்டேகேஷன் பேக்கேஜ் தரப்போகிறதா அபுதாபி சைட்லேருந்தும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இந்த ஸ்டேகேஷன் ஆஃபரில் ஃபார் எக்ஸாம்பிள் டிசிடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹோட்டல்ஸ் அக்ராஸ் அபுதாபி எமிரேட்டில் வந்து ப்ரிஃபரன்சஸ் அண்ட் பட்ஜெட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்டேகேஷனில் கிடைக்கும். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் அது ஹாலிடே முன்னிட்டு 6 days உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் லீவ் கிடைக்குது அப்படின்னா அந்த 6 நாளே போதும், நீங்கள் அபுதாபி முழுக்க சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிறது ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. டேக் அ நோட் ஆஃப் இட்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
0: முதல் படத்துக்கான க்ளூ, இந்த படத்தில் வந்து ஒய்ஃப்க்கு ஒரு பிரச்சனை வந்துடும், ஆனால் ஒய்ஃபுக்கே ஹஸ்பண்ட் கிட்ட பிரச்சனை இருக்கும். பட் நீ என்கிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம்மா, நான் உனக்கு என்ன பண்ணால் நான் எனக்கு நீ தான்மா எல்லாம், நீ இல்லாமல் எதாம்மா பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ எதற்கும் துணிந்தவராக செயல்படுவார். என்ன படங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 800-8940 கால் பண்ணி சொல்லுங்கள், தொடர்ந்து பேசுவோம். இதே மாதிரி ரேடியோ நம்ம மியூசிக்
1: back to back
3: அடுத்து ரெண்டு பாட்டு

நீங்க சொல்ல

0: 8940. திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
1: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10ஆம் தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
0: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.

0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by RKG நெய். பாரம்பரிய சுவை மாறாத சுத்தமான சுவையான நெய் RKG நெய், தூய்மையான பசும் நெய்.
2: தமிழ் FM ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சிருந்தா நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
3: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரா வச்சு பேசுங்க சார்.
4: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் RJ மது, only on 89.4 தமிழ் FM.
5: ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா.

0: என்ன நீங்க தயாரா?
1: மனசார வேண்டிட்டு மொளகரச்சா உடனே நியாயம் குடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
0: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
2: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per month ல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
0: Yes, pay after 6 months. 0 watt, 1 million kilometer warranty ல உங்க brand new ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
2: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
0: Visit Jetto showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetto UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.

0: மனைவிதான் எனக்கெல்லாம், அவளுக்கு என்ன பிடிக்கலனாலும் பரவாயில்ல, எனக்கு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், நான் அவளுக்காக என்ன வேணா செய்வேன், என்ன வேணா என்ன டார்ச்சர் பண்ணுங்க, நான் எல்லா டார்ச்சரையும் வாய்ப்பேன்,
1: ஐ லவ் மை வைஃப் அப்படின்னு சொல்லிட்டு
0: குளோ குடிச்சிட்டேனே. கண்டுபிடிச்சிருவாங்களே, என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா கால் பண்ணுங்க 800-8940-8940 அப்படிங்கிற நம்பருக்கு. ஸோ இந்த படம் ஹிட் ஆக வேண்டிய ஒரு படம், நான் காலையில 4:30 போய் பார்த்த ஒரு படம். ஆனால் இந்த படம் அன்ஃபார்ச்சுனேட்லி ஹிட் ஆகல நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இது என்ன படம் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் தான் 889-40. ஓகேவா, அர்ஜி மது பேசிகிட்டு இருக்கேன், இது மசாலா கேஃபே 89.4 தமிழ் எஃப்எம். ஒருவேளை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்கீங்க அப்படின்னா அங்கேயும் வந்து என்கிட்ட சொல்லலாம், நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறது. ஆர்ஜே மதுன்னு இருப்பேன், MADHU. அங்கேயும் வந்து நீங்கள் தாராளமாக மெசேஜ் செய்யலாம், என்ன படம் அப்படிங்கிறத. சரியா, இந்த படம் பாட்டெல்லாமே வந்து பயங்கரமாக இருக்குது, குறிப்பாக இதில் ஒரு பாட்டு வரும் பாருங்க, ஐயா ஐயா அப்படி இருக்கும் அந்த பாட்டு, கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வணக்கம், வேற எங்கே பேசுகிறீங்க?
2: ஹலோ மது, எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: மனைவி
0: பேரை காட்டி வேற படம், வேற படம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் கால் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இன்னொருத்தர் கண்டுபிடிக்கிறாங்களான் பார்க்கலாம். வணக்கம், வேற எங்கே பேசுறீங்க? கேக்குதா? யா, என்ன படம் சொல்லுங்க.
3: ஹாய், மை நேம் ஸ்ரதா.
0: ஸ்ரதாவா?
3: ஐ அம் ஃப்ரம் துபாய், ஐ அம் ஃப்ரம் இந்தியா.
0: ஓ ஹாய், வணக்கம். எக்கோவா கேக்குது ஆனா உங்க குரல் ரொம்ப ரொம்ப ஹாலோவா கேக்குது, இருந்தாலும் டக்குனு என்ன படம் சொல்லிருங்க. கூட ஏதோ நார்த் அது நினைச்சிட்டு இருந்தேன். தமிழ் புரியுமா உங்களுக்கு? ஆனா நான் பேசுறதெல்லாம் அப்ப பரவாயில்ல, பரவாயில்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. உங்க பேர்
3: என்னங்க?
0: ஓகே ரீதா, தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல, ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன், கண்மணி பாட்டு கேட்டிருக்காங்க. சரி, இந்தியாவிலேருந்து ஃபோன் பண்றீங்க, அதனால உங்களுக்கு அந்த பாட்டை உடனே நான் கொடுத்துறேன். நிறைய பேர் யோசிப்பாங்க, ஏண்டா நான்லாம் பாட்டு கேட்டேன், ஆனால் நான் நிறைய பாட்டு கொடுப்பேனே, ரெகுலராக எஃப்எம் கேட்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, என்ன படம் தெரியுமா நான் சொன்னது? விடாமுயற்சி. ஆமாம், விடாமுயற்சி. எந்த அளவுக்கு பாவமாக ஏகே வந்து திருஷா அலோவ் பண்ணியிருப்பேன் தெரியுமா அந்த படத்தில்? அர்ஜுன், அர்ஜுன் எனக்கு ஒன்று பிடிக்கல, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லவ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், தான் லவ். ஸோ சேட். எனிவேஸ், கோல்டன் சாங்கில் அந்த பாட்டு வருது. அர்ஜி மது பேசிட்டு இருக்கேன், 89.4 தமிழ் எஃப்எம் ஸ்டேட்டியம்.
4: கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், ப்ராட் யூ பை ஜாய் ஆலுகாஸ் வேர்ல்ட்ஸ்.

0: என்ன, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம்மர் சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
4: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10th சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
3: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
5: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ், குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
6: ஆஃபர் வேலிட் டில் 31st May.
3: அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
0: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம் வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட் தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
7: ஆனா எனக்கு கிடைச்சது
1: எனவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன். தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட் கோஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
0: போன்றீங்க ஆயிடுச்சா, சாரி சைலன்ட்ல போட
1: மறந்துட்டேன்.
0: இதை கேட்ட ஓவர் திங்க் பண்றதுனா கவனிக்கவே இல்ல.
7: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்க நினைக்கிறேன்.
4: May 31st வரைக்கும் 50% off on gold making charges and diamond prices. கராமா.

0: இடதுசாரிகள் திமுக என்ன முடிவெடுக்கும் என்று காத்திருப்புடன் செய் அப்படி நியூஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. விதவிதமா நியூஸ் ஒரு பக்கம் வந்த வண்ணம் இருக்கு. அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம கருப்பு படத்துக்கான கபில் பாஸ் கொடுக்க போறோம். நீங்க எங்கேயும் போயிடாதீங்க. 89.4 தமிழ் எஃப்எம்ல ஆர்ஜே மது பேசிட்டு இருக்கேன். இந்த நிகழ்ச்சி மசாலா கஃபே. இன்னைக்கு வந்து வெள்ளிக்கிழமை 8ஆம் தேதி மே நம்ம மூவி கேம் விளையாடிக்கிட்டு இருக்கோம். இந்த ஒரு படத்தோட கதையில ஹீரோ லவ் இருக்கும், ஹீரோயினுக்கும் லவ் இருக்கும். ஸோ பிரச்சனையே ஹீரோயினோட அப்பாவாக தான் இருப்பார். அப்பா எவ்வளோ புது கதை இல்லை, பிராண்ட் நியூ, இட்ஸ் பிராண்ட் நியூ. ஸோ இந்த படம் என்ன படம் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கால் பண்ணுங்கள். அப்பா பிரச்சனையாக இருக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கும். எனக்கு வேண்டானா வேணாம், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பார் அவர். கடைசியில் ஹீரோ எந்த அளவுக்கு மாறுவார் ஹீரோயினுக்காக அவங்க குடும்பத்துக்காக அப்படிங்கிற மாதிரிலாம் போகும். நல்லா இருக்கும் இந்த படம் ஆக்சுவலாக. வணக்கம், யாரும் இது பேசுறீங்க?
1: ஹலோ
0: ஹலோ
1: யா தார்னி.
0: ஓகே,
1: மயக்கம் என்னன்னு நினைக்கிறேன்.
0: அதுல ஹீரோயினோட அப்பா எங்க பிரச்சனை ஒண்ணு வேற?
1: ஹீரோ தானே வந்து ஹீரோயின் தான் டார்ச்சர், சாரி ஹீரோ தான் டார்ச்சர் பண்ணுவீங்கன்னு
0: சொன்னீங்க. அது பழசு, வேற படம். இப்ப வேற படம் சொல்லிட்டு இருக்கேன்.
1: ஓ அப்படியா?
0: அப்ப சொன்ன படம் வந்து விடாமுயற்சி.
1: ஓகே, இப்ப என்ன சொன்னீங்க?
0: இப்ப வந்து ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயினோட அப்பா தான் பிரச்சனை பண்ணுவாரு, எனக்கு வேணாம், சில பல காரணம் சொல்லிடுவாரு. சரி, மதத்தை ஒரு காரணமா சொல்லிடுவாருங்க.
1: ஓகே,
0: டைரக்டா ஸ்பூன் ஃபீட் பண்ணிட்டேன். யோசிச்சு சொல்லுங்க. சரியா?
1: ஓகே, யோசிச்சு சொல்றேன்.
0: யோசிச்சு சொல்லு.
1: நெக்ஸ்ட் கால் பண்ணு.
0: நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம்.
1: ஓகே, தேங்க் யூ.
0: பை பை. சோ அவ்வளவுதான், டைரக்டா ஸ்பூன் ஃபீட் பண்ணதுனால 0.5 செகண்ட்ஸ்ல யாராவது கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வழக்கமா வணக்கம் போல, சாரி டக்குன்னு கால் பண்ணுங்க. கால் பண்ணிட்டீங்களே, பரவாயில்லையே. வணக்கம், யாரும் இங்கே பேசுறீங்க? சந்தோஷ். குரல்ல ஒரு சந்தோஷமே இல்லையே. சொல்லுங்க சந்தோஷ், என்ன படம்
2: இது? ஜி பிரகாஷ் படம் தானே?
0: இல்ல,
2: ஜி பிரகாஷ் ஊர்வசி இருப்பாங்கல்ல?
0: நோ மேன், திஸ் இஸ்
2: படம் பேர் சரியா?
0: சி, இப்போ ஹீரோ ஹீரோயின் லவ் பண்ணுவாங்க, ஹீரோயினோட அப்பாவுக்கு மத பிரச்சனை இருக்கும், வேற மதத்து பையனெல்லாம் என்னால கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது அப்படி சொல்லிடுவாங்க. இல்லையே, ஆஹா, நான் சொல்றேன் கரெக்டா பாக்குறீங்களா? கோவில் கரெக்டா? ஓகே, அப்ரூவ்டா?
2: ஓகே,
0: தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. சந்தோஷ் குரல்ல ஒரு வழியா சந்தோஷம் வந்துருச்சு. அடுத்து இவங்க கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்களான்னு கேப்போம். ஹலோ,
3: வணக்கம்.
0: வணக்கம், உங்க பேரு?
3: வினை
0: தாண்டி வருவாய் ஹீரோயினே வேணாம். 10-15 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க அந்த ஹீரோயின்.
3: இல்ல, அது ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாரு, அந்த இந்து பையனோட வீட்டுல நான் போய் சாப்பிடுவேன்.
0: இல்ல, அத கோவில் எப்படி இருக்கும்ல? நான் கோவில் தான் யோசிச்சு வச்சிருந்தேன், அதை கேட்டேன். சரி, ரெண்டு பேரும் வின்னு. ஓகேவா? நீங்களும் நானும் வின்னு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு. மகிழ்ச்சியோட பேசல, வினை தாண்டி வருவாயா என்பதும் சரியான பதில் அப்படின்னு வச்சுக்கலாம். நான் டக்குனு எதிர்கட்சி தலைவர் மாதிரி பேசுறேன். ஐ மீன், முன்னாள் எதிர்கட்சி தலைவர். இப்ப யார் எதிர்கட்சி தலைவர், யார் ஆளுங்கட்சி தலைவர்னு தெரியாம ஒரே கன்ஃபியூஷனா போயிட்டு இருக்கு. சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்கப்பா, நாங்க என்னதான் நடக்குதுன்னு பாக்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, தொடர்ந்து பேச ஒரு மணிக்கு மேல. விடாமுயற்சியிலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த தனியே அந்த பாட்டு கேட்போம். ஸ்டே ட்யூன்.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாடு அரசியலில் திமுகவும் அதிமுகவும் பிரதான எதிரிகள் என்று டிகேஎஸ் இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இடையில் சிலர் வருவார்கள், போய்விடுவார்கள், அதனால் அதிமுக திமுக கூட்டணி சாத்தியமில்லை என்று அவர் கூறினார். திமுக மூத்த தலைவர்களுடன் எம் கே ஸ்டாலின் ஆலோசனை நடத்திய நிலையில் டிகேஎஸ் இளங்கோவன் திட்டவட்டமாக இதனை தெரிவித்துள்ளார். தாவிகா ஆதரவு குறித்து காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே விசிக கம்யூனிஸ்ட் கட்சிகளுடன் பேச்சு நடத்தியுள்ளார். விசிக தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்டோருடன் அவர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாவிகாவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பில் நாளை கட்சியின் நிலைப்பாடு அறிவிக்கப்படும் என தொல் திருமாவளவன் அறிவித்துள்ளார். 12 வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டை விட அதிக மாணவர்களின் தேர்ச்சி என்று அன்பில் மகேஷ் கூறியபோது பெருமகிழ்ச்சி அடைந்தேன் என்று ஸ்டாலின் கூறியுள்ளார். மாணவ செல்வங்கள் வாழ்வில் மேன்மையடைய மேற்படிப்புகளில் மேலும் கவனம் செலுத்த படியுங்கள் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தேர்ச்சி பெற தவறியவர்கள் மனம் தளர வேண்டாம், அடுத்தடுத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி முன்னேறுங்கள் என்று மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கல்வியை வாழ்வின் வெற்றிக்கு துணை என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் 12 வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய 98.57% மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். கொழும்பு கொள்ளுப்பட்டிய பெய்தரிஸ் மாவத்தை பகுதியில் அமைந்துள்ள வீட்டில் இன்று காலை கபில சந்திரசேனவின் சடலத்தை போலீசார் மீட்டனர். குறித்த வீட்டின் அறையொன்றில் அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று முற்பகல் கொழும்பு தடயவியல் மருத்துவ அதிகாரியும் அந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தார். இச்சம்பவம் குறித்து கொள்ளுப்பட்டிய போலீசார் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில் இதனை ஒரு சந்தேகத்துக்கிடமான மரணமாக கருதி மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவித்துள்ளனர்.
1: உலகச் செய்திகள்.
2: அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் நிறுத்தம் இன்னும் அமலில் இருப்பதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். நேற்றிரவு இருதரப்பினரும் துப்பாக்கிச் சண்டை நடத்தியதைத் தொடர்ந்து அவர் இதனை கூறியுள்ளார். ஹோர்முஸ் ஜலசந்தையை நெருங்கிக் கொண்டிருந்த ஒரு ஈரானிய எண்ணெய் கப்பலையும் மற்றும் ஒரு கப்பலையும் அமெரிக்கா இலக்கு வைத்ததாகவும் பல கடலோர பகுதிகளில் வான்வழி தாக்குதல்களை நடத்தியதாகவும் ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமையகம் குற்றம் சாட்டியுள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 2 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: கருப்பு படத்துக்கான கமல் பாஸ் இந்த ஒரு மணி நேரம் முழுக்க நான் கொடுக்க போற ஃப்ரெண்ட்ஸ், இப்பவே நீங்க போன் எடுத்து 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேர் எமிரேட் நேமோட சேர்த்து நீங்க வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ இந்த கருப்பு படம் ரொம்ப பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வெளியே வருது. ஸோ இந்த படம் May 14th உலகம் முழுக்க ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்துக்கான மியூசிக் கம்போசர் யாரு அப்படிங்கிற சரியான பதிலை நீங்க வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஒரு பாட்டு வைரல் ஆச்சுல இந்த படம் தான் அது. ஸோ ஆப்ஷன் ஏ சாயா பேங்கர், ஆப்ஷன் பி ஏ ரஹ்மான். சரியான பதில வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேர் எமிரேட் நேமோட சேர்த்து நீங்க கருப்பு படத்துக்கான கப்பல் பாசஸ் வின் பண்ணலாம். சரியா,
1: இன்று தங்கத்தின் விலை brought to you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
0: 24 கேரட் தங்கம் 567.50 திரகம் சார் இருக்கு, 22 கேரட் தங்கம் 525.50, 21 கேரட் தங்கம் 504 and 18 கேரட் தங்கம் 432 திரகம் சார் இருக்கு. இதான் இங்கான கோல்ட் ரேட்.
1: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Kalyan Jewelers.
0: ஓகே, இப்போ வந்து என்னதான் ஒரு பக்கம் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அது இதுன்னு சொன்னாலும், யூஏல ஜாப் செக்டரை பொறுத்த வரைக்கும் எந்த செக்டார்ஸ் வந்து இதுக்கு மேலே அதிகமாக ஹையரிங்கை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு?
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
0: குறிப்பா யூஏஇல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குளோபல் லாஜிஸ்டிக்ஸில் ஒரு ஃபைனான்சியல் ஹப்பாக யூஏஇ இருக்கு இல்லையா. ஸோ ஆப்வியஸாக சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், ஃபின்டெக், சைபர் செக்யூரிட்டி, டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இதெல்லாம் வந்து நிறைய வேலைகள் நிறைய வேலை வாய்ப்புகள் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் தாண்டி துபாய் அண்ட் அபுதாபி பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் டேலண்ட்டுக்கு இந்த ரெண்டு சிட்டியுமே ஒரு மேக்னெட்டாக இருக்கிறதால, குறிப்பாக ஏஐ, ஃபைனான்சியல் சர்வீஸ், ஹெல்த் கேர், கன்சல்டிங், ரெனியூபிள் எனர்ஜி, லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் அப்டே க்ரோ ஆகிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கவர்மெண்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ராம்ஸ் நிறைய வச்சுருக்காங்கல்ல, மேக் இட் இந்த எமிரேட்ஸ், இந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. ஏஐ சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குலாம் நல்ல க்ரோத் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க.
1: UAE update
2: brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
1: Back to back
3: அடுத்து ரெண்டு பாட்டு

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
1: டேய், அண்ணே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: பெரிய பெரிய தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷர் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஷ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாய் அலுகாஷ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
5: ஹாய், நான் காஃபி.
6: ஹலோ, நான் தான் டிராவல்.
7: வணக்கம், நான் நினைவுகள்.
6: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
6: எங்கப்பா மனசு காணோம்?
5: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
6: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
8: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
9: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4.

0: வெல்கம் பேக். கருப்பு திரைப்படத்தோட மியூசிக் டைரக்டர் யாரு? ஹேலி ஹேலி ஹேலி ஹேலி கம்போஸ் பண்ணது யாரு? ஆப்ஷன் ஏ சாய வேங்கர், ஆப்ஷன் பி ஏ ஆர் ரமானவர்கள். சரியான பதில 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பேர் எமிரேட் நேமோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு நீங்க யாருன்னு அப்பதான் தெரியும், அப்பதான் என்னோட வின்னரும் அனௌன்ஸ் செய்ய முடியும். ஓகேவா? டிராஃபிக் அப்டேட்
1: brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI ல pay after 6 months 0 VAT ல உங்க brand new Jetor SUV க்கு upgrade ஆகுங்க.
0: எங்கேயுமே டிராஃபிக் இல்லை. வெள்ளிக்கிழமை மதிய நேரம், ப்ரேயர் டைம். ஸோ ஆப்வியஸாக எஸ் 112 மட்டும் கொஞ்சம் உண்டு. இண்டஸ்ட்ரியல் ஏரியா 17 பக்கத்தில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். மற்றபடி எங்கேயுமே சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பிளாக் என்னால் பார்க்க முடியல. இருக்குது அங்கங்கங்கங்கங்க குட்டி குட்டி குட்டி குட்டி குட்டியாக இருக்கே தவிர ஒரு பல்கா பிளாக்கா அப்படி பிராண்டா அப்படின்னு தெரியுமா அந்த மாதிரில.
1: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: All right. இது மசாலா கேஃபே ஆன் 89.4 தமிழ் FM. இன்னும் ஒரு படம் மட்டும் நான் கொடுக்குறேன். இந்த படத்தை கண்டுபிடிச்சு முடிச்சுட்டு நம்ம இந்த கேமை க்ளோஸ் பண்ணிடுவோம். சரியா? ஓகே. காம்ப்ளிகேஷனாக கொடுத்துருவோமா? இந்த படத்தில் ஹீரோவை ஹீரோயினோட அப்பாவுக்கு பிடிக்காது, ஆனால் ஹீரோயினுக்கு ஹீரோவை பிடிக்கும். அதே கதை தான், கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னால் அதே கதை தான். ஆனால் டாக்ஸிக் அப்பாலாம் கிடையாது. அவர் ஹீரோயின் மேலே வச்சிருக்கக்கூடிய அளவிலா பாசத்தால் ஹீரோ வந்து இவளெல்லாம் எது கல்யாணம் பண்ணுவோம், ஐ டோன்ட் லைக் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஹீரோயின் வந்து முடியாது, நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. என்ன படம் கண்டுபிடிச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 800-8940-889-40 அப்படிங்கிற நம்பருக்கு அழைங்க. பயங்கர பாசமான ஒரு படம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹீரோவோட ஹீரோயினோட அப்பா வில்லன்லாம் கிடையாது. அவர் பல படங்களில் வில்லனாக நடித்தவர் தான், ஆனால் இந்த படத்தில் அவர் பெரிய வில்லன்லாம் கிடையாது. என்ன ஈஸி தான் இது, எவ்வளோ அப்ளோ கொடுத்துட்டாலும் இப்போ கண்டுபிடிச்சிருவீங்க. அதான் சொல்ல கண்டுபிடிச்சிட்டீங்க. வணக்கம், வேற எங்கேருந்து பேசுறீங்க?
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், புரியல.
2: மாயக்கண்ணன்
0: எல்லாமே பாத்துட்டீங்க.
2: கொஞ்சம் அந்த 80s முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் இப்ப பண்ண நேரம் கிடைக்கல பாத்துக்கிட்டு இருக்கீங்க.
0: யாருக்கு யாரோ ஸ்டெப்னி பாத்திருக்கீங்களா? சாம் ஆண்டர்சன் படம்
2: புரியல.
0: சாம் ஆண்டர்சன் படம் யாருக்கு யாரோ ஸ்டெப்னி பாத்திருக்கீங்களா?
2: சாம் ஆண்டர்சன்
0: பவர் ஸ்டார் நடிப்பில் வந்த லத்திகா பாத்திருக்கீங்களா?
2: ஐயோ, அவரு
0: பவர் ஸ்டார் நடிப்பில் வந்த ஆனந்த தொல்லை பாத்திருக்கீங்களா?
2: படத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க வந்து காமெடி கண்டென்ட் பத்தி பேசுறீங்க.
0: ஐயோ,
2: நான் திரைப்படங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்.
0: குட் குட் குட் மாய கண்டென்ட், குட் குட் இன்டர்பிரேஷன். தேங்க் யூ.
2: இதுக்கு முன்னாடி சொன்னீங்க கோயில் அந்த படம் உடனே கண்டுபிடிச்சிட்டேன். சரி, ஏன்னா யார்தான் சொல்றாங்கன்னு பாப்போமே கேட்டுக்கிட்டே வண்டி ஓட்டிக்கிட்டு இருப்பேன்.
0: சூப்பர் சூப்பர் மாயகண்டன், தேங்க்யூ சோ மச். மகிழ்ச்சி எங்களோட பேசுறதுல பாத்தீங்களா? அதான், ஆனா லத்திகா ஆனந்த தொலை தேட்டர்ல வந்துச்சுன்னு அவர் கிளைம் பண்ணிக்கிறாரு. எந்த தேட்டர்னு கேட்டுட்டு இருக்கோம், சீக்கிரமா பதில் சொல்றேன்னு சொல்லியிருக்காரு. பாப்போம்.

0: தமிழ எஃப்எம்ல ஆர்ஜே. இது இவ்வளவு பெரிய பேசும் போர்லாம் மாறும் தெரிஞ்சுதான் நான் ஊர்ல இருந்திருப்பேன். ஏன் நாங்கெல்லாம் மசாலா கஃபே ஷோ பண்ண கூடாதா?
1: தாராளமா பேசுங்க சார், ஆனா வாய் கொஞ்சம் நேரம் வச்சு பேசுங்க சார். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது மசாலா கஃபே வித் ஆர்ஜே மது, only on 89.4 தமிழ் எஃப்எம்.
2: தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷா பாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷா பாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

0: நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப்
1: பாருங்க.

0: மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: சார், என் பேர் ஸ்வீட்டி. கியூ பெருசா இருக்கு, நான் ரேடியோல பேசணும்.
2: கை கொடுங்க மேடம். 4 வருஷம் முன்னாடி இதே மாதிரிதான் ரேடியோல பேசணும், ரேடியோல பேசணும்னு சொல்லினே இருப்பேன். கடைசியில இங்க வந்து உட்கார்ந்து இருக்க.
1: யோ, நான் பாட்டு கேட்க வந்தயா?
3: You are listening to Masala Cafe with RJ Madhu, only on 89.4 Tamil FM.
4: Chillax song of the hour.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டேய் பிசினஸ் பிச்சிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940. திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
4: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10th சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
3: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரும்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
5: செழித்தையும் தமிழே.

நீங்கள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

கருப்பு திரைப்படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியே வருது. ஸோ இந்த படத்தை அமீரகத்தில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ஃபாஸ்ட் ஃபிலிம், இந்த படத்துக்கான கபில் பாஸ் நீங்கள் ஜெயிக்கணும்னா இப்போ ஒரு சான்ஸ் இருக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யார் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் பண்ணுங்க. சாய் அபயங்கரா ஏஆர் ரஹ்மானா 0502528940 வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் பேர் எமிரேட் நேமே சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. யூ கேன் வின் கருப்பு படத்துடைய கபில் பாசஸ். இன்ஸ்டாகிராமில் மக்கள் கிட்ட பாட போட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்புறதுக்கான நேரம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வீக்கெண்டை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்ட் சுற்றி பார்க்குறதுக்கு ஏதாவது ஒரு இடங்கள் இருக்குது, அஃபோர்டபுளாக இருக்கும், ஆனால் நீங்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஏதாவது சஜஷன் வச்சுருக்கீங்கன்னா எனக்கு இன்ஸ்டா பண்ணுங்கள். நானும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இடங்களை உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ரெண்டு மூணு பார்த்து வச்சுருக்கேன். இந்த லேசர் டேக்லாம் இருக்கும்ல, இந்த லேசர் டேகு, பில்லியட்ஸு, அப்புறம் போலிங், இது எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கிற மாதிரி நல்ல ஒரு ஒரு அஃபோர்டபுளாக பார்த்து வச்சிருக்கேன். பட் ரேடியோவில் சொன்னால் அது ப்ரொமோஷன் ஆகிடும், அதனால் இன்ஸ்டாகிராமில் சொல்கிறேன். இந்த லேசர் டேக் உங்களுக்கு பிடிக்கல பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக அங்கே நீங்கள் போகலாம், பயங்கரமாக இருக்கும். ஒரு பத்து பேர் கேங்காக போனீங்கன்னா ஒர்த்து. ஆள் இல்லைனா சொல்லுங்கள், நான் வரேன், சேர்ந்து போவேன் எல்லோரும். ஒன்று இன்னொன்று, லேசர் டேக் பற்றி நான் பெருசாக கேள்விப்பட்டதில்லைனா கூகுள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே, அது என்னடன்னு எனக்கு இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்கள். எம்ஏடிஹெச்யூ மதுன்னு இருக்கேன், ஆர்ஜே மது, அங்கே வந்து டிஎம் பண்ணுங்கள். அண்ட் நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். ஒரு வாரம் ஆச்சுங்க, என்னென்ன உடம்பு சரியாக போலங்க, இன்னும் வச்சு செய்யுது. ஆனால் ஆஃபீஸில் எல்லோரும் பரப்பி விட்டேன், இதில் என்னடா பெருமை அப்படின்னு கேட்காதீங்க. இனிமேல் நிகழ்ச்சி பற்றின கருத்துக்கள் விமர்சனங்கள் எதுவாக இருந்தாலும் 89.4 தமிழ் எஃப்எம்மோட சோஷியல் மீடியா பேஜில் வந்து தெரியப்படுத்துங்க. இதோட மண்டே வந்து உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர், பை பை, ஹாப்பி வீக்கெண்ட். Request a song, call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று மீண்டும் ஆளுநரை சந்திக்க உள்ளார். பொறுப்பு ஆளுநர் ஆர் வி அரளிக்கரை சந்திக்க நேரம் ஒதுக்கி கேட்டுள்ளதாக தவிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று மாலை 4:30 அளவில் ஆளுநரை விஜய் சந்திக்க உள்ள நிலையில் இடதுசாரிகளின் ஆலோசனையும் நடைபெறுகிறது. ஆளுநர் ஏற்கனவே விஜய் இரு தடவைகள் சந்தித்துள்ள நிலையில் இன்று மீண்டும் சந்திக்க உள்ளார். 118 MLAக்கள் ஆதரவுடன் வந்தால் ஆட்சியமைக்க அழைப்பு விடுக்க தயார் என்று பொறுப்பு ஆளுநர் அரளிக்கர் தெரிவித்திருந்த நிலையில் தவிக தலைவர் விஜய் இன்று மீண்டும் ஆளுநரை சந்திக்க உள்ளார். தவிகவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. செயற்குழு கூட்டம் நிறைவடைந்த நிலையில் மாநில குழு கூட்டம் தொடங்கியது. தவிகவுக்கு ஆதரவு தருவது தொடர்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு கூட்டம் தொடங்கியது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாக குழு கூட்டம் இன்று மாலை இணைய வழியில் நடைபெற உள்ளது. தவிகவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பான கட்சியின் நிலைப்பாடு குறித்து நாளை செய்தியாளர் சந்திப்பில் அறிவிக்கப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார்.
1: இலங்கை செய்திகள்.
2: இலங்கை வியட்நாம் இடையே அறிவியல் துறைசார் உடன்படிக்கை கைச்சாத்தானது. இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையே அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் முதன்முறையாக இன்று புரிந்துணர்வு உடன்படிக்கை ஒன்று கையெழுத்திடப்பட்டது. இந்த உடன்படிக்கை இலங்கை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சுக்கும் வியட்நாம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சுக்கும் இடையே கையெழுத்திடப்பட்டுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே இத்துறை சார்ந்து கையெழுத்திடப்பட்ட முதலாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் இதுவாகும். இலங்கை அரசாங்கத்தின் சார்பாக அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பேராசிரியர் கிருஷாந்த் அபிசேனவும், வியட்நாம் அரசாங்கத்தின் சார்பாக அந்நாட்டின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சர் வூ ஹாய் குவானும் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளனர்.
1: அமீரக செய்திகள்.
2: ஹோர்முஸ் ஜலசந்தியில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக அரபு நாடுகளும் அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் சபையில் தங்கள் ராஜதந்திர முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் மீது போக்குவரத்து கட்டணம் விதிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் நிராகரிப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஐநாவில் தாக்கல் செய்யப்பட்ட வளைகுடா அமெரிக்க கூட்டு வரைவு தீர்மானம் குறித்து நியூயார்க்கில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது பேசிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிரந்தர பிரதிநிதி முகமது அபு ஷஹாப் இதனை தெரிவித்துள்ளார். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 3 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
3: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.

அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலம் எனக்கு கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. நேற்றோடு ஒப்பிடும்போது இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஆனால் என்ன, கொஞ்சம் ஒவ்வொரு நேரமும் அந்த காய்ச்சல் வந்து கொஞ்சம் கூடி குறைஞ்சு அப்படி மாறி மாறி வர மாதிரி இருக்கு. உங்களுக்கும் அப்படிதான் இருக்கா? இந்த காலநிலை மாற்றத்தினால வெளிப்புற தட்பு வெப்பத்துக்கு ஏற்ற மாதிரியாக உடல்ல வந்து நம்மளுடைய தட்பு வெப்பம் மாறும்போது இந்த மாதிரியான காய்ச்சல்கள் அடிக்கடி வர்றது தவிர்க்க முடியாது இல்லையா? சரி, பரவாயில்ல. இது எப்படியோ நம்ம உடல் நலம் குறித்து நம்ம தான் மிக முக்கியமாக கவனம் எடுக்கணும். கொஞ்சம் கூடுதலாகவே இந்த மாதிரி நேரங்களில் கவனம் எடுத்துக்கொள்றது மிகச்சிறந்தது அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்கு? யாருக்கும் என்ன மாதிரியே காய்ச்சல் வந்திருந்தது அப்படின்னு சொன்னால் விரைவில் குணமடைய வாழ்த்துகள். சரி, பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாத ஒரு வாரத்துக்குள்ள இருக்கும் இல்லையா? தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இருந்தே பரபரப்பு தான் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்றது எனக்கு கேட்குது. ஆமா, உண்மைதான். ஆனா இந்த வாரம் அப்படிங்கிறது தேர்தல் முடிவு வெளியான அந்த வாரம் இருக்கு இல்லையா, ரொம்ப பரபரப்பா போயிட்டே இருக்கு. இப்போ வரைக்கும் அந்த பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம இருக்கு, குறையவே மாட்டேந்து. தாவிகா தலைவர் நிர்மல் குமார் இப்போ மார்க்சிஸ்ட் அலுவலகத்துக்கு போயிருக்காரு. அவங்க நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்று வருது. எனவே அவர்கள் தாவிகாவுக்கு ஆதரவு அளிப்பாங்களா, அந்த கேள்விக்கான பதில் இன்னும் கொஞ்ச நேரத்துல கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்னைக்கு மூன்றாவது முறையாக ஆளுநரை சந்திக்க போறாரு. ஏற்கனவே ஆளுநர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, 118 எம்எல்ஏக்களினுடைய ஆதரவு இருக்கு அப்படின்னா எடுத்துட்டு வாங்க, ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்று சொல்லியிருந்தார். இப்போ இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில குழு கூட்டம் நடைபெற்று வருது. அந்த கட்சி அலுவலகத்துக்கு தாவிகாவின் நிர்மல்குமார் போயிருக்காரு. என்ன நடக்க போகுது, பொறுத்திருந்து பார்க்கலாம் இல்லையா? ரொம்ப பரபரப்பா இருக்குல்ல? யாருமே நிறைய பேர் வந்து தூக்கமே வரல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா, உங்கள் மனநிலையும் அப்படிதான் இருக்கா? சரி, பார்க்கலாம். தமிழ்நாட்டில் அந்த மக்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த மாற்றம், அதாவது ஆட்சியில ஒரு மூன்றாவது கட்சி, ஒரு மாற்று கட்சி ஆட்சிக்கு வரப்போகிறது அப்படியான ஒரு மாற்றம், அந்த மாற்றம் எதை கொண்டு வந்து சேர்க்க போகிறது அப்படிங்கிறது அடுத்த 5 வருஷங்களுக்குள்ள நமக்கு தெரியும். இப்போ திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவை தாவிகா எதிர்பார்த்திருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாளைக்கு அவங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க போறாங்க. எனவே இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, அதை போன்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன சொல்ல போறாங்க, அது அதற்கேற்ற மாதிரியாகத்தான் தாவிகா தமிழ்நாட்டில் அடுத்து ஆட்சி அமைக்குமா இல்லையா அப்படிங்கிறது தெரிய வரும். இது எல்லாத்தையும் தாண்டி இன்னும் நிறைய இந்த கன்ஸ்பிரசின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த தியரிஸ் நிறையவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றதுக்காக இந்த கதைகள் எல்லாம் அடித்து விடப்படுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதிமுக திமுக கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான கதைகள், திருமாவளவன் முதலமைச்சரா வர போறாரா, இப்படியான நிறைய கதைகள் எல்லாம் போயிட்டே இருக்கு. எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது நமக்கு பொறுத்திருந்து பார்த்தால் தான் தெரியும். சரி, நாம தொடர்ந்து பேசலாம். அடுத்து காஞ்சனா படத்திலிருந்து வாயா என் வீரா பாட்டு வருது, கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். இது 89.4 தமிழ் பண்பலையில் கிருஷ்ணியுடன்.

0: பேக் டு பேக்
1: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு ரெண்டு பாட்டு.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இன்னும்
3: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடை. To advertise your brand, contact 050-252-8940.
0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
4: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
5: Yes, pay after 6 months, 0 watt, 1 million kilometer warranty ல உங்க brand new Jetora purchase பண்ணலாம்.
4: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட் ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
5: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Al Ain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.

பிரேக்கிங் நியூஸ் ஒன்று பார்த்துடலாமா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைக்கிறதுக்கு இப்போ ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே நிர்மல்குமார் அவங்களுடைய அலுவலகத்துக்கு போயிருந்தார் இல்லையா?

அவர்களுடைய ஆதரவோடு இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 ஆசனங்களோடு ஆதரவு தெரிவிச்சிருக்கு. இன்னும் 4 ஆசனங்கள் தேவை தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கு. அந்த 4 ஆசனங்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தருமா இல்லையா என்பது தொடர்பான அறிவிப்பு வெகு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதுவும் நாளைக்கு தான் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர். எனவே பார்க்கலாம் இந்த இழுபறி தொடரப்போகிறதா, அப்படி இல்லைனா இன்றைக்குள்ள அதற்கு ஒரு முடிவு கிடைக்குமா அப்படின்னு. இதற்கிடையில் தவைக தலைவர் விஜய் இன்று அமீரக நேரப்படி 3 மணி அளவில் ஆளுநரை சந்திக்க போறாரு. பார்க்கலாம் அவர் பெரும்பான்மை பலத்தோடு அங்கு போய் சந்திக்க போறாரா, அப்படி இல்லைனா அதுலயும் மறுபடியும் இழுபறியா அப்படிங்கிறது. சரியா, சரி. 14ஆம் தேதி கருப்பு திரைப்படம் வெளியாகுது. ஃபாஸ்ட் ஃபிலிம்ஸ் தான் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. எனவே மறக்காம போயிட்டு படத்தை பாருங்க. என்ன அது சம்மந்தமான கான்டெஸ்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு இன்னைக்கு காலையிலிருந்து. வின் பண்ணீங்களா? கப்பல் பாசஸ் கிடைச்சதா? நான் எதுவும் கப்பல் பாசஸ் எல்லாம் தரப்போறது இல்லை. ஆனா படம் வெளியாகுது, எனவே போய் கண்டிப்பா பாருங்க. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியாக அந்த தயாரிப்பு வட்டாரங்கள் தெரிவிக்குது. எனவே படம் நல்லா வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாய் அபியங்கரனுடைய இசையில சூர்யா த்ருஷ்யா அவர்களின் நடிப்போட அந்த படம் வெளியாக இருக்கு. பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. நான் போவேன் கண்டிப்பா படம் பார்க்கறதுக்கு, நீங்களும் வாங்க பார்க்கலாம். சரியா, நம்ம தொடர்ந்து பேசலாம். இது அழகரம் 89.4 தமிழ் பண்பலையில். கிருஷ்ணியுடன் அடுத்து வாரிடம் 1000 படத்துல இருந்து அனல் பீலி பனித்துளி வருது. அடுத்து ஃப்ரெஷ் சாங் ஆஃப் தி இயர்ல பூ பாடல் வருது. 29 படத்துல இருந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப ஒரு அழகான பாட்டு. இந்த ஒரு காலகட்டத்தில் சமூக வலைதளங்களை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய ஒரு பாட்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு பாட்டு, ஷான் ரால்டனுடைய இசையில அந்த பாட்டு வருது. கேட்டுட்டு வாங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.

0: 89.4 தமிழ் பண்பலையில் இளகரம் கிருஷ்ணியுடன். மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
1: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: We'll be back after a short commercial break.
1: கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
2: என்ன நீங்க தயாரா
1: மனசார வேண்டிட்டு போனாரச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கபல் பாசத்தை வின் பண்ண 89.4 தமிழகமோட ரேடியோ மற்றும் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
3: நம்ம டைம் சாமாடி அடிக்க போறேன்.
4: பெரிய பெரிய சீக்கோலியில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
5: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
6: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
6: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
7: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
9: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
10: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். Brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. Call 0586815179.

0: தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்கிறதுக்கு நிபந்தனையற்ற ஆதரவை சிபிஐ கட்சி வழங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டில் மதசார்பற்ற நிலையான ஒரு ஆட்சியை அமைக்கிறதுக்காக இந்த ஆதரவை வழங்கியிருக்கிறதா சிபிஐ கட்சியினுடைய தலைவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி 5 ஆசனங்களோடு ஆதரவு அளிச்சிருக்காங்க. இப்போ சிபிஐயும் இணைந்திருக்கிறதுனால 7 ஆசனங்கள், மொத்தமா 114 ஆசனங்களை தாவிக பெற்றிருக்கு. இந்த நிலையில இன்று மாலை இல்லை இன்னும் கொஞ்ச நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் மீண்டும் ஆளுநரை 3வது முறையாக சந்திக்க போறாரு. பெரும்பான்மை பலத்தோடு போய் சந்திக்க போறாரா இல்லையா, இழுபறி தொடருமா இல்லையா என்பதற்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு பதில் கிடைச்சிடும். தொடர்ந்து பார்க்கலாம். நிலையான ஒரு ஆட்சி அமையணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாகவும் இருக்கிறது இல்லையா. ஏற்கனவே ஆண்ட திராவிட கட்சிகளா இருக்கட்டும், பொதுமக்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து ஒரு நிலையான ஆட்சி அமையணும். ஒரு மறு தேர்தலுக்கெல்லாம் போக முடியாது, எத்தனை கோடி செலவழிக்கணும் அதுக்கு இல்லையா. எனவே ஒரு நிலையான ஆட்சி வரணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இந்த பரபரப்புக்கு தான் குறைவே இல்லாமல் இருக்கு. கம்யூனிஸ்டுகள் என்ன தீர்மானம் எடுக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியாக நாங்களும் முடிவெடுப்போம் அப்படின்னு விசிக தலைவர் திருமாவளவன் சொல்லியிருந்தார் நேற்று. எனவே அவங்களுடைய நிலைப்பாடு சம்பந்தமா நாளைக்கு செய்தியாளர் சந்திப்பு நடத்தி அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பார்க்கலாம் என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத பற்றி. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்கிற நிலையில அவர்களும் அதே ஒரு முடிவை எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம். காத்து வாக்குல 2 காதல் படத்துல இருந்து பாட்டு வருது, கேட்டுடுவாங்க, நாம தொடர்ந்து பேசலாம். மனசு தொட்டு மட்டும் என்ன பாட்டு வேணும் அதையும் வந்து எனக்கு சொல்லுங்க. 800-894-0 என்ற 2 அழைப்பிடுங்க, அல்லது கிருஷ்ணி19 என்ற என்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து சொல்லுங்க.
1: சார் எல்லாருக்கும் ஒரு ஹார்ட் தானே சார்? எனக்கு 2 ஹார்ட் சார். ஒரு லவ் ஃபெயிலியரே தாங்க முடியாது எனக்கு. அட் அ டைம்ல 2 லவ் ஃபெயிலியர் சார். நான் போய் ஃபீல் பண்றேன்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இளகரம் கிருஷ்ணியுடன். கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர், கோல்டன் சாங் ஆஃப் தி ஹவர் இஸ் brought you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, Polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாய் தானாச்சா.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிகிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
6: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
6: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
6: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
6: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவன தெரியுமா?
1: எது, மதுவா?
6: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யார் அவரு?
6: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர் ஜே மது.
1: அட்டிங்க.

கங்கை அமரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு இயக்குனரா பார்க்கிறத விட ஒரு பாடலாசிரியரா நான் வந்து அதிகம் வியக்கிறது உண்டு. அப்படி அற்புதமான பல பாடல்களை வந்து அவர் எழுதியிருக்காரு. அப்படி அவர் எழுதின பாடல்களில் ஒன்று தான் அடுத்த மனசு தொட்டமட்டில் வரப்போகுது. துபாயிலிருந்து சதாம் இந்த பாட்டு கேட்டிருந்தாரு. என் இனிய பொன்னிலாவே பாட்டு கொடுங்க, மூடு பனி படத்தில் இருந்து அப்படின்னு. என்ன ஒரு அழகான பாட்டு, இல்லை அற்புதமான பாட்டு அப்படின்னு சொல்லலாம். இந்த இளையராஜா வந்து ஒரு ரீசெண்டாக நான் வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். என்ன அப்படின்னா, இப்போ வந்து திருக்குறள் அப்படிங்கிற ஒரு நூல், இதை வந்து ஒருத்தர் வந்து எழுதியிருக்க முடியாது. பல காலகட்டங்களில் பல பேர் எழுதினதனுடைய ஒரு தொகுப்பு நூலாக தான் இதை பார்க்க முடியும். ஏன்னா ஒருத்தருக்கு இத்தனை பல்துறை அறிவு இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயம். எனவே பல பேர் சேர்ந்து எழுதிய விஷயங்களினுடைய தொகுப்பாக தான் திருக்குறள் இருக்கும் அப்படின்னு ஒரு தியரி முன்வைக்கப்படுது. அது மாதிரி இளையராஜா பற்றி பின்னாட்களில் யாராவது பேசும்பொழுது அவருடைய பாடல்கள்லாம் எடுத்து பார்க்கும்போது, இது வந்து ஒரால் பண்ணின விஷயமா இருக்க முடியாது, இது ஒராளினுடைய இசை நுணுக்கங்கள் வந்து இருக்க முடியாது, இது பல பேர் சேர்ந்து உருவாக்கின ஒரு படைப்பா இருக்க முடியும் அப்படின்னு அவருடைய ஒவ்வொரு பாட்டையும் வச்சு சிலாகிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியாக அந்த பதிவு சொல்லியிருந்தார். ரொம்ப அருமையா பேசியிருந்தாரு. ஆமா, அந்த விஷயம் உண்மைதான் இல்லையா? அவருடைய அத்தனை பாடல்களும் அத்தனை அற்புதமானது. ஒவ்வொரு பாட்டையும் எடுத்துக்கிட்டா ஏராளமான விஷயங்கள் அதை சிலாகிச்சு பேசுறதுக்கு நமக்கு இருக்கு. அப்படி ஒரு பாட்டு தான் இந்த பாட்டு. எனவே அந்த பாட்டு வருது மனசு தொட்ட மட்டும்ல. அரசியல் அரங்கு சூடு பிடிச்சு அப்படியே போயிட்டு இருக்கு இன்னொரு பக்கம், எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கிடையில இந்த பாட்டை நம்ம கேட்டுட்டு வருவோம், சரியா? அதோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறதுக்கான நேரம் வந்தாச்சு. மீண்டும் நாளை நான் உங்களை, நாளை இல்ல திங்கட்கிழமை வந்து சந்திப்பேன். அதுவரை விடைபெற்று செல்லும் நான் கிருஷ்ணி மணிபாலன். வணக்கம். Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu. Manasu thottu mittu.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டுமிட்டு
2: மனசு தொட்டுமிட்டு.
3: Coming up next.
0: அடுத்து வருவது ராக் வித் ராஜா.

0: புக் பண்ணுங்க. 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
0: தமிழக செய்திகள்.
1: இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கியுள்ளது. இதற்கமைய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 ஆசனங்களுடன் தாவைக்கா 114 ஆசனங்களை பெற்றுக் கொண்டுள்ளது. காங்கிரஸ் மற்றும் சிபிஐ எம்எல்ஏக்கள் 7 பேர் விஜய்க்கு ஆதரவளித்த நிலையில் மார்க்சிஸ்ட் கட்சியும் ஆதரவளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தாவைக்கா ஆட்சியமைக்க இன்னும் 2 ஆசனங்கள் மட்டுமே தேவை. கம்யூனிஸ்ட் கட்சியின் ஆதரவு கடிதத்தை தாவைக்கா நிர்வாகி நிர்மல்குமார் பெற்றுக் கொண்டார். கம்யூனிஸ்டுகளின் தீர்மானத்தின் அடிப்படையில் முடிவெடுப்போம் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ள நிலையில் அக்கட்சியின் நாளை நிலைப்பாட்டை அறிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் நிலையான மதச்சார்பற்ற ஜனநாயக ஆட்சியை உறுதி செய்யும் நோக்கில் தாவைக்காவுக்கு ஆதரவு அளித்ததாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது.
0: இலங்கை செய்திகள்.
1: பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் யோஷித ராஜபக்சவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கின் ஆரம்பகட்ட ஆட்சேபனைகள் மீதான உத்தரவு எதிர்வரும் 14 தேதி அறிவிக்கப்படும் என கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று அறிவித்தது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்க முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த தகவல் வெளியானது. இதன்போது யோஷித ராஜபக்ச சார்பில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் நீதிமன்றத்தில் தெரிவிக்கையில், இந்த வழக்கின் முதலாவது சதித்திட்டம் எனும் குற்றச்சாட்டில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருந்த டெய்சி ஃபாரஸ்ட் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதால் தனது கட்சிக்காரருக்கு எதிராக அந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்ல முடியாது என தெரிவித்தார். பிராந்திய மற்றும் உலகளாவிய சவால்கள் இருந்த போதிலும் ஐக்கிய அமீரகம் உயர்மட்ட தயார் நிலையையும் வலுவான தேசிய ஒற்றுமையையும் வெளிப்படுத்தியுள்ளதாக அமீரக ஜனாதிபதியின் ராஜதந்திர ஆலோசகர் அன்பு கருகாஷ் தெரிவித்துள்ளார். என்றும் முன்னேற்றம் மற்றும் செழிப்பை நோக்கிய தனது பாதையை நம்பிக்கையுடன் தொடர நாடு உறுதியாக உள்ளதாக அவர் கூறியுள்ளார்.
0: உலகச் செய்திகள்.
1: ஈரான் போரினால் தங்கள் மக்கள் மற்றும் பொருளாதாரங்களில் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்கான கடுமையான அழுத்தத்தின் கீழ் தென்கிழக்கு ஆசிய தலைவர்கள் இன்று சந்திக்கின்றனர். தங்களின் வருடாந்த உச்சி மாநாட்டுக்காக தென்கிழக்காசிய தலைவர்கள் சந்திக்கின்றனர். மத்திய கிழக்கில் இருந்து தனது எண்ணெய் மற்றும் எரிவாயுவின் பெரும்பகுதியை இறக்குமதி செய்யும் வேகமாக வளர்ந்து வரும் தங்கள் பிராந்தியத்துக்கு நிலையான எரிபொருள் மற்றும் உணவு விநியோகம் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான ஒரு மாற்று திட்டத்தின் கலந்துரையாடல்களை மையப்படுத்த தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பின் தலைவர்கள் தீர்மானித்துள்ள பின்னணியில் இன்றைய சந்திப்பு இடம்பெறுகிறது.
0: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East with 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
1: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் நேற்றுடன் ஒப்பிடுகையில் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. இந்த வார இறுதி நாட்களில் நாட்டின் பல பகுதிகளிலும் வெப்பநிலை குறிப்பிடத்தக்க அளவில் வீழ்ச்சியடையும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அல் ஃபுஜைராவில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அல் தாயிதில் 21 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. முக்காரிஸ் மற்றும் சுவைஹானில் இன்று 43 டிகிரி செல்சியஸில் வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 4 மணிக்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அது எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
3: அடுத்த 1 மணி நேரம் உங்களோட டைம் ராஜாவோட.
4: வித் ராஜா.
3: ஸ்டே டியூன்ட்.

0: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்.
1: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு மயில காணோம்.
2: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
4: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10 தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
2: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஆனா எனக்கு கிடைச்சது
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துடுறேன்.
8: கலை நயம் மிக்க நகைகள் இனாகரல் ஆஃபரா May 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ்.

0: Monday to Friday 7 AM to 11 AM. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 தரம்ஸ் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி, தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா, ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 050-252-8940.
2: We'll be back.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆஃபர் வேலிட் till 31st May.
6: அன்னதங்கம் கோல்டு டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.

0: பண்ணுங்க. You are back.
1: நீங்கள் எங்கே இருந்தாலும் எங்கே சென்றாலும் உங்களை தொடர்ந்து வருவது என் இசை மட்டுமே என்பது எனக்கு நன்றாக தெரியும்.
2: Rock with Raja. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 0586815179.

0: இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
2: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: செழித்தையும் தமிழி ஒளி.

நற்றிணைகள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

மெட்ரோவின் சூப்பர் ஹிட் பாடல்கள் ராக் வித் ராஜா. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: 99.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM இன் செய்தி சுருக்கம். Brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க ஆதரவு தெரிவிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை 116 உயர்ந்தது. மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவே தமிழக வெற்றிக் கழகத்துக்கு தேவைப்படுகிறது. சிபிஐ, சிபிஎம் ஆகிய இடதுசாரி கட்சிகள் தாவேகாவுக்கு நிபந்தனையற்ற ஆதரவு அளித்துள்ள நிலையில் 4 ஆசனங்கள் அக்கட்சிக்கு கிடைத்துள்ளது. இந்நிலையில் விசிக்கு தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. இடதுசாரிகளின் முடிவை அடிப்படையாக வைத்து தீர்மானம் எடுப்போம் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ஜனநாயகத்துக்கு ஆதரவு அளிப்பதற்காக தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க முன்வந்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: மராட்டிய மாநிலம் மும்பையில் உள்ள பைதோனி பகுதியில் கடந்த 26 தேதி தர்பூசணி பழம் சாப்பிட்டு ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் தடயவியல் பரிசோதனை முடிவு வெளியாகியுள்ளது. தர்பூசணி பழத்தில் எலி மருந்து கலந்திருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் எலி மருந்து தர்பூசணி பழத்திற்குள் எப்படி வந்தது என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. யாராவது திட்டமிட்டு பழத்திற்குள் விஷம் செலுத்தினார்களா அல்லது குடும்பமே தற்கொலை செய்து கொள்ள முடிவெடுத்ததா என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேரமின் மரணம் சந்தேகத்துக்குரியது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக வருகை தந்த நபர்கள் தொடர்பிலும் சந்தேகம் நிலவுவதாக சாகர காரியவசம் குறிப்பிட்டுள்ளார்.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கிய அரபு அமீரகத்தில் 8 தேதி இன்று ஈரானிலிருந்து ஏவப்பட்ட 2 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் 3 ட்ரோன்களை அமீரக வான் பாதுகாப்பு அமைப்புகள் முறியடித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதல்களின் போது 3 பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அமீரகத்தில் இன்று காலை 6:30 முதல் வான்வழி இடைமறிப்புகள் முன்னெடுக்கப்பட்டதாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இதேவேளை ஃபுஜைராவிலும் வான்வழி தாக்குதல்கள் இடைமறிப்பு செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
1: உலகச் செய்திகள்.
2: கடந்த திங்கட்கிழமை ஹோர்முஸ் நீரிணையில் சீன குழுவினரை ஏற்றிச் சென்ற எண்ணெய் தாங்கி கப்பல் தாக்குதலுக்கு இலக்கானதை சீனா இன்று உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் மத்திய கிழக்கில் நடைபெற்று வரும் மோதல்களால் பாதிக்கப்பட்ட கப்பல்கள் குறித்து சீனா கவலை வெளியிட்டுள்ளது. அந்த கப்பலில் சீன பிரஜைகள் இருந்த போதிலும் இதுவரை பணியாளர்களுக்கு உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை என சீன வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஈரான் போரின் தொடக்கத்தில் இருந்த சீனா ஈரானிய எண்ணெயின் முக்கிய கொள்முதல் நாடாக தொடர்ந்து இருந்து வருகிறது. மார்ச் மாதத்தில் ஈரானில் இருந்து சீனாவின் எண்ணெய் இறக்குமதியில் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 5 நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982. 89.4 Tamil FM, Namma Radio, Namma Music.

0: ஸ்டார் ஆஃப் தி மந்த் ஆக்டர் அஜித் குமார்.
1: Very good evening. This is the evening Karak with me, Arjuna Veda, on 89.4 Tamil FM, UA's number one தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஸோ இன்னைக்கு காலையில் எழுந்துக்கும் போது என்னடா தலைவலிக்குதுலாம், கால் கையெல்லாம் நடுங்குது, ஒரு மாதிரி எந்த பக்கமும் இழுத்துட்டு போதேன்னு ஒரு ஃபீல். நம்ம நல்லா தூங்கலையோ தூக்கம் பத்தலையோன்னு யோசிச்சு பார்த்தா அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணுறேன், ஓ நமக்கு ஜுரம் அடிக்குது அப்படின்னு. லைட்டாக ஜுரம் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் மாத்திரையெல்லாம் போட்டு என்ன ரிலாக்ஸ் பண்ணிட்டு இந்த கஃப் அண்ட் கால்ட் அண்ட் ஹெட் ஏக் இதுலேருந்து கொஞ்சம் வெளிப்பட்டு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கேன். ஸோ உங்ககிட்ட நான் சொல்கிறது எப்படி தான், உங்களுக்கு லைட்டாக இன்ஃபெக்ஷன் இருக்கிற மாதிரி தெரியும் போதுலேருந்தே சுடுதண்ணி ஹேபிட்க்கு மாறுங்க, சுக்கு காப்பி குடிங்க, அதுக்கப்புறம் உங்களை நீங்கள் வந்து ஹைட்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க, டீஹைட்ரேட் ஆகாமல் பார்த்துக்கோங்க, நல்ல நல்ல சத்தான உணவுகள் சாப்பிடுங்க, நிறைய காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுங்க. ஒன்று வெதர் மாறுது, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, அதனால உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, இப்போ ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ தட்ஸ் வாட் டாக்டர்ஸ் ஆல்சோ சொல்கிறாங்க. வெளியில் இப்போது என்னுடைய கலீக்ஸ் கொஞ்சம் பேர் கொடம்பு சரியில்லை, அவங்க போய் டாக்டரை விசிட் பண்ணும்போது சொல்லியிருக்காங்க, நான் அடுத்து டாக்டரை விசிட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஆஸ் ஆஃப் நவ் இப்போ எனக்கு பரவாயில்ல, ஆனால் காலையில் என் கண்டிஷன் அவ்வளோ நல்லா இல்லை. உங்களுக்கும் லைட்டாக ஒரு சேஞ்ச் இருக்கும் போதே பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஆஃபீஸ் போகிறத தவிருங்க, முடிஞ்ச வரைக்கும் சிக் லீவ் எடுத்துகிட்டு உங்களை ரிலாக்ஸ் பண்ணி உங்களை சரி பண்ணிக்கிட்டு அப்புறம் போங்க. ஏன்னா நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களால் மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், அப்படியே அது ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். எதுக்கு நம்மளால் சொல்லுங்கள். அதனால் நான் இன்றைக்கி எடுத்த உடனே இதாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஆல்சோ குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த இன்ஃபெக்ஷன் வருதான்னு பார்த்துக்கோங்க, டாக்டரை விசிட் பண்ணுங்கள். சின்னதாக ஒரு பிரச்சனை இருக்குது நமக்கு தெரியும் போதே நம்ம டாக்டரை விசிட் பண்ணி அதுக்கான ப்ரிகாஷனரி மெடிசன்ஸ் எடுத்துக்க வேண்டியது அவசியம். லெட்ஸ் ஹேவ் யூஏ அப்டேட்.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
1: நம்ம யூஏஇ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 2 பேலஸ்டிக் மிசைல்ஸ், 3 ட்ரோன்கள் ஈரான்லேருந்து வந்ததை இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதனால வந்து 3 பேருக்கு வந்து காயமடைஞ்சிருக்கு, ஆனால் எந்த வேற எந்த பெரிய பாதிப்புகளும் இல்லை அப்படின்னாலும் சக்ஸஸ்ஃபுல்லி இன்டர்செப்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கான எல்லா நேரங்களையும் நம்மளுடைய கவர்மெண்ட் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து இதுக்கு எகெயின்ஸ்டாக வந்து போராடிட்டு இருக்காங்க.
2: UAE update brought to you by ABC Cargo and Courier, number one in GCC.
1: என்னங்க அது, இன்னும் இத்தனை நாள் இழுத்தடிக்கக்கூடிய ஒரு இலெக்ஷனாக, இத்தனை நாள் இழுத்தடிக்கக்கூடியதாக இருக்குன்னு நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணலாம். அந்த மாதிரி சீல் ரைட் நவ் தாவேகா வந்து 107 வச்சுருக்காங்க, காங்கிரஸ் 5 கொடுத்தாச்சு, இந்திய கம்யூனிஸ்ட் 2 மற்றும் மார்க்சிஸ்ட் வந்து 2. ஸோ மொத்தமாக 116 இருக்குது, 118 தேவைங்கிற இடத்துல தள்ளப்பட்டிருக்கு. எல்லா தரப்பில் இருந்தும் வந்து விஜய் ஆட்சி அமைக்கிறதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும்னு கவர்னருக்கு எல்லாரும் கடிதங்களும் எல்லாரும் ரிக்வெஸ்ட்டும் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. லெட்ஸ் சீ எவ்வளோ நாளைக்கு இது போகுது, எங்கே போய் நிற்குது, எவ்வளோ சீக்கிரம் இது நடந்து முடியுது, யார் இன்னும் அடுத்த ரெண்டு சீட்ஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கறதையும் லெட்ஸ் சீ. லெட்ஸ் ஹேவ் பேக் டு பேக் பார்ட்டி ஆன் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதா, ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம்.
0: பேக் டு பேக்
3: அடுத்த ரெண்டு பார்ட்டி.

0: You are listening to 89.4 Tamil FM.
1: மேற்பட்டும் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
3: பெரிய பெரிய சீக்கோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் சீக்கோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
4: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: செழித்தையும் தமிழி ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: Evening Karak with me Arjun Veda on 89.4 Tamil FM UAE's number 1 Tamil radio station. The number radio namma music and now unga Arjun Veda நியூஸ் சேனல் திறந்தாலே இதுதான் எல்லா இடங்களையும். நாட் ஜஸ்ட் இன் தமிழ்நாடு நியூஸ், இன்ஃபேக்ட் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நியூஸ் சேனல்களை பார்க்கும்போது கூட இன்னும் தாவேக்கா ஆட்சி அமைக்கலையே, ஏன் இன்னும் அந்த பவர் கொடுக்கல, ஏன் இன்னும் அந்த சீட்டில் அவர் உட்கார வைக்கல, இந்த செய்திகள் மட்டுமே என் பல்வேறு கட்சியினர்கள் வந்து அதுக்கு ஆதரவாக அவங்களுக்கு அவங்க வந்து ஆளுநர்கிட்ட பேசுறதா இருக்கட்டும் அண்ட் அவங்க வந்து எக்ஸ் தளத்தில் பதிவிடுறதாக இருக்கட்டும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். இதனாலே வந்துட்டு வேற எந்த செய்தி உலகத்தில் நடக்குதா இல்லையானே தெரிய மாட்டேங்குது, அதை பற்றின ஒரு கான்சன்ட்ரேஷனே இல்லாமல் போயிடுது. ஒன்லி திங்கிங் அபவுட் திஸ் அண்ட் ஒன்ஸ் இது செட்டில் ஆகும்போது அண்ட் தென் அங்கேருந்து வேற சில பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். அதை என்ன நினைக்கிறீங்க, முதல் ஒரு 6 மாதத்துக்கு எவ்ரி ஒன் வில் பி வாட்சிங் இது எப்படி நடக்குது, இவர் எப்படி தான் வந்து திங்ஸ் எல்லாம் ஹேண்டில் பண்றாரு, எப்படிதான் ரூல் பண்றாரு, இவரால் முடியுதா முடியலையான்னு சொல்லிட்டு அவருடைய தொண்டர்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நோட் பண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் மினிஸ்டர்கள் அவங்களுடைய பிரச்சனைகள் அவங்க பண்ணக்கூடிய சப்போஸ் ஏதாவது மிஸ் ஆச்சு அப்படின்னா அதெல்லாம் நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. அண்ட் தென் அங்கேருந்து ஒரு 6 மாதத்துக்கு பிறகு அப்போதான் வரும்

0: you will definitely find this news and you know what is currently happening in Tamil Nadu. Okay, நம்ம எல்லாரும் சின்ன வயசுல ரொம்ப ரொம்ப ஆசையா வாங்கின ஒரு சாக்லேட் இருக்கு. அந்த சாக்லேட் பார் ஹாப்பினஸ் ஸ்வீட்டடு குண்டாடு அப்படின்ற ஒரு பிராண்ட். அது பா அப்படி சொன்னோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த பிராண்ட் இப்போ ஒரு புது பேக்கேஜை வந்து ரீடிசைன் பண்ணியிருக்கிறாங்க. யூஸ்வலி அதுக்குள்ளே குட்டி குட்டி சங்ஸாக ஒரு 36 சங்ஸ் இருக்கும் பெரிய அந்த சாக்லேட் பாரில். இப்போ அந்த பாரில் ஒரு லிமிட்டட் எடிஷன் பாரை கொண்டு வந்திருக்காங்க. இது என்னன்னா, ஒர்க் பிளேஸில் அதிகமாக யார் வேலை செஞ்சுருக்காங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வேரியண்டடாக இருக்கும். ஹூ ப்ரெசென்ட் த ஸ்லைடுஸ், அவங்களுக்கு கொஞ்சம் ஹூ டுக் த நோட்ஸ், ஹூ லீஸ்ட் பார்ட்டிசிபேட் இப்படின்னு சொல்லி பிரிச்சிருவாங்களாம். ஸோ பிரித்து பிரித்து பிரித்து அந்த மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு லிமிட்டட் எடிஷன், ஆஃபீஸ் எடிஷனாக இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே மார்க்கெட்டிங் தான். நம்ம பார்க்கும்போது நடுவில் வேலண்டைன் டேக்கு இதே சேம் பிராண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பெரிய சங்க் ஆஃப் பாரில் வந்து ஒரு பெரிய பாரில் வந்து நடுவில் ஒரு ஹார்ட் ஷேப்பில் ஒரு பெரிய சங்க் வச்சுருந்தாங்க. ஸோ தட் இஸ் இன் அ வே அது ஒரு அழகான காதலை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு பார், சாக்லேட் பாராக இருந்தது. இப்போது வேறு மாதிரி ஆஃபீஸ் எடிஷன், அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்கூல் எடிஷனும் கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு வரட்டும், நான் உங்களுக்காக பாட்டு கொண்டு வரேன். ஃப்ரெஷ் ஆன பாட்டு ஃப்ரம் தி நி கரக் வித் மீ ஆர்ஜன் வேதம், 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக் அண்ட் ஸ்டே டியூன்ட்.
1: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு, சுட சுட புத்தம் புது பாட்டு.
2: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: 89.4. We'll be back after a short commercial break.
1: கற்பூரங்காட்டி கண்ணுல ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல
2: என்ன நீங்க தயாரா?
1: மனசார வேண்டிட்டு மொளகரைச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
2: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழகமோட ரேடியோ மற்றும் சோசியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
3: நம்ம டைம் சாப்பாடி அடிக்க போறேன்.
4: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
5: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10 தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
4: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: நாலு மணி 37 வெளியிட்டிருக்காங்க. பார்க்கலாம். இதில் வந்து ஒரு ஓடிடியில் நம்ம என்னதான் பேசிக்காக ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போட்டு வந்திருந்தாலும் சில படங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக நம்ம பே பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். என் ஃப்ரெண்ட் வந்து இந்த ஓடிடி ஆப் கொடுத்து அதோட பாஸ்வேர்டெலாம் கொடுத்து நீ பாருன்னு சொல்லி படம் பார்க்கறது கொடுத்துறாங்க. நானும் உட்காந்து பார்க்கலான்னு பார்க்குறேன். நம்ம என்ன படம்லாம் பார்க்கணும் ஆசைப்படுறோமோ அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ண வேண்டியிருக்கு. நான் அவனோட அக்கௌண்ட்டுக்கு எப்படி எக்ஸ்ட்ரா பே பண்ணுவேன்? அதுவும் ஒன் டைம் வாட்ச் இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க. இதெல்லாம் சரியில்லை. விடுங்க விடுங்க. டிராஃபிக்கில் எங்கே போயிட்டு இருக்கீங்க? பாப்போமா டிராஃபிக்.
3: Brought to you by Jetor. Verum 9660AD monthly EMI la pay after 6 months zero VAT la unga brand new Jetor SUV ku upgrade aunga.
2: இந்த தொண்டை கரகரப்புக்கு மட்டும் ஒரு விடுவே இல்லை போல. நானும் பேசுகிறேன் அப்பப்போ ஒரு இருமலும் லிக்கும் வந்துகிட்டே இருக்கு. ஓகே, சுட்டுவாட் ஷார்ஜா நீங்கள் வந்து வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கீங்கன்னா E311 முகமது பின் சாயத் ரோடில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான டிராஃபிக் யூஷுவல் டிராஃபிக்கோட இருக்குது. பிகாஸ் இன்னைக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால. ஏன்னா அங்கே ஃப்ரைடே வந்துருச்சா? ஆ சார், ஒரு வாரம் எப்படி போகுதுன்னே தெரியல. இந்த மண்டே ஆரம்பிக்கிறது எப்படி? இந்த மண்டே எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றக்கும் போது ஃப்ரைடே வர மாதிரி மண்டேயும் சீக்கிரம் வந்துடும். அதுதான் இன்னொரு கொடுமை. அண்ட் நெக்ஸ்ட் வாங்க மற்ற இடங்கள்லன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அல்கூஸில் வந்து ஒரு சின்னதாக ஒரு கிராஷ் ரிப்போர்ட் இருக்கனால அங்கே கொஞ்சம் பிளாக் இருக்குது. மற்றபடி டுவர்ட் ஷார்ஜா அல்வாதாக்குள்ளாக கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. அண்ட் தி ரோட்ஸ் ஆர் கிளியர். டிரைவ் சேஃப்.
3: டிராஃபிக் அப்டேட் brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
2: ஓகே, ஒரு நல்ல பாட்டு ட்ரிபிள் ஆர் படத்துல இருந்து அதுக்கடுத்து ஜென்டில்மேன் படத்துல இருந்து வரது ஸ்டேட் 29.4 தமிழ் எஃப்எம். எஸ் ஆஸ்கார் பாட்டும் அப்புறம் ஒரு சிக்கு புக்கு பாட்டும் வருது. திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ அர்ஜுன் வேதம். 89.4 தமிழ் எஃப்எம் யூஏஇ இஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன்.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: ஏ பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி,
3: மேலும் சென்றடையுங்கள்.
4: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.

0: லிஸ்னர்ஸ், ஐ டெல் யூ ப்ளீஸ் ப்ளீஸ் பி சேஃப், டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த். ஓகே, தீவினி கரெக் வித் மீ ஆர்ஜி நிவேதா, 89.4 தமிழ் எஃப்எம் யூஏஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். 4:50 ஆன் தி கிளாக் தீவினி கரெக். நான் உங்க ஆர்ஜி நிவேதா, நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 800-8940. எதுக்குங்க சும்மா நம்பர் சொல்றீங்க அப்படின்னா, நீங்க வந்து பாட்டு கேட்கலாம், விச் மீன்ஸ் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு நீங்க ரேடியோவில் பிளே பண்றதுக்காக நீங்க கால் பண்ணலாம். தட் இஸ் 800-8940. அண்ட் ஐ யூஸ்வலி சே, யாராவது இது வரைக்கும் சாங் ரிக்வெஸ்ட் பண்ணல அப்படின்னா நீங்க ப்ளீஸ் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா எங்க லிஸ்னர்ஸ் ரொம்ப ரொம்ப பெருந்தன்மை மனசு, பெரிய மனசு கொண்டவர்கள். அவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, மற்றவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்கங்க. நான் போன வாரம் தான் சாங் கேட்டேன், நான் நேற்று தான் கேட்டேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி ரெண்டு முறை ஒரே கேமுக்காக வந்தாங்க அப்படின்னா அப்பயும் சொல்லுவாங்க, மற்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நீங்க இது வரைக்கும் கேட்கல அப்படின்னா உங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. ஹலோ, வணக்கம்.
1: ஹாய், குட் ஈவினிங்.
0: குட் ஈவினிங். என்ன எடுத்தோடனே ஒரு தும்மல்?
1: இல்ல இல்ல, தும்மல் இல்ல,
0: இருமல், தொண்டை கரகரப்பு. உங்களுக்குமா?
1: ஆமா.
0: ஓகேங்க, ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. சொல்லுங்க
1: சொல்லுங்க, என்ன பண்ணணும் இப்போ? பாட்டு கேக்கறேன்.
0: உங்க பேர் என்னங்க?
1: என் பேர் ஃபைசல்.
0: ஃபைசல், என்ன பண்ணனும் கேட்டா பண்ணிடுவீங்களா? ஒரு 5000 அனுப்பிச்சு விடுங்க.
1: அக்கவுண்ட்
0: டீடைல் அனுப்பிச்சுறேன். இந்தியா காசு இல்ல. என்ன பாட்டு வேணும்? வெரி குட்.
1: இல்லங்க, நான் உங்க இதுல ரொம்ப நாள ட்ரை பண்ணிருக்கேன், ஆனா எனக்கு ஒண்ணு கிடைக்கவே கிடைக்காது. இன்னைக்கு வந்து கிடைச்சிருச்சு.
0: என்ன ஃபைசல், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு கம்பெனில ஃபைனான்ஸ் மேனேஜரா
0: இருக்கேன். ஒரு நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேங்க அவர் சொல்ல போறீங்க நினைச்சு. அப்புறம் பொறுமையா, நான் ஒரு கம்பெனில ஃபைனான்சியல் மேனேஜர் அப்படி கூட சொல்லலாம். என்ன, யாருக்கு தெரிய போகுது? எனக்கு என்ன தெரியவா போகுது? நான் பூட்ஸ் கலி பல ஒரு ஆஃபீஸ் வச்சிருக்கேங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு தெரியவா போகுது. நான் ஆமாங்க அப்படின்ட்டு இருப்பேன். இந்த கேப் எதுக்குன்னா, நீங்க அந்த கேப்ல பாட்டுக்கு யோசிப்பீங்கன்னா இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன் நானு. சரி, விஜயா, அஜிதா, ரஜினியா, கமலா, மாதவனா, த்ரிஷாவா, நயன்தாராவா, கார்த்திகா, சூர்யாவா?
1: என்ன
0: பாட்டு வேணும்? மேகமாய் வந்து போகிறாய் போடவா? நானே சும்மா ஏதோ ரீல்ல பாட்டு வந்துச்சுன்னு சொல்லிட்டு மேகம் மேகம். ஏங்க மேகம் பாட்டு வரவே இல்ல.
1: என்னங்க
0: வேற, நம்ம நினைக்கிற போது வந்து நம்ம நினைக்கிற பாட்டு கிடைக்க
1: மாட்டேங்குது. ஜனநாயக கச்சேரி சாங் கூட போடலாம்.
0: கச்சேரி சாங் எடுத்துட்டேன், மேகமாய் பாட்டை
2: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
3: Manasu thottu mittu.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 Tamil FM in Seithi Surukkam brought to you by Divya Auto Spare Parts, authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
2: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். ஜனநாயகத்திற்கு மக்கள் ஆதரவு அளித்த நிலையில் தாவிகாவை ஆதரிப்பது என நாங்கள் முடிவு செய்தோம் என்று மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இன்னொரு தேர்தலை தவிர்க்க தாவிகாவுக்கு ஆதரவு அளித்தோம் என்றும் கூறினார். தேர்தலில் தோல்வியடைந்த போதும் மத்திய பாஜக அரசு கொல்லைப்புறம் வழியை நுழைய முயற்சிப்பதாக பி சண்முகம் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அரசு அமைய வேண்டும் என்பது அவசியம் என அவர் கூறினார். தாவிக அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கின்றோம், அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் என பே சண்முகம் தெரிவித்தார். மத்திய பாஜக அரசு மாநில உரிமைகளை பறிக்க முற்படும் போது திமுகவுடன் இணைந்து போராடுவோம் என்றும் அவர் கூறினார். தாவிக அரசுக்கு ஆதரவு மட்டுமே அளிக்கின்றோம், அதனுடன் கூட்டணி இல்லை என்று பே சண்முகம் விளக்கமளித்துள்ளார். நாங்கள் தன்னிச்சையாக இயங்கும் கட்சி, திமுகவின் ஒப்புதல் எங்களுக்கு தேவையில்லை என்றும் சண்முகம் பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக விஜய் இனிமேல் பேச வேண்டும், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விஜய்க்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்கின்றார்கள், அது இடதுசாரிகளால் தடைப்பட்டு விடக்கூடாது என்று மு வீரபாண்டியன் தெரிவித்தார். அரசியலமைப்புச் சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கையை ஆளுநர் உடனே எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இருந்த சட்டமன்றத்தையும் கலைத்து ஆளுநர் ஆணையம் பிறப்பித்து விட்டார். புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மிக முக்கிய பணி என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளின் சட்டமன்ற குழு தலைவராக ரங்கசாமி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். துணைநிலை ஆளுநர் கைலாஷ் நாதனை சந்தித்து அவர் ஆட்சி அமைக்க உரிமை கோருகின்றார். மேற்கு வங்க மாநிலத்தில் சுவேந்து அதிகாரி தலைமையிலான பாஜக அரசு நாளை பதவியேற்கின்றது. கொல்கத்தாவில் நாளை பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக மாநில முதல்வர்கள் பங்கேற்க உள்ளனர். கொல்கத்தா லோக் பவனில் ஆளுநர் ஆர் என் ரவி சுவேந்து அதிகாரிக்கு நாளை பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். மேற்கு வங்க முதல்வருடன் இரு துணை முதல்வர்கள் அமைச்சரவை பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாஜக மூத்த தலைவர் திலீப் கோஷ், பாஜக மாநில தலைவர் சமிக் பட்டாச்சாரியா துணை முதல்வர்களாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக அரபு நாடுகளும் அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் சபையில் தங்கள் ராஜதந்திர முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் மீது போக்குவரத்து கட்டணம் விதிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் நிராகரிப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஐநாவில் தாக்கல் செய்யப்பட்ட வளைகுடா அமெரிக்க கூட்டு வரைவு தீர்மானம் குறித்து நியூயார்க்கில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிரந்தர பிரதிநிதி முகமது அபு ஷஹாப் இதனை தெரிவித்தார். சொகுசு கப்பலில் உருவான ஹண்டா வைரஸ் பெருந்தொற்றின் தொடக்கம் அல்ல என்று ஐக்கிய நாடுகள் சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. இது 6 ஆண்டுகளுக்கு முன்பு COVID-19 இருந்த சூழ்நிலையை போன்றது அல்லவென்றும் ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. ஏனெனில் ஹண்டா வைரஸ் நெருங்கிய தொடர்பு மூலம் பரவுவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தொற்று நோய் நிபுணரான மரியா வான் கேர்கோ தெரிவித்துள்ளார்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Danya Group of Companies since 1982. Weather update brought to you by Alras Auto AC Parts, the number one auto AC parts dealer in the Middle East. With 25 plus outlets spread across the UAE, Oman, Qatar, KSA and Bahrain. Visit alras.me.
2: அமீரகத்தின் பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளது. அல் ஃபுஜைராவில் இன்று 44 டிகிரி செல்சியஸில் அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அல்தாயிதில் 21 டிகிரி செல்சியஸில் மிக குறைவான வெப்பநிலை பதிவானது. அபுதாபி மற்றும் ராசல் கைமாவில் 40 டிகிரி செல்சியஸிலும், துபாயில் 39 டிகிரி செல்சியஸிலும், ஷார்ஜா மற்றும் உமல் குவைனில் 38 டிகிரி செல்சியஸிலும், அஜ்மானில் 37 டிகிரி செல்சியஸிலும் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவானது. அடுத்த 2 நாட்களில் நாட்டின் பல பகுதிகளிலும் வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க வீழ்ச்சி ஏற்படும் என தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 6 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம். 89.4
3: நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: வச்சு ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening Karak.
2: செகண்ட் ஹவர் ஆஃப் தி ஈவினிங் கரெக்ட். வெல்கம் பேக். ஈவினிங் கரெக்ட்ல ஆர்ஜனவே தான் வந்தாச்சு. அண்ட் எஸ் இட்ஸ் 89.4 தமிழ் எஃப்எம். யூஏ இஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். ஸோ இன்றைக்கான டாபிக் எனக்கு வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால கொஞ்சம் நாஸ்டால்ஜிக்காக போகலான்னு யோசிச்சேன். அந்த காலம் ரொம்ப அழகானது அப்படின்னு ஒரு போஸ்ட் நான் படித்தேன். ஒய் அந்த காலம் ரொம்ப அழகானது அப்படின்னா, அந்த காலத்தில் ஒரு 10 ரூபாய் இருந்தால் போதும், நம்ம வீட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்களை நம்ம பார்த்துடலாம், 1 ரூபா இருந்தாலே பெரிய விஷயம், இப்படி நிறைய பாயிண்ட்ஸ் இருந்தது. ஃபார் மீ ஒய் அந்த காலம் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு என்ன கேட்டிங்க அப்படின்னா, ஐ டோன்ட் ஹாவ் டு ஷோ சம்வன், ஐ டோன்ட் ஹாவ் டு ஹாவ் லாட் ஆஃப் பிராண்டட் திங்ஸ் வித் மீ டு ஷோ தேட் ஐ எம் மாடர்ன். அதாவது நான் வந்து ரொம்ப மாடர்னானவங்க, நான் ரொம்ப ஷோ ஆஃப் பண்ண வேண்டிய அவசியமாக எனக்கு இல்லாமல் இருந்ததுனாலையும் அந்த காலம் எனக்கு ரொம்ப அழகாக இப்போப்படுது. ஏன்னா அந்த காலத்தில் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல. ஸோ நான் நிறைய கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லாமல் இருந்தது. ஐ வாஸ் வே மோர் இன்னசென்ட் அண்ட் ஐ வாஸ் ஓகே பீயிங் தேட். நிறைய தெரிஞ்சுக்கும் போது நிறைய ஐயோ இவ்வளோ விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இதெல்லாம் தெரியாமல் இருக்கேன்ற கவலை தான் வருதே தர, இவ்வளோ எனக்கு தெரியுதேன்ற சந்தோஷம் இல்லவே இல்லை. பட் அந்த காலத்தில் நிறைய விஷயங்கள் தெரியல, எதுவுமே தெரில, இட் இஸ் ஃபைன், எனக்கு எதுவுமே தெரில, சிம்பிள். ஸோ தட் இன் தட் வே ஐ ஃபீல் அந்த காலம் இஸ் பெஸ்ட். ஸோ நீங்கள் வந்து சொல்லுங்கள் 1 point ஒய் அந்த காலம் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. இஃப் யூ திங்க் அந்த காலம் தான் ஓகேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கால் பண்ணி எனக்கு சொல்லுங்கள் ஒய் அந்த காலம் இஸ் பெஸ்ட் ஃபார் யூ. 800-894-0 தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜே நிவேதன், 89.4 தமிழ் எஃப்எம். இப்போ யுஏஇ அப்டேட்.
3: யுஏஇ அப்டேட் brought to you by ABC Cargo and Courier. உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க. The bridge to your home. Call or WhatsApp 800-916 or visit abccargo.ae.
2: அபுதாபியில் வந்து மோட்டர் சைக்கிள் சில இடங்களில் பேன் பண்ணுறாங்க மே 15ஆம் தேதியிலேருந்து. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, வந்து சில இடங்களில் வந்து ரோட் சேஃப்டி ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், டிராஃபிக் ஃப்ளோ வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவும், சேஃபரான டிரான்ஸ்போர்ட் என்வாயரான்மெண்ட்டை கொடுக்கறதுக்காகவும் இப்போ மோட்டர் சைக்கிள்ஸை சில இடங்களில் பேன் பண்ணுறாங்க மே 15ஆம் தேதியிலேருந்து. இதை பற்றின அறிவிப்பை இன்றைக்கி தான் வெளியிட்ருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது, ரோடுடைய ஸ்பீட் லிமிட் வந்து 120 கிலோமீட்டர் பர் ஹவர் இல்லைனா ஹையராக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் வந்து மோட்டர் சைக்கிள்ஸை வந்து பேன் பண்ணுறாங்க. ஷேக் சாயித் ரோட்ல இருந்து ஷேக் சாயித் பிரிட்ஜ் டு ஷேக் சாயித் டனல் இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு செக்ஷன்ல வந்து இப்போ மோட்டர் சைக்கிள் வந்து போகிறதுக்கு தடை விதிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து டிராஃபிக் ஈஸ் பண்ணுறதுக்காக ஒரு சில ஏரியாஸில் வந்து மோட்டர் சைக்கிள்ஸை தடை பண்ணுற முயற்சியிலும் இருக்கிறாங்க. அங்கெல்லாம் மோட்டர் சைக்கிள்ஸ் ஓட்டக்கூடாது, இட் இஸ் ஓன்லி கார்ஸ் அலவுட்.
3: UAE update brought to you by ABC Cargo and Courier, number 1 in GCC.
2: கார் மற்றும் பிக் வெஹிக்கிள்ஸ். ஓகே, பேக் டு பேக் பாட்டு கேட்டுவாங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜே நிவேதன், 89.4 தமிழ் எஃப்எம்.
4: பேக் டு பேக்
5: அடுத்து ரெண்டு பாட்டு.

0: ஒரு கதை சொல்லட்டுமா சார்?
1: சொல்லு.
0: நீ பாட்டு போடுறவன், நான் பாட்டு கேட்கிறவன், என்னைக்குமே ரெண்டு பேரும் ஒன்னா இருந்தா தான் சார் சூப்பர்.
2: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned. Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 acre open space, அதில் 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸா மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
2: Launching Casa Grand High City, Bangalore, ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call +918015508536.
4: Unga dream luxury car. Thangam, melum kai nariya kaasu. Indha kanava nijamaaka neram vandhaachu. Allan Sari Exchange app variya ooruku panam anuppi jetto dashing car varam thorum gold coins melum dinamum 1000 dirhams cash billum vaipai perungal. Offer valid till June 14. TNC apply. Udane Allan Sari Exchange app டவுன்லோட் பண்ணுங்க.
2: குளோபல் எக்ஸ்போஜரோட டாக்டர் ஆகிற கனவோட இருக்கீங்களா? கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி பிரசன்ட்ஸ் தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிசன் ப்ரோக்ராம்.
5: கல்ஃப் மெடிக்கல் யூனிவர்சிட்டி UAE-ல உங்க 3 இயர்ஸ் ஜேர்னியா துவங்கி அடுத்த 3 இயர்ஸ் லீடிங் டெஸ்டினேஷன்ஸ் லைக் போலண்ட், ரொமேனியா, UK, இட்டலி, மலேசியா, உஸ்பெகிஸ்தான் அண்ட் கானால கம்ப்ளீட் பண்ணலாம்.
2: அஃபோர்டபிள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன் அண்ட் குளோபல் கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. அட்மிஷன்ஸ் ஆர் நவ ஓபன். விசிட் gmu.ac.ae ஆர் கால் 056-549-5755. Gulf Medical University, where the world comes to learn.
3: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
6: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: வெல்கம் பேக் குட் ஈவினிங் கரக் வித் மீ அர்ஜுன் நிவேதா. கால் பண்ணுங்க 800-8940. இன்னும் அந்த காலம் தாங்க சிறந்த காலம் அப்படின்னு நீங்க சொல்றதுக்கான ஒரு காரணம் சொல்லுங்க, அது என்ன? வணக்கம், ஹலோ, ஹாய். சூப்பர், அந்த கால் கட் ஆயிடுச்சு. ஸோ கால் பண்ணாதீங்க, நீங்கள் கூப்பிடுங்க 800-8940. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த காலம் தாங்க பெஸ்ட்டு அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கா? ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, லைன் கிடைச்சி அங்கேயே பார்த்துட்டு இருந்தா எப்படி?
1: சாரி சாரி சாரி
0: சாரி, மன்னிச்சிட்டேன். சொல்லுங்க உங்க பேர்.
1: என் பேர் கௌதம்.
0: கௌதம்,
1: யா
0: பாருங்களா, அந்த பேர் சொல்லும் போதே ஒரு இது உற்சாகம் வருது.
1: என்ன சொல்றீங்க,
0: என்ன சொல்றீங்களா? இந்த இந்த தமிழ் சினிமா ஹீரோக்களுடைய பேராச்சே கௌதம். சில்லுனர் காதல் கௌதம். அதுக்கப்புறம் அது என்ன படம்? எங்கேயும் எப்போதும் அதுலயும் கௌதம்.

0: ஸ்கூல்ல எந்த டென்ஷன் இல்ல, நம்மான்னு சொல்ல போவோம், பசங்க இருப்பாங்க ஜாலியா பேசிட்டு.
1: இல்ல அப்படி இல்ல, இன்னைக்கு ஒரு விஷயத்த நீங்க கட்டாயமா பண்றீங்களா, அது அன்னைக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம இருந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு வந்து கம்பல்சரி இந்த மொபைல் பில் அடைக்கிறதோ இல்ல வந்து வேலைக்கு போயே ஆகணும்னு போறதோ வேணாம் இல்ல, அந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்க. கிடைச்சும் பேச தெரியலையே கௌதம் உங்களுக்கு. சரிங்க தம்பி, ரொம்ப நன்றி தம்பி நீங்க கூப்பிட்டு. ஓகே, இருந்தாலும் தம்பிங்க அக்காவை சொல்றத விடுறதே இல்லை. சரி ஓகே, நமக்கு அப்பப்போ அக்கா அக்கா அக்கா அக்கறோம் ஏதோ சொல்றாக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்துருது. சரி, யார் அடுத்து லைன்ல பேசியிருக்கா? இல்ல வேண்டாம், இப்ப நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கோல்ட் ரேட்.
2: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Kalyan Jewelers. Shop now at Kalyan Jewelers and enjoy up to 50% off on making charges.
1: 24 கேரட் தங்கத்துடைய 1 கிராம் விலை 568 திர்ஹம் 50 ஃபெல்ஸ், 22 கேரட் 526 திர்ஹம் 25 ஃபெல்ஸ், 21 கேரட் 504 திர்ஹம் 75 ஃபெல்ஸ், 18 கேரட் 432 திர்ஹம் 50 ஃபெல்ஸ், 14 கேரட் 337 திர்ஹம் 50 ஃபெல்ஸ்.
2: இன்று தங்கத்தின் விலை கோல்ட் ரேட் brought to you by Kalyan Jewelers.
1: இந்திய ரூபாயின் மதிப்பு 25.60 காசுகளாகவும், ஸ்ரீலங்கன் ரூபி பொறுத்த வரைக்கும் 87.44 காசுகளாகவும் இருக்கு. 90s நாட் ஆட்ல இருந்து ஒரு பாட்டும் தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் வருது, கேட்டு வாங்க. ஈவினிங் கரெக்ட்,
2: The Evening Correct, presented by VNCD Global in Beach Boulevard Homestead Kovalam ECR la 1500 dirhams lirundu EMI pre-launch offer fully furnished villas with 50 plus amenities. Meet the team on May 10th Sunday at Park Regis Hotel, brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.
3: Nikana 91 podu,
4: edhu

89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தலைவர் சாங் ஆஃப் தி ஆர் brought to you by பாஷாபாய் பிரியாணி. ஆத்தென்டிக்கான திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி அண்ட் சென்னை பாய் வீட்டு கல்யாண பிரியாணியை இப்பவே ருசித்து ரசிக்க விசிட் பாஷாபாய் பிரியாணி கராமா. கார்பரேட் அண்ட் பல்க் ஆர்டர்ஸ் ஆல்சோ அக்செப்டட்.

முடிச்சிடலாமா?

0: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ஆக்சன். 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க, அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.
1: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
2: Yes, pay after 6 months. 0 watt, 1 million kilometer warrantyல உங்க brand new ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
1: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
2: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Align today. Jetor UAE, a part of Elite Group Holdings. Terms and conditions apply.
3: தமிழகத்தில் புதிய அரசியல் களம்.
4: சட்டமன்ற தேர்தலில் மக்களின் முடிவு என்ன சொல்கின்றது? புதிய ஆட்சி அமையும் சூழலில் கட்சிகளில் நடக்கும் பரபரப்பான நிகழ்வுகள்.
3: தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக கட்சிகளின் முடிவு என்ன? தலைவர்கள் என்ன சொல்கிறார்கள்?
4: உள்ளூர் அரசியல் முதல் உலக அரசியல் வரை உண்மை நிலவரத்தை தினமும் உங்கள் இருந்த இடத்தில் இருந்தே அறிந்து கொள்ள தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ்.
5: ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள் 8058.
2: VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. Nama Chennai ECR Kovalam la unga beach home kedaikka pogudhu. Aamaanga morning sunrise evening beach walking ne beach path maadhiriye Chennai ECR la unga veedu. Aduvum just monthly 1500 AED EMI la.
1: Kudave swimming pool, party hall, children's play area ne 50 ku merpatta amenities. Pre-launch offer AC TV bed ne fully furnished ave kedaikka pogudhu. In the pre-launch coming Sunday May 10th 10 AM to 8 PM Bergman Mall பக்கத்தில் இருக்கிற பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் துபாயில நடக்கவிருக்கு. கால் 0547673111. கால் 0547673111.
2: சென்னை ECR ல உங்க வீடு, அதுவும் 1500 AED EMI ல. மிஸ் பண்ணிடாதீங்க.

0: நான் பாக்குற இந்த வேலையை நாளைக்கு ஏஐ வந்து பறிச்சுட்டு போயிருமோ அப்படிங்கிற கவலை இல்லை. அதனால எனக்கு அந்த காலம் தான் ரொம்ப அழகானது அப்படின்னு உங்களுக்கு வந்து தோணக்கூடிய, ஏன் அந்த காலம் ரொம்ப அழகானதுன்னு உங்களுக்கு தோணுது, அல்லது ஐ லைக் அந்த காலம் ஃபார் திஸ் ரீசன் அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை பத்தி பேசலாம். 800-8940 கால் பண்ணுங்க. 5:39 ஆன் த கிளாக் அண்ட் திஸ் இஸ் யோர் ஆர்ஜன் வேதா 89.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் தி ஈவினிங் கரெக். ஸோ நம்ம கூட பேசுறதுக்காக இப்போ லைன்ல, ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். உங்க பெயர்?
1: இன்னைக்கு
0: வெளியில விளையாடுறதுக்கு வாய்ப்பு இல்ல, அதனால வந்து உங்களுக்கு அந்த காலம் ரொம்ப அழகா தெரியுது. வேற எதுவும் இல்ல,
1: நிறைய
0: இருக்கு, ஆனா இது ஒன் மெயின் ரீசன். ஓ, தேங்க் யூ உத்தமன், தேங்க்ஸ் ஃபார் கால். உத்தமனை தொடர்ந்து நம்ம கூட பேசுறதுக்கு அடுத்து யாரு? ஹலோ வணக்கம். ஹலோ
2: வணக்கம் மருத்துவரே.
0: ஆஹா சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். இது அந்த ஃபேமிலியோட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் தெரியுமா, இப்ப எடுத்தாலும் மொபைலு, சாப்பிடும் போது கூட மொபைல் பாக்குறோம். அப்ப இல்ல உட்கார்ந்து சாப்பிடும் போது
0: வேற வழியே இல்லாம உட்கார்ந்து குடும்பத்தோட எல்லாரும் பேசி ஆகணும்.
2: ஆமா, அப்ப ஒருத்தர புரிஞ்சுக்கிட்டோம், பிள்ளைகள் நல்லா வளர்ந்தாங்க போனாங்க, இப்ப தனியா மொபைல் வச்சுட்டு அவங்க அங்க போயிட்டாங்க, என்ன பண்றாங்கன்னு பேரண்ட்ஸும் கவனிக்க மாட்டேங்கிறோம், பேரண்ட்ஸும் கால சக்கரத்தை கட்டிட்டு ஓடுறோம். அது ரொம்ப வேஸ்டா இருக்குங்க லைஃப்.
0: அது ஓகே, குடும்பத்தோட உட்கார்ந்து ஒரு அதனால நல்ல சரிங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி நீங்க கால் பண்ணி, தேங்க்யூ. சோ எஸ், உங்களுடைய கருத்துக்களையும் நம்ம கேட்கலாம். பட் லெட்ஸ் ஹேவ் டிராபிக் அப்டேட். டிராபிக் அப்டேட்
3: brought to you by Jetor. Verum 9660AD monthly EMI la pay after 6 months zero watt la unga brand new Jetor SUV ku upgrade aagunga.
0: So yes, and the kaalam romba alaganadun solradoda seithu traffic um romba alaga irukku. Towards Sharjahpur lane neenga poiittu irukinga appadina E311 Muhammad bin Zayed road la vande citizen number thief kitta vande traffic start aayiruchu. Towards Safari Mall Sharjah varaikkum light ah traffic irukku, and E11 liyum ipo vande traffic irukku. But ungalku Alwada one kitta oru crash, sorry Alwada street kulla oru crash one report aayiruchu sara center ku appuram, and Alkiada metro illa there are clock tower kittayum oru crash report aayiruchu. So E11 la and inge E66 is light ah Udmeta road vandu traffic aarambichu irukku, and Nadalama road ipo konjam light ah traffic start ah irukku.
3: Traffic update, traffic update brought to you by Jetor UAE. Visit Jetor showrooms, a part of Elite Group Holding.
0: Chillax song la Oman Appanne padathil indha paattu varudhu kelunga. Evening correct.
3: Chillax song of the hour.

0: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: டேய், சூப்பரா தம்பி. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணே, கலக்குப்பா, கலக்கு.
2: A few days later.
0: டேய், பிசினஸ் பிச்சிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா, எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
5: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10th சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
3: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
6: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
7: Busy city with busy citizens.
1: Back to back meetings, deadlines, client calls, தீராத traffic, lunch time ஆனது கூட தெரியாம டென்ஷன்ல எங்க ஓடிட்டு இருக்கீங்க?
8: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட ஃபுல் மீல்ஸ் இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ் னு நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலைய பாருங்க.
1: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழம்பொரி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காபி கூட அங்க செம்மையா இருக்கும்.
8: வெஜ் மீ ரெஸ்டாரன்ட் UAE, தி பீப்பிள்ஸ் சாய்ஸ்.
9: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
10: ஹலோ, நான் தான் டிராவல்.
11: வணக்கம், நான் நினைவுகள்.
10: ஹாய், நான் தான் இயற்கை.
9: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
10: எங்கப்பா மனசு காணோம்?
1: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
10: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
12: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
3: வார நாட்களில் மதியம் 3 to 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: அந்த காலமே அழகானது. ஏன் உங்களை பொறுத்த வரைக்கும் அந்த காலம் ஏன் அவ்வளோ அழகானது அப்படிங்கிறத நீங்க சொல்ல போறீங்க. 800-8940 என்னது, நீங்க நியூஸ் பாத்தீங்களா? யூ ஆஹா, 118 இடம் கிடைச்சிருச்சு அப்படின்னு இப்போ வந்து பிரேக்கிங் நியூஸில் போயிட்டுருக்கு. ஸோ நாளை முதல்வராக பதவி ஏற்பாரா விஜய் அப்படிங்கிற க்வெஸ்டினோட இன்றைக்கி வந்து நியூஸ் சேனல்ஸ் இருக்குது. ஸோ லெட் சி வாட் வில் ஹேப்பன் டுமாரோ. ஓகே, அப்படி இப்படின்னு சொல்லி இழுத்தடிச்சு ஒரு வழியாக நம்ம வந்து விஜய் அவர்களை முதலமைச்சராக பார்க்க போகிறோமா? ஓகே ஓகே, 800-8940 நீங்கள் கால் பண்ணுங்கள். ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர்ஜி நிவேதா. ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ?
2: ஐ ஆம் கிரேட், ஹவ் ஆர் யூ?
3: யா, ஃபைன்.
2: விளையாடுறீங்க
3: இந்த காலம் ரொம்ப
2: அழகானதுன்னா அந்த காலத்துல வாழ்ந்த ஒரு வாழ்க்கையோட கேக்குறேன். அந்த காலமே கல்யாணம் ஆனா இப்படிதான் இருந்துச்சுன்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி இல்ல, லைக் தட் ஏஜ்ல தட் டைம்ல எனக்கு இந்த ஒரு இது இருந்துச்சு, நான் ரொம்ப இன்னசென்டா இருந்தேன், அல்லது எனக்கு தெரியாம இருந்துச்சு, அது எனக்கு ஹாப்பியா இருந்துச்சு, இப்ப நான் எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன், அதனால எனக்கு ஹாப்பியா இல்ல அப்படி கேக்குறேன்.
3: உடனே
2: பிரபாகர் சூப்பர். ஓகே, ஹாப்பி மேரிட் லைஃப்.
3: Thank
2: you so much. ஸோ எஸ், நம்ம வாழ்ந்த ஒரு வாழ்க்கையை திருப்பி பார்க்கும்போது அந்த காலத்தில் எனக்கு இதெல்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த காலத்தில் அது எனக்கு இல்லை. இந்த காலத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் கிடச்சிருக்கு, பட் அந்த லைஃப் நான் மிஸ் பண்ணுறேன்னா அது என்னன்னு தான் நான் கேட்க வந்தேன். உங்களுக்கு புரியலன்னா பரவாயில்ல, சம்டைம்ஸ் அப்படி தான் புரிஞ்சு முடியறதுக்குள்ளே ஒரு மணி நேரம் முடிஞ்சிடும், அப்படி கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் முடிய போகுது. அண்ட் எஸ், லாஸ்ட் காலர், ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம்.
2: வணக்கம் சொல்லுங்கள். சபரி, நல்லா பேசுங்க.
4: கறிக்கடைக்கு
2: காலையில போய் சண்டே நிக்காதுதான் இப்ப உங்களை பொறுத்த வரைக்கும் கவலை. என்ன டாபிக்னே புரியும், அதுக்குள்ள நிகழ்ச்சியே முடிஞ்சிடும். அடுத்தவங்களுக்காக UNCT குளோபல்ல இருந்து UNCT பிரபா வர இருக்காரு. உங்களுடைய கனவு இல்லத்தை நீங்க புக் பண்றதுக்கான டைம் வந்தாச்சு. So stay tuned and stay updated.
5: The Evening Correct presented by VNCT Global in Beach Boulevard Homes at Kovalam ECR la 1500 dirhams lirundu EMI pre-launch offer of fully furnished villas with 50 plus amenities. Meet the team on May 10 Sunday at Park Regis Hotel, brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikkanagaigal inaugural offer of May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் செய்தி சுருக்கம் brought to you by Divya Auto Spare Parts Trading genuine parts center for Japanese cars.
2: தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் நாளை தமிழ்நாட்டின் அடுத்த முதல்வராக பதவியேற்க உள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தற்போது ஆதரவளிப்பதாக அறிவித்துள்ளது. இன்று அதிரடி திருப்பமாக கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சிகளின் ஆதரவு தமிழக வெற்றிக் கழகத்துக்கு கிடைத்தது. இதனால் பெரும்பான்மைக்கு தேவையான 118 எம்எல்ஏக்களின் ஆதரவு விஜய்க்கு கிடைத்தது. தமிழக ஆளுநரை சந்தித்து விஜய் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். தற்போது பெரும்பான்மை எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரியிருப்பதால் விரைவில் ஆளுநர் அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பதவியேற்பு விழாவுக்கான ஏற்பாடுகள் ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் தொடங்கியுள்ளது. நாளை பதவியேற்பு விழா நடைபெறும் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. எனினும் ஆளுநரிடம் இருந்து அழைப்பு வந்த பிறகே இந்த தகவல் உறுதி செய்யப்படும். நாளை காலை 11 மணியளவில் தமிழகத்தின் அடுத்த முதல்வராக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பதவியேற்பார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்கத்தில் பாஜகவின் சட்டமன்ற குழு தலைவராக சுவேந்து அதிகாரி அக்கட்சியின் எம்எல்ஏக்களால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதனையடுத்து ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்து ஆட்சி அமைக்க சுவேந்து அதிகாரி உரிமை கோரினார். ஆளுநர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்த நிலையில் நாளை மாநிலத்தின் புதிய முதல் மந்திரியாக சுவேந்து அதிகாரி பதவியேற்க உள்ளார். பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, மத்திய அமைச்சர்கள், கட்சியின் மூத்த தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொள்ள உள்ளனர். மேற்கு வங்கத்தில் முதன்முறையாக பாஜக அரியணை ஏறியுள்ளதால் அங்கு அக்கட்சியின் தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் உள்ளனர்.
1: இலங்கை செய்திகள்.
2: 2009 முதல் 2026 ஏப்ரல் 16 வரையான காலப்பகுதிக்குள் நிலக்கரி இறக்குமதி தொடர்பாக ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் முதற்கட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இந்த ஆணைக்குழு கொழும்பு 12 நீதிமன்ற மாவத்தை சாஞ்சி ஆராய்ச்சிவத்தை நீதிமன்ற பிஎஸ் நீதவான் நீதிமன்ற வளாகத்தின் 5வது மாடியில் நிறுவப்பட்டுள்ளது. இதற்கமே இந்த விடயம் தொடர்பாக பொதுமக்களிடமோ அல்லது நிறுவனங்களிடமோ உள்ள தகவல்களை மே 22 முன்னர் அனுப்பி வைக்குமாறு ஆணைக்குழு கோரிக்கை விடுத்துள்ளது.
1: அமீரக செய்திகள்.
2: ஐக்கியரபு அமீரகத்தில் தொலைதூர கல்வி அடுத்த வாரத்திலும் தொடருமா அல்லது பள்ளிகள் மீண்டும் திறக்கப்படுமா என்பது குறித்து கல்வி அமைச்சகம் இதுவரை எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. மே 8 வெள்ளிக்கிழமை நிலைமையை மறுபரிசீலனை செய்து அதிகாரிகள் தொடர்ந்தும் சூழ்நிலையை கண்காணித்து வருவதால் அவசியமெனில் இந்த காலம் நீட்டிக்கப்படலாம் என்று அமைச்சகம் முன்பே தெரிவித்திருந்தது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் பள்ளிக்கூடங்கள், பள்ளிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் மீண்டும் மே 8 வரை தொலைதூர கல்வி முறைக்கு மாற்றப்பட்டன. இதுகுறித்த அறிவிப்பை ஐக்கிய அரபு அமீரக கல்வி அமைச்சகம் மே 4 வெளியிட்டிருந்தது.
1: உலகச் செய்திகள்.
2: ஹோர்மூஸ் நீரிணை அருகே வியாழக்கிழமை இரவு ஈரானிய வர்த்தக கப்பல் தாக்கப்பட்டதில் 10 காயமடைந்துள்ளனர். மேலும் 5 காணாமற் போயுள்ளதாக ஈரானிய செய்தி நிறுவனம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்கா முன்னேற்றம் காணப்படும் நேரங்களில் தூதரக பேச்சுவார்த்தைகளை கைவிடுவதாக ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்ஷி விமர்சித்துள்ளார். அமெரிக்கா முன்வைத்துள்ள முன்மொழிவுகளுக்கு பதிலளிப்பது குறித்து ஈரான் இன்னும் ஆலோசித்து வருவதாக தஸ்னிம் செய்தி நிறுவனம் ஈரான் வெளியுறவு அமைச்சக பேச்சாளரை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டுள்ளது.
1: விளையாட்டுச் செய்திகள்.
2: IPL கிரிக்கெட் தொடரில் இன்று டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளுக்கிடையிலான போட்டி நடைபெறுகிறது. நாளைய சுழற்சியில் வெற்றி பெற்ற கொல்கத்தா அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது. இதற்கமைய முதலில் துடுப்பெடுத்தாட ஆரம்பித்துள்ள டெல்லி கேபிட்டல்ஸ் அணி சற்று முன்னர் வரை 1.4 ஓவர்களில் 15 பெற்றிருந்தது. அணிக்கு பத்தும் நிசாங்க் மற்றும் கே எல் ராகுல் ஆகியோர் ஆரம்பம் வழங்கியுள்ளனர். எமது அடுத்த செய்தி சுருக்கத்தை 7 மணிக்கு நீங்கள் கேட்கலாம். வணக்கம்.
1: செய்தி சுருக்கம் was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Alliance since 1982.

0: பொன்னியின் வைப் பண்ணி காட்டட்டா.
1: The evening Karak.
2: We in City Global in அட்டகாசமான புத்தம் புது ப்ராஜெக்ட் UNCT Global proudly presents Beach Boulevard Homes at Chennai ECR Kovalam. So, இந்த வாரம் நடக்கிற ஈவெண்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. 1500 திர்ஹம்ஸ் இஎம்ஐல நீங்க உங்க ட்ரீம் ஹோம புக் பண்ண போறீங்க, அதுவும் சென்னை ஈசிஆர்ல. சோ இந்த ஆஃபர், இந்த ப்ரீ லான்ச்ல நீங்க கலந்துக்கும் போது 50+ அமெனிட்டிஸோட உங்களுடைய ட்ரீம் விலாவை நீங்க புக் பண்ண முடியும். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் இந்த சண்டே மே 10 காலைல 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல்ல விசிட் பண்ணுங்க வித் என் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1. And it's time to welcome Prabha from VNCT Global. வணக்கம். 1500 திர்ஹம்ஸ் இஎம்ஐல 79 lakhs நீங்க ஒரு ட்ரீம் ஹோம் வில்லா கொடுக்க போறீங்க. How is that actually possible?
3: இந்த வாரத்தோட இந்த யூனிட் சோல்ட் அவுட் ஆயிரும். அண்ட் என்ன, லாஸ்ட் வீக்கே சொன்னேன், இஸ் வெரி வெரி லிமிடெட் ஸ்டாக் சொல்லிட்டு மொத்தம் 3 blocks பண்ணியிருந்தோம். 2 blocks has been booked and the last block is available with a very very limited units. Next week கண்டிப்பா இந்த யூனிட்ஸ் அவைலபிள் இருக்காது. ஸோ மக்களே, சென்னையில் ஈசிஆரில், சென்னை ஈசிஆர் இஸ் லைக் வெரி வெரி வெரி ப்ராமினென்ட்டான லொக்கேஷன். சென்னையில் எல்லாருக்குமே தெரியும் ஈசிஆர் எவ்வளோ பாஷ், எவ்வளோ கிரேஸ்ஃபுல்லான ஒரு லொக்கேஷன்ட்டு. அந்த லொக்கேஷனில் பீச் சைட்லேயே, பீச்சை பார்த்தா மாதிரியே ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு ஒரு குளோபல் குளோபல் கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரூலி இன்டர்நேஷ்னல் கைண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட் தான் இந்த பீச் புலவார்ட் ஹோம்ஸ் அப்படின்றது. புலவார்ட் எல்லாருக்குமே தெரியும், அந்த வேர்டை நம்ம அமீரத்துலேருந்து தான் நம்ம காவி பண்ணோம். அண்ட் அந்த வகையில் பீச் புலவார்டுன்றது நம்மளோட ஈசிஆரில் கோவளமில் லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு ஸ்டன்னிங்கான டெவலப்மெண்ட் தான். 90% பேங்க் ஃபண்டிங், கையிலேருந்து 7-8 lakh பே பண்ணால் போதும், அதுவும் ஓவர் த பீரியட் ஆஃப் 10 months. அதோட சேர்த்து 1500 dirhams மேக்ஸிமம் ஆஃப் இஎம்ஐ தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க, அதுவும் நெக்ஸ்ட் இயர் மேக் அப்புறம் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட ஒரு ப்ராப்பர்ட்டி கிடைக்குது, அதுவும் ரெண்டல் கான்ட்ராக்டும் நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம், ரெண்டல் சப்போர்ட்டோட பெனிஃபிட்டோட. அண்ட் இட்ஸ் அ இட்ஸ் நோ பிரைனர், பிகாஸ் என்ன அப்படின்னா ஈசிஆரில் இன்னைக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டே உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 15,000 rupees பர் ஸ்கொயர் ஃபீட் கோவலமில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டியை 79 lakh, அதுவும் எல்லாமே சேர்த்த ப்ரைஸ் இன்க்ளூடிங் ரிஜிஸ்ட்ரேஷன், டேக்ஸ் அப்ரூவல், 3 phase அண்ட் ஆல்சோ அ ஃபுல்லி ஃபர்னிஷ்டு ப்ராப்பர்ட்டி, உங்களுக்கு வீடு கம்ப்ளீட்டாக எல்லாமே போட்டு ஃபர்னிஷ்டோட ஒரு ப்ராப்பர்ட்டி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதனால மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. ஒன் லாஸ்ட் வீக், இந்த வாரம் சண்டே பார்க் ரிஜிஸ்டில் நான் உங்களை மீட் பண்ண போகிறேன். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த டிசைன்ஸ், இந்த கான்செப்டோட உங்களுக்கு சென்னை ஈசிஆரில் ஒரு வீடை ஓன் பண்ணணும், அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் ஓன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு சண்டே வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச ப்ராப்பர்ட்டியை நார்த் ஃபேஸிங், ஈஸ்ட் ஃபேஸிங், சவுத் ஃபேஸிங்கில் என்ன டிசைனில் வேணும், என்ன மாதிரியான உங்களுக்கு ஃபெசிலிட்டிஸ் அண்ட் அமினிட்டிஸோட வேணுன்றதை பார்த்துட்டு புக்கிங் பண்ணிட்டே போகலாம். அண்ட் இந்த இது, அஸ் ஐ செட், இஸ் அ வெரி லிமிடெட் எடிஷன் ஸ்டாக். இந்த சண்டேயோட இந்த ப்ராப்பர்ட்டி, இந்த ஸ்பெசிஃபிக் யூனிட்ஸ் முடிஞ்சிடும். ஸோ கால் பண்ணுங்க, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு மீட் பண்ணுங்க.
2: எஸ், அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு மீட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வாரம் சண்டே மே 10 காலை 10 மணிலிருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிப்பீட், 0 5 4 7 6 7 3 1 1 1.
0: Back to back.
4: அடுத்தடுத்து ரெண்டு பாட்டு, ரெண்டு பாட்டு.

0: சிட்டி குளோபல் ப்ரவுட்லி பிரசன்ஸ் பீச் பொலிவார்டு. எஸ், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய ட்ரீம் வில்லாவை புக் பண்றதுக்காக இந்த சண்டே உங்களுடைய கேலண்டர்ல மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா விஎன் சிட்டி குளோபல் உங்களுக்காகவே கொண்டு வராங்க பீச் பொலிவார்டு. அஃபோர்டபுள் ஹோம்ஸ் அட் சென்னை கோவலம் ECR வித் 1580 EMI-ல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் யூ கெட் 50+ எமினிட்டிஸ் அண்ட் 79 லட்சத்தில் உங்கள் விழாவை நீங்கள் புக் பண்ண போறீங்க. அதுக்கு நீங்கள் May 10 காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ச்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்க்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111. எஸ், வெல்கம் பேக். இப்போ இந்த பேமெண்ட் பிளான் அண்ட் இந்த இஎம்ஐ இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பிரபா.
1: கண்டிப்பா. அண்ட் இன்னைக்கு எல்லாருக்குமே அவங்க எதிர்பார்க்கறது பிளெக்சிபிலிட்டியான பேமெண்ட் பிளான் இருக்கணும். இன்னைக்கு வந்து ஒரு ஈவன் 79 லாக் நம்ம ஆஃபர் பண்ணாலும் அப்படியே 79 லாக் நீங்க டக்குன்னு எடுத்துட்டு வந்து பே பண்ணுங்க அப்படின்னா இட் வில் பி வெரி வெரி டிஃபிகல்ட் ஃபார் சோம். அதனாலதான் இதுல நம்ம அப் டு 90% வரைக்கும் ஹோம் லோன் பண்ணி கொடுக்க போறோம் இந்த ப்ராப்பர்ட்டியில ஸ்பெசிபிக்கா. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த பேமெண்ட் ரிமைனிங் 10% ரொம்ப ரொம்ப ரொம்ப கன்வீனியன்டான பேமெண்ட் பிளான்ல. இப்போ 8 லாக் ரூபீஸ் வருது அப்படின்னா 50,000 நீங்கள் வந்துட்டு பே பண்ணுற மாதிரியான ஷெடியூல்ஸும் இருக்குது. இல்லை ஒன் ஷார்ட்டாக பே பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம். பேங்க் லோன் உங்களோட இஎம்ஐ ஆரம்பிக்க போகிறது 2027 தான் உங்களுக்கு இஎம்ஐயும் ஆரம்பிக்க போகுது. அது இஎம்ஐ 1500 dirhams தான் உங்களுக்கு வரும் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் எடுக்கும்போது. அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் ப்ராப்பர்ட்டியோட ரெண்டல் அண்ட் மெயின்டெனன்ஸ் வந்துட்டு அதுவுமே ஒரு பேக்கேஜ் டீலாக கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ 360 degree கவர் பண்ணி உங்கள் பேமெண்ட் பிளான் அண்ட் அஸ் வெல் அஸ் உங்களுக்கு வந்துட்டு ரெண்டல் அண்ட் லோன் இது எல்லாத்தையுமே காம்போ பேக்கேஜில் ஒரு ஃபெசிலிட்டியோட தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு எக்ஸ்க்ளூசிவ்லி ECR-ல லான்ச் பண்ண போகிறோம். இந்த பீச் பொலிவார்டு ஹோம்ஸுக்கு நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். அண்ட் வந்து நீங்கள் பார்க்கும்போது இதோட டிசைன்ஸ் எப்படி இருக்குது, இதோட கான்செப்ட் எப்படி இருக்கும், பீச்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, தென் கம்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான ஹை அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி 360 degree எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஹாப்பியாக பர்சியூ பண்ணுறதுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இது. அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்பர்ட்டி லான்ச் பண்ணணும்னு எங்களுக்கும் ஆசை தான். பட் ஆனால் அந்த டிசைன்ஸ், அந்த லொக்கேஷன், அதில் கொடுக்குற அப்ரூவல்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால தான் வெரி லிமிடெட் ஸ்டாக்கா நம்ம ஆஃபர் பண்றோம். சோ சென்னை ECR-ல நீங்க கூகுள் பண்ணி பார்த்துட்டு வாங்க. கோவலம்ல இந்த பட்ஜெட்ல உங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸே இருக்காது. சோ அப்படி இருக்கும்போது இன்னொன்னு இஸ் a proven community ஆல்ரெடி a club, swimming pool, party hall, function area, கம்ப்ளீட்டா எல்லா ஃபெசிலிட்டி எல்லா அமினிட்டிஸ்மே அங்க உங்களுக்கு இருக்கு. அந்த கம்யூனிட்டிக்குள்ள தான் என்ட்ரன்ஸ்லயே வித் ப்ராப்பர் லேண்ட் ஓனர்ஷிப்போட கம்ப்ளீட்டான அப்ரூவல்ஸ் DTCP அண்ட் ரேரா எல்லா அப்ரூவல்ஸோட இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்க போகிறீங்க. அண்டு அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது அஸ் ஐ சட் ஒன்னே ஒன்று தான், நீங்கள் வந்து இதுக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்து பார்த்து டீட்டெயில்ஸ் ஓகே பண்ணி உங்களுக்கு எந்த யூனிட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஃபேஸிங் எது வேணும். ஏன்னா ப்ரீ லான்ச்சில் வரும்போது தான் உங்களுக்கு வந்து நிறையா யூனிட்ஸ் அண்ட் ஃபெசிலிட்டியுமே அவைலபிள் இருக்கும். அந்த பார்த்து ஓகே பண்ணி பர்சீவ் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் த ஒன் எக்ஸ்க்ளூசிவ் ஆப்பர்ச்சுனிட்டி VNCT உங்களுக்கு கொடுக்குறாங்க. சென்னை ECR-ல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறோம், பீச் புலிவார்ட், ஓஷன் ட்ரைவ் வில்லா அண்ட் பாம் பாம் பீச் அப்படின்ட்டு. ஏன்னா ECR லைக் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது கேரண்டீடாக ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் கன்ஃபார்ம். அண்ட் செகண்ட் திங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ரெண்டலுமே அஷூரன்ஸாக கிடைக்கக்கூடிய ஒரு லொக்கேஷன். அதனால தான் ECR-ஓட எல்லாருக்குமே ப்ரிஃபர்ட் டெஸ்டினேஷனாக இருக்குது. அண்ட் டாப் செலிபிரிட்டிஸ்லேருந்து எல்லாருமே அந்த லொக்கேஷனை போக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் அப்ரிஷியேஷன் மட்டும் இல்லை, லிவ் பண்ணுறதுக்கும் ஒரு ஒரு கிராண்டியரான ஒரு பாஷான ஒரு கம்யூனிட்டியாக ECR எப்பயுமே இருக்கும். அங்கே தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம 1.5 crore 2 crore கொடுக்குற இடத்துல 75 to 79 lakhs ஃபுல்லி ஃபர்னிஷ்டோட உங்களுக்கு 1 bedroom அண்ட் 2 bedroom அவைலபிள் இருக்குது. ஸோ கால் பண்ணிவிட்டு இதோட டீட்டெயில்ஸை கலெக்ட் பண்ணி நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச யூனிட்டை வெறும் 1500 dirhams இஎம்ஐயில் நீங்கள் எடுத்துக்க முடியும். அதுவும் 2027 தான் உங்கள் இஎம்ஐ ஆரம்பிக்க போகுது.
0: ஸோ இதே மாதிரி மேலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விசிட் பண்ணுங்க. எங்கே அப்படின்னா May 10 காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள பர்ச்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்க்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111.
2: டேய் அண்ணா, ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம். இன்னும்
0: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
0: Big news from the UAE lottery. 5 million dirhams in வெற்றியாளர் அறிவிச்சாச்சு. Congratulations Brandon from South Africa. அவருடைய வாழ்க்கையை இந்த மாபெரும் வெற்றி மாத்தி அமைச்சிடுச்சு. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகள் இரவு 9:30 மணிக்கு லக்கி டே லைவ் டிரா பார்க்கலாம்.

0: உங்க பீச் ஹோம் கிடைக்க போகுது. ஆமாங்க, மார்னிங் சன்ரைஸ் ஈவினிங் பீச் வாக்கிங் பீச் பாத் மாதிரியே சென்னை ECRல உங்க வீடு, அதுவும் ஜஸ்ட் மந்த்லி 1500 AED EMIல.
1: கூடவே ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு 50-க்கும் மேற்பட்ட அமினிட்டிஸ் ப்ரீ லான்ச் ஆஃபரா AC TV பெட்னு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாவே கிடைக்க போகுது. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே May 10th 10 AM டு 8 PM பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கிற பார்க் ரிஜிஸ் ஹோட்டல் துபாயில நடக்கவிருக்கு. கால் 054-767-3111, கால் 0547673111.
0: சென்னை ECRல உங்க வீடு, அதுவும் 1500 AED EMIல. மிஸ் பண்ணிடாதீங்க.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
3: எஸ்,
2: தமிழ் FM தெரியுமா? 89.4.
3: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
3: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
3: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
3: ஓ மை காட், யாரு அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
3: டாம் இட்.
1: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
3: அட்டிங்க.

0: ஓஎன்சிடி குளோபல் ப்ரவுட்லி பிரசன்ஸ் பீச் புலிவார்ட் அண்ட் அஃபோர்டபுள் ஹோம்ஸ் சென்னை ஈசிஆர் கோவலம்ல உங்களுக்காகவே காத்திருக்கு. நீங்க இந்த வீடு பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மற்ற இதர ப்ராப்பர்ட்டிஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் ஓஎன்சிடி குளோபலுடைய இந்த ஈவெண்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரிஜஸ் ஹோட்டலில் விசிட் பண்ணுங்க. மே 10th காலைல 10 மணில இருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat 0547673111. Yes, welcome back. Prabha, in the Coimbatore Madurai இதே மாதிரி affordable homes நீங்க இப்ப கொடுத்துட்டு இருக்கீங்களா?
1: Yes.
0: அப்ப சொல்லுங்க.
1: கண்டிப்பா, because என்னன்னா இது வந்து நம்ம சென்னையில மட்டும் எக்ஸ்க்ளூசிவா பண்ணல. ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை, கோயம்புத்தூர்ல ஸ்பெசிபிக்கா சொல்லலாம், சிங்காநல்லூர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு லொகேஷன். அந்த லொகேஷன்லயும் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து நீங்க வந்து ஒரு 70-75 lakh நீங்க வந்துட்டு சூப்பரான ஒரு 2-bedroom நீங்க பாக்கலாம். அண்ட் 1100 square feet மேக்ஸிமம் ரெண்டல் வர மாதிரி. அதே மாதிரி 3-bedroom 85 lakh rupees 1500 square feet G+1 structure சூப்பரான ஸ்பேஷியஸான வில்லா கோயம்புத்தூர்ல நம்ம கொடுக்குறோம். அண்ட் நீங்க வந்துட்டு பேங்க் லோன் போனாலும் ஓன் கான்ட்ரிபியூஷன்ல போனாலும் அந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். பிகாஸ் ஏன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்ல லேண்ட் ரேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் இஸ் சோ ஹை. இப்போ வந்துட்டு அங்க இந்த அஃபோர்டபுள் டிக்கெட் சைஸ்ல நம்ம ஆஃபர் பண்றோம். பெர் மந்த் இஎம்ஐ அங்கேயும் உங்களுக்கு 2000 dirhams தான் உங்களுக்கு வரும். அதே மாதிரி 1500 square feet சூப்பரான ஒரு வில்லா அண்ட் 95 lakh நம்ம ஆஃபர் பண்றோம். ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 1 crore உங்களுக்கு 2-bedroom, 3-bedroom ஈவன் 4-bedroom நீங்க எடுக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு ஸ்பேசியஸான டிசைன் தான் கோயம்புத்தூர்ல இப்போ புதுசா நம்ம லான்ச் பண்ணிருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸ்மே நீங்க இந்த வாரம் சண்டே வரும்போது கோ த்ரூ பண்ணலாம், பார்க்கலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மதுரை லிசனர்ஸ் உங்களுக்கு அல்ட்ரா பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 53 lakh rupees 53 lakh rupees மதுரை ஒத்தக்கடை கார்பரேஷன்ல உங்களுக்கு வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் 1200 square feet ஆஃப் கிரவுண்ட்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. அது 3-bedroom நீங்க எக்ஸ்பேண்டபிளும் பண்ணிக்கலாம், 2-bedroom வச்சுக்கலாம். அண்ட் 20,000 rupees மந்த்லி ரெண்டல் வர்ற மாதிரியான ப்ராப்பர்ட்டி ஸ்டேட் பேங்க் அண்ட் HDFC உங்களுக்கு லோனும் பண்ணி கொடுத்துருவாங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு. அதனால நீங்க ஒரு இண்டிவிஜுவலான ஒரு ப்ராப்பர்ட்டி பாக்குறீங்க மதுரையில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மிஸ்ஸே பண்ணாம இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஈவெண்ட்டை நம்ம கொடுக்க போற எல்லா ப்ராப்பர்ட்டியுமே உங்களுக்கு 50 lakh rupees ஆரம்பிச்சு 80 lakh rupees எல்லாமே முடிஞ்சிடும். 2-bedroom, 3-bedroom அது குறிப்பா சென்னை ECR OMR தென் கம்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் சிங்காநல்லூர்ல மதுரை ஒத்தக்கடையிலன்னு சொல்லிட்டு மல்டிபிள் லொகேஷன்ஸ்ல நம்ம ஆஃபர் பண்ணி கொடுக்க போறோம். அண்ட் இதுக்கு எந்த ப்ராப்பர்ட்டி நீங்க வந்து பார்த்தாலும் கோ த்ரூ பண்ணாலும் அதுக்குரிய ஹோம் லோன் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகி வந்துடும். அதுக்குரிய ரெண்டல் சப்போர்ட்டுமே VNC குளோபல் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. அதோட முக்கியமான விஷயம் இதுக்கான end to end coordination, ஒரு booking பண்றதுல ஆரம்பிச்சு கடைசில இந்த property delivery பண்ணி உங்களுக்கு hand over பண்ற வரைக்கும் they will do the end to end facility உங்களுக்கு VNC Global team ல இருந்து கிடைக்கும். சோ இதுக்கான first step தான் நீங்க ஒரு event வந்து discuss பண்ணி understand பண்ணி process பண்ண போறது. என்ன VNC Global சென்னை கமலா தியேட்டர் எல்லாருக்குமே தெரியும், அவங்களோட group VNC

0: சிதம்பரம் செட்டியாரோட அவங்களோட குரூப் தான் அது. அண்ட் விஎன்சிடி இன் துபாய் ஆல்மோஸ்ட் ஒரு 15 இயர்ஸாக நாங்கள் இங்கே அமீரகத்துலேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 2000 கிளைண்ட்ஸ் நம்மளுக்கு ECR, OMR, மதுரை, சென்னை, கோயம்புத்தூர், மும்பை எல்லா இடத்துலையும் அமீரகத்துலேருந்தே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வி நோ யுவர் ப்ராசஸிங், ஒரு துபாயிலேருந்து ஒரு UAE-லேருந்து எப்படி பண்ணணும், டாக்குமெண்டேஷன் எப்படி இருக்கும், என்ன எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்றது எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் ப்ராசஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த ஈவெண்ட் இது முழுக்க முழுக்க அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான, அதாவது அஃபோர்டபுள் நான் சொல்றது பட்ஜெட் ஓரியன்டாக பார்க்குறவங்களுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட். ஸோ மிஸ்ஸே பண்ணிடாதீங்க, கால் பண்ணுங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்க. இந்த வாரம் சண்டே நடக்கக்கூடிய இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி ஈவெண்ட்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி உங்கள் ப்ராப்பர்ட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி பண்ணுறன்ற ஐடியாலஜியை தெரிஞ்சுக்கோங்க.
1: எஸ் ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, மே 10 காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க. பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்டுக்கான நம்பர் 0547673111. ஐ ரிப்பீட், 0547673111.
2: மாஸ்டர் சூடா ஒரு பாட்டு,
3: இன்கமிங்
2: சுட சுட புத்தம் புது பாட்டு.
3: Brought to you by தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட். நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரன்ட், ஜபலல் இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
1: என்ன நீங்க தயாரா?
0: மனசார வேண்டிட்டு மிளகா அரைச்சா உடனே நியாயம் கொடுக்கிற முரட்டுத்தனமான சாமி.
1: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ்ஃபமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
2: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
1: எஸ், பே ஆஃப்டர் 6 மந்த்ஸ், 0 வாட், 1 மில்லியன் கிலோமீட்டர் வாரண்டில உங்க பிராண்ட் நியூ ஜெட்டோர பர்சேஸ் பண்ணலாம்.
2: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரெஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
1: விசிட் ஜெட்டோ ஷோரூம்ஸ் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மன் அண்ட் அலைன் டுடே. ஜெட்டோர் UAE, a part of Elite Group Holding. Terms and conditions.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனோகிரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆஃபர் வேலிட் till 31st மே.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Altavasal Group.
7: Launching Casa Grand High City. Chennai, இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres la oru maaberum township, 28 acre open space, adhula 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு peaceful community. நீங்க ஒரு sports lover-ஆ இருந்தீங்கனா 5 acres la South India's largest sports club உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுதான சந்தோஷம். 150 plus world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக்டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
8: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call +918015508536.

0: வச்சு ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
1: The evening karak.
2: அதுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கம்பெனிஸ் இன்னைக்கு இருக்காங்க, அவங்க டைப் பண்ணி இந்த ஒர்க்கை பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலான்ட்டு பீச் புலவார்லேயே இன்றைக்கி வில்லாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் கிரேசி ரெண்டல். ஒரு நாளைக்கு மினிமமாக பார்த்தீங்கன்னா 18,000 rupees வந்து பே பண்ணி ஸ்டே பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் வந்துட்டு இன்றைக்கி ஈஸியாரில் ரெண்டல் ரெவன்யூஸ் வந்துகிட்டு இருக்கு. நான் சொல்கிறது பெர் டே ரெண்டல் 18,000. அப்போ உங்களுக்கு அட்லீஸ்ட் 10 days ஃபில்லப் பண்ணால் கூட யூ கேன் கெட் த மேக்ஸிமம் ரெவன்யூ. அதில் 1/3 தான் உங்களுக்கு இஎம்ஐ இருக்க போகுது. அதனால ஒரு ப்ராப்பர்ட்டியை ஈஸியாரில் வாங்கணுன்றது இட்ஸ் அ சூப்பர் அட்வான்டேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் அப்ரிசியேஷன், இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெண்டல் ரெவன்யூஸ்லேயும் சரி, நாளைக்கு அது ஒரு பெரிய பூமாக இருக்கும். அதனால நீங்கள் இதுக்கான டிசைன்ஸ் வாங்கி பாருங்கள். நீங்கள் ஒரு மிஸ் கால் கொடுங்க, இல்லை ஒரு மெசேஜ் அனுப்புங்க, இல்லை ஒரு கால் பண்ணுங்கள். டீம் இதுக்கான டீட்டெயில்ஸை வாட்ஸ்அப் பண்ணி ஷேர் பண்ணுவாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை எப்படி நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற டிஸ்கஷன் பண்ணி நெக்ஸ்ட் லெவல் நீங்கள் கம்ஃபர்டபுளாக கொண்டு போகலாம்.
0: எஸ், ஸோ அதனால் விசிட் பண்ணுங்க. மே 10th காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள உங்கள் கன்வீனியன்டான டைமில் பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0547673111. I repeat, 0547673111.
1: Golden Song of the Hour.
3: Golden Song of the Hour.
4: Golden Song of the Hour is brought to you by Joy Alucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14th June only.

0: துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். இந்தாங்க ஸ்வீட்.
1: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
2: A few days later.
0: அண்ணா பிசினஸ் சம சக்சஸ். இந்தாங்க ஸ்வீட்.
1: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
2: A few days later.
0: டே பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: ஆமாண்ணா. எப்படி?
0: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
3: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
5: VN City Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. Nama Chennai ECR Kovalam la unga beach home kedaikka pogudhu. Aamaanga morning sunrise evening beach walking ne beach path madriye Chennai ECR la unga veedu. Aduvum just monthly 1500 AED EMI la.
6: Kudave swimming pool, party hall, children's play area ne 50 ku merpatta amenities. Pre-launch offer AC TV bed ne fully furnished ave kedaikka pogudhu. In the pre-launch coming Sunday May 10th 10 AM to 8 PM Bergman Mall பக்கத்தில் இருக்கிற பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் துபாயில் நடக்கவிருக்கு. கால் 054-767-3111. கால் 054-767-3111.
5: சென்னை ECRல உங்க வீடு, அதுவும் 1500 AD EMIல. மிஸ் பண்ணிடாதீங்க.
7: பெரிய பெரிய சீகோலில பிளாட் 40% தள்ளுபடியோட மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாயா லுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் சீகோலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாயா லுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
8: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
9: Busy city with fussy citizens.
1: Back-to-back meetings, deadlines, client calls, thira the traffic to lunch time, maanadu kuda thiriyama tension la enga odittirukinga.
10: Modalla unga map open panni veg me restaurant near me nu theedunga. Anga poi suda suda saadam, sambar poriyal, kootu rasathoda full meals illa biryani or variety rice nu nalla temba saapta velai paarenga.
1: Apuram evening a unga battery down aagura nerathla masala vada, bajji, palamuri, pakoda, tea, filter coffee kuda anga semmaya irukum.
10: Veg me restaurant UAE, the people's choice.
11: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
1: ஹாய், நான் காஃபி.
12: ஹலோ, நான் தான் டிராவல்.
13: வணக்கம், நான் நினைவுகள்.
12: ஹாய், நான் தான் இயற்கை.
11: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
12: எங்கப்பா மனசு காணோம்.
11: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
12: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
11: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
12: வார நாட்களில் மதியம் 3 முதல் 4 வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா. Only on 89.4 Tamil FM. Namma Radio, Namma Music. Brought to you by Falcon Fastlink Services. One-stop solution for all your interior fit-outs. Call 058-681-5179.

0: டேக். ஸோ எஸ், VN சிட்டி குளோபல். VN சிட்டி குளோபல் உடைய இந்த அட்டகாசமான ஆஃபர் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்களா? VN சிட்டி குளோபல் பிரசன்ஸ் பீச் புலிவார்டு அஃபோர்டபுள் ஹோம்ஸ் அட் கோவலம் ECR சென்னை. ஸோ சென்னை ECRல அஃபோர்டபுளான உங்க ட்ரீம் விழாவை நீங்க புக் பண்றலாம் 1580 EMI ல இருந்து. அண்ட் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மேலும் அவங்களுடைய மற்ற ப்ராஜெக்ட்ஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் மே 10 காலையில் 10 மணிலேருந்து ராத்திரி 8 மணிக்குள்ளே விசிட் பண்ணுங்க. பர்ஜ்மன் மால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் அன் அப்பாயின்மெண்ட். அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. ஐ ரிப்பீட், 0 5 4 7 6 7 3 1 1 1. எஸ், வெல்கம் பேக் பிரபா. இப்போ வந்து ஒருவேளை இப்போதான் வந்து டியூன் பண்ணி வச்சிருக்கிறாங்க ரேடியோ அப்படின்னா என்னெல்லாம் அவங்க இவ்வளோ நேரம் மிஸ் பண்ணாங்க?
1: எஸ், 79 lakh ருபீஸ்ல ஃபுல்லி ஃபர்னிஸ்ல சென்னை ECRல கோவலத்தில் ஒரு ஸ்டன்னிங்கான ப்ராப்பர்ட்டி பீச் புலவார்டு ஹோம்ஸ், உங்களுக்கான வீடு அட் ECRல. மார்னிங் சன்ரைஸ் பார்த்த மாதிரி, ஈவினிங் பீச்சில் வாக்கிங் போகிற மாதிரி, அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்க்கும் ரெண்டலுக்கும் ஒரு 360 degree பெர்ஃபெக்ஷனில் ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியும்னா அது இந்த ப்ராப்பர்ட்டி தான். அதனால தான் இது வெரி வெரி லிமிட்டட் எடிஷனாக பண்ணுறோம். அண்ட் வி ஹவ் வெரி ஃபியூ யூனிட்ஸ் ஒன்லி அவைலபிள் ஃபார் திஸ் வீக். அண்ட் இந்த வீக்கோட இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியோட டிஸ்கஷன் முடிஞ்சிடும். அண்ட் இதில் என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, ECRல இன்வெஸ்ட் பண்ணணும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் ஆனால் ஜென்ரலாக ECRன்னு வரும்போதே 1.5 crore, 2 crore, 3 crore அப்படின்னு இருக்கும்போது அப்புறம் பார்க்கலாம் பின்னாடி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி இன்னும் அது விடும்போது இன்னும் ப்ரைஸ் ஜாஸ்தி தான் ஆகும். பட் ஆனால் ஃபார் த வெரி வெரி ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் நாங்கள் 2019 அப்புறம் சென்னை ECRல இந்த மாதிரியான ஒரு அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் டைம் கொண்டு வந்திருக்கோம். வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, தெரிஞ்சுக்கோங்க, அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். இதே மாதிரி அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டி, அதாவது அஃபோர்டபுள் லக்ஸரி ப்ராப்பர்ட்டி கோயம்புத்தூரில் சிங்காநல்லூரில் 75 lakhs 2 bedroom, 85 lakhs 3 bedroom, 95 lakhs 4 bedroomே நம்ம ஆஃபர் பண்ண போகிறோம் ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் இன் கோயம்புத்தூர் சிங்காநல்லூரில் கார்பரேஷன் லிமிட்டில் ஒரு பிக்கஸ்ட் கேட்டட் கம்யூனிட்டியில் இது கொடுக்க போகிறோம். மதுரையிலையுமே 55 lakhs ப்ராப்பர்ட்டி 52-3 lakhs வந்துட்டு ஒத்த கடையில் நம்ம விலாஸ் கொடுக்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற எல்லா ப்ராப்பர்ட்டியோட ப்ரைஸுமே இன்க்ளூசிவ் ஆஃப் எவ்ரி திங், ரிஜிஸ்ட்ரேஷன், டேக்ஸ், அப்ரூவல், 3 phase, கரண்ட், பெர்மிஷன், ட்ரைனேஜ், வாட்டர், சுவர், எல்லாமே சேர்ந்த ஒரு ப்ரைஸிங். அண்ட் அதே நேரத்தில் ஃபுல்லி ஃபர்னிஸ்டு வில்லா, பெட், காட், டிவி, ஃப்ரிட்ஜ், ஏசி, வாஷிங் மிஷின் எல்லாமே போட்டு நீங்கள் ஒரு பேக் எடுத்துகிட்டு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் லேண்ட் ப்ரைஸ் இஸ் ஃபாஸ்டஸ்டாக க்ரோயிங் ஆகிட்டு இருக்கு. ஆப்வியஸ்லி வி ஜஸ்ட் கம் அவுட் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் அண்ட் இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு நியூ கவர்மெண்ட் ஃபார்மேஷனாக எல்லாம் வரும்போது இன்னும் ப்ரைஸஸ் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் ஆகும், இந்த க்ரோத் இன்னும் மாறும் ஆக்சுவலாக அதை வந்துட்டு. அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ப்ராப்பர்ட்டியோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இமீடியட்டாக பண்ணுங்கள். ஆஸ் ஐ சட், பிஎன்சிட்டில் கண்டிப்பாக பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ப்ராப்பர்ட்டி, உங்கள் ஊர்லேயே ஒரு ப்ராப்பர்ட்டி, ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஐடியாலஜி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டயத்தில் அதை பிளான் பண்ணி பர்சியூ பண்ணுங்கள். பிகாஸ் ஏன்னா ப்ராப்பர்ட்டி ப்ரைஸிங் நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் ஃபாஸ்டஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்துட்டு நம்ம ரிக்ரெட் பண்ணது, ஐயோ நான் இன்றைக்கி வாங்கியிருக்கலாமே பண்ணியிருக்கலாமேன்ட்டு. எப்போவுமே நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது கண்டிப்பாக ஒரு புஷ் இருக்க தான் செய்யும், ஐயோ அந்த ஃபண்ட்ஸ் எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோம், அண்ட் இந்த ஃபண்ட்ஸ் இந்த உடனே நம்மளுக்கு கிடைக்குமா, லோன் போட்டால் வருமா, இல்லை நம்ம ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ண முடியுமா. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ப்ராப்பர்ட்டி வாங்குறவங்களுக்கும் இது இருக்க தான் செய்யும். இன்றைக்கி யாருமே வந்து அக்கௌண்ட்டில் வந்து நான் 2 crore வச்சுருக்கேன் வாங்க ப்ராப்பர்ட்டி வாங்க போகலான்னு வரது கிடையாது. ஒரு ப்ராப்பர்ட்டி டக்குன்னு அமையும் போது அதுக்கான ஃபண்ட்ஸை நம்ம எப்படி ரெடி பண்ணுறோம், பிளானிங் பண்ணுறோன்னு சொல்லி எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். தேங்க்ஃபுல்லி பேங்க் லோன் இஸ் அவைலபிள், இல்லை பேமெண்ட் பிளான்ஸ் அவைலபிளாக இருக்கும். அதை யூஸ் பண்ணி உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்றைக்கி ஸ்ட்ராங்காக பண்ணுங்கள். பிகாஸ் இன்றைக்கி லெவலில் கோல்ட்ஸை விட, ஸ்டாக்ஸ் அண்ட் ட்ரேட்ஸை விட லேண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது, லேண்டட் ப்ராப்பர்ட்டியில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு அப்ரிசியேஷனும் கிடைக்கும், ரெண்டல் ரெவன்யூஸும் கிடைக்கும், நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு சேஃப்டி நெட்டாகவும் அது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த வகையில் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை ஹாப்பியாக சவுண்டாக பண்ணுங்கள். அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஐடியாலஜி வேணும், இல்லை இன்புட்ஸ் வேணும், நிறையா இங்கேருந்து நிறைய பேருக்கு தெரில, அமீரத்தில் நான் சேலரியில் ஒர்க் பண்ணுறேன் எனக்கு இந்தியாவில் லோன் கிடைக்குமா அப்படின்ற ஒரு ஃபண்டமெண்டல்ஸே நிறைய பேருக்கு இன்னும் புரியாமல் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஈஸியான லோன் ப்ராசஸிங்கோட சூப்பரான ப்ராப்பர்ட்டியை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். அதுலேயும் குறிப்பாக இப்போ நாங்கள் லான்ச் பண்ணுற ECR அண்ட் கோயம்புத்தூர் அண்ட் மதுரை இந்த மாதிரியான அஃபோர்டபுள் ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் நல்லாவே ஒரு கெயின் கொடுக்கும். பிகாஸ் என்ன, நீங்கள் வாங்குறதே கம்மியான ரேட், அதாவது என்ட்ரி ப்ராடக்ட் என்ட்ரி ப்ரைஸிங்கே கம்மியாக இருக்கும்போது அதோட அப்ரிசியேஷனை நீங்கள் முழுசாக என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் சென்னை ECRல பீச் புலவார்டு ஹோம்ஸ் உங்களுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. கமிங் சண்டே மீட் பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், உங்களோட ப்ராப்பர்ட்டியை ஹாப்பியாக இன்வெஸ்ட் பண்ணலாம்.
0: And yes, thank you, Prabha. Thank you so much for
1: thank
0: the
1: you.
0: 1 hour.
1: Thank you for the yesterday and today back-to-back interview.
0: Thank you and all the very best for the event. And நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க, மே 10 தேதி காலைல 10 மணிலிருந்து ராத்திரி 8 மணிக்குள்ள விசிட் பண்ணுங்க பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கக்கூடிய பார்க் ரீஜஸ் ஹோட்டல் வித் an appointment. அப்பாயின்மெண்ட்கான நம்பர் 0 5 4 7 6 7 3 1 1 1. I repeat, 0 5 4 7 6 7 3 1 1 1. நான் உங்களை அடுத்த மணி நேரத்தில் பார்க்குறேன். ஸ்டே டியூன்ட்.
2: The Evening Correct, presented by VNCT Global in Beach Boulevard Homes at Kovalam ECR, 1500 dirhams lirundu EMI. Pre-launch offer of fully furnished villas with 50 plus amenities. Meet the team on May 10th Sunday at Park Regis Hotel. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal. Inaugural offer of May 31st varikum, 50% off on gold making charges and diamond prices. Karama, Dubai.
3: Request a song. Call or WhatsApp 050-252-8940. Manasu thottu mittu.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM in Seidhi Surukkam. Brought to you by Divya Auto Spare Parts. Authorized dealers of Toyota, Lexus, Nissan, Mitsubishi and Isuzu.
3: வணக்கம், செய்தி சுருக்கம். தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் ஆட்சியமைக்க பொறுப்பு ஆளுநர் அர்லிக்கர் விரைவில் அழைப்பு விடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனினும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் இந்திய முஸ்லிம் லீக் கட்சிகள் இன்னும் ஆதரவு கடிதத்தை வழங்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவுடன் தமிழக வெற்றி கழகத்துக்கு 116 சீட்டுகள் கிடைத்துள்ளன. எனினும் பெரும்பான்மையை நிரூபிக்க 118 ஆசனங்கள் தேவைப்படும் நிலையில் விசிக மற்றும் இந்திய முஸ்லிம் லீக் ஆகிய கட்சிகள் ஆதரவு கடிதத்தை வழங்க வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தமிழ்நாட்டில் தாவிக ஆட்சியமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்து ஆளுநருக்கு கடிதம் வழங்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வென்ற 2 இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களும் தாவிக ஆட்சியமைக்க ஆதரவளித்துள்ளனர். நிலையான மதச்சார்பற்ற ஜனநாயக ஆட்சியை உறுதி செய்யும் நோக்கில் ஆதரவு வழங்கப்படுவதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. ஆட்சியமைக்க ஆதரவு தெரிவித்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து தாவிக்கா தலைவர் விஜய் நன்றி தெரிவித்தார். சென்னை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு அவர் இன்று வருகை தந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு புகைப்படத்திற்கு தாவிக்கா தலைவர் விஜய் மரியாதை செலுத்தினார். தமிழ்நாட்டின் முதல்வராக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் நாளை காலை 11 மணிக்கு பதவியேற்பார் என தகவல் வெளியாகியுள்ளது. நாளை பதவியேற்பு விழா நடத்த வேண்டும் என்று விஜய் தரப்பில் ஆளுநரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆட்சியமைக்க 118 பேரின் ஆதரவு தேவை என்ற நிலையில் அதற்கான ஆதரவு கிடைத்ததால் விஜய் முதல்வராகின்றார். இன்று ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 2 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் 3 ட்ரோன்களை அமீரக வான் பாதுகாப்பு அமைப்புகள் முறியடித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் 3 பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 6:30 முதல் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இடைமறிக்கும் நடவடிக்கைகளில் அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் ஈடுபட்டிருந்தது. புஜேராவிலும் வான்வழி தாக்குதல் இடைமறிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக புஜேரா அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். கடந்த 3 நாட்களில் சுமார் 10% வீழ்ச்சியடைந்திருந்த எண்ணெய் விலைகள் மீண்டும் உயர்ந்துள்ளன. ஹோர்முஸ் நீரிணையில் அமெரிக்கா ஈரான் மோதல்கள் தீவிரமடைந்ததால் மோதல் விரைவில் முடிவுக்கு வரும் என்ற நம்பிக்கை சிதறிய நிலையில் இன்று மீண்டும் 1% அதிகமாக எண்ணெய் விலைகள் உயர்ந்தன. மேற்கு டெக்சஸ் சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை $94.89 உள்ளது. பிரிட்டனின் பிரெண்ட் சந்தையில் 1 பீப்பாய் கச்சா எண்ணெய் விலை 1% உயர்ந்து $101.1 உள்ளது. இலங்கையில் முன்னெடுக்கப்படும் முழு நாடுமை ஒன்றாக தேசிய மட்டத்திலான விசேட நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 150,000 அதிகமானோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஆண்டு October 30 முதல் இன்று வரை மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் 169,300 பேர் வரை கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன்போது 1937 கிலோ 270 கிராம் ஹெரோயின், 1994 கிலோ 241 கிராம் ஐஸ் போதைப் பொருள், 431 கிலோ 242 கிராம் குஷ் உள்ளிட்ட பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இக்கால பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 2,767 பேருக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதுடன் 318 பேர் தொடர்பில் சட்டவிரோத சொத்து குவிப்பு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இத்துடன் இன்றைய நாளுக்குரிய செய்தி சுருக்கங்கள் யாவும் நிறைவடைந்தன. எமது விரிவான செய்தி அறிக்கையினை 8:00 எதிர்பாருங்கள். வணக்கம்.
2: செய்தி சுருக்கம் was brought to you by Dhanya Group of Companies since 1982.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM.
4: What bro? நடனம்? சாங்கா?
5: பாங்கு.
4: யாரங்க ப்ரோக்கு ஒரு பாங்கு? வாட் அகைன் பாங்க?
5: இல்ல சாங்கு.
4: சாங்கு எங்க பாடு?
5: வாங்கண வாங்கண்ணா.
4: என்னண்ணா?
5: மை சாங்கு நீ கேளுங்கண்ணா.
4: சரியா புரியலண்ணா.

0: ஒன்னே போய் பண்ணி காட்டட்டா.
1: தி ஈவினிங் கரக்
2: the fourth and final hour of the evening correct with me Arjun with 89.4 Tamil FM UAE's number 1 Tamil radio station இது நம்ம ரேடியோ நம்ம மியூசிக் சோ வெள்ளிக்கிழமை அதுக்கு அப்புறம் என்ன வேலை இருக்கு வீட்டுக்கு போக வேண்டியது ரெஸ்ட் பண்ண வேண்டியது நாளைக்கு பொறுமையா எழுந்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் மற்ற வேலையை பத்தி யோசிக்கிறது அதுக்கு அப்புறம் வீடு அடிச்சு வாரி கூட்டி தொறு ஐயோ ஆமா அவர் என்ன பண்றது கூட்டி பெருக்கி அள்ளி லாண்ட்ரி போட்டு வெளில போக வேண்டிய வேலை இருந்தால் வெளில போகிறது இதில் வந்து குளோபல் வில்லேஜ் வேறு என்ன தான் இருக்குது இந்த சாட்டர்டே சண்டேல தான் போகணும் இந்த பிளானிங் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்குது நான் சொல்ல போகிற விஷயத்தெல்லாம் சேர்த்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அண்ட் எஸ் தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர் ஜெனவேதா 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் ஸோ எஸ் இப்போ வந்து குளோபல் வில்லேஜில் வந்து ஒரு புது மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஸோ நீங்கள் வந்து குளோபல் வில்லேஜ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்காக இந்த சீசன் 3ல வரக்கூடிய விஷயம் என்னங்கிறத இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்க தயாரா ஸோ எஸ்
3: UAE update brought to you by ABC Cargo and Courier உலகம் முழுவதும் சேஃபா உங்க கார்கோவை அனுப்புங்க the bridge to your home call or whatsapp 800-916 or visit abccargo.ae
2: ஸோ எஸ் இந்த முறை நீங்கள் குளோபல் வில்லேஜ்னு ரெண்டே நாள் தான் இருக்குது நாளை மற்றும் நாளை மறுநாள் ஸோ இந்த ரெண்டு நாட்களில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா யூ ஹாவ் அ பம்பர் ப்ரைஸ் எஸ் யூ கேன் கெட் பம்பர் ப்ரைஸ் எப்படின்னா வந்து விசிட்டர்ஸ் வந்து ஒர்த் ஆஃப் 20 மில்லியன் திர்ஹம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த முறை ட்ரீம் துபாய் வந்து சீசன்ஸ் லாங் ப்ரைஸ் கிவ் அவே கொடுக்க இருக்கிறாங்க குளோபல் வில்லேஜோட இணைந்து ஸோ நீங்கள் எடுக்கக்கூடிய டிக்கெட்ஸ் இந்த ட்ரா வந்து மெயின் ஸ்டேஜில் எவ்ரி தேர்ஸ்டே ஈவினிங் நடக்க இருக்கு ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எவ்ரி குளோபல் வில்லேஜ் என்ட்ரி டிக்கெட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் கவுண்ட் ஆகிடும் அண்ட் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ட்ரா நடக்க இருக்கும் 10 மில்லியனுக்கான கிராண்ட் ப்ரைஸ் வந்து எண்ட் ஆஃப் த சீசன் நடக்க இருக்குது ஸோ என்டர்டைன்மெண்ட் டெஸ்டினேஷன் சம்மர் அதாவது மே 10ஆம் தேதி க்ளோஸ் ஆக இருக்கு சண்டே ஈவினிங் வந்து கடைசியா வின் பண்ண அந்த 10 மில்லியன் திர்ஹம்ஸ் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ண இருக்காங்க சோ இதுல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணனும் அப்படினா குளோபல் வில்லேஜ் டிக்கெட் எடுத்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்க கவுண்டர் போய் அங்க ஒரு QR ஸ்கேனர் நீங்க வந்து ஸ்கேன் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் வந்து உங்க டீடைல்ஸ் எல்லாத்தையும் நீங்க கொடுக்கும்போது அது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு டிரால போயிடும் நீங்க இதுக்கு தனியா டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ண தேவையில்லை நீங்க ஜஸ்ட் வந்து நீங்க குளோபல் வில்லேஜ்க்கான டிக்கெட் புக் பண்ணாலே நீங்க டிரால பார்ட்டிசிபேட் பண்ணிடுவீங்க சோ அதுக்கு அப்புறம் நீங்க ட்ரீம் துபாய் வந்து உங்களுக்கு வந்து அந்த எக்ஸைட்டமான பரிசு எப்போ யார் வின் பண்ணிருக்கா அப்படிங்கறது சண்டே ஈவினிங் சொல்லிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து என்டர்டைன்மெண்ட் ஷாப்பிங் டைனிங் கல்ச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய விஷயங்கள் குளோபல் வில்லேஜில் இருக்குது ஆல்சோ ஃபின்னாலே அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய நீங்கள் பார்க்க முடியும் கலகட்ட போகுது ஸோ டோன்ட் எவர் மிஸ் இட்
3: UAE update brought to you by ABC Cargo and Courier number 1 in GCC
2: சோ ரெண்டு பாட்டு இருக்கு கேட்டு வாங்க தி ஈவினிங் கரக் வித் மீ ஆர் ஜெனவேதா 89.4 தமிழ் எஃப்எம்
3: back to back
4: அடுத்து ரெண்டு பாட்டு

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: டே அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
2: மேற்பட்டேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
3: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
4: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10 தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
2: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரும்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
5: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
6: The Evening Correct presented by VNCD Global in Beach Boulevard Homeset Kovalam ECR la 1500 dirhams lirund EMI pre-launch offer fully furnished villas with 50 plus amenities. Meet the team on May 10th Sunday at Park Regis Hotel, brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayam Mikka Nagaigal inaugural offer May 31st varaikum 50% off on gold making charges and diamond prices. Karama Dubai.
7: This hour of the Evening Correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஒன்னையும் பயப்படி காட்டட்டா.
1: வெல்கம் பேக் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜி நிவேதா 89.4 தமிழ் எஃப்எம். நான் ஒரு போஸ்ட் படித்தேங்க, அது வந்து என் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் அது எழுப்பின ஒரு போஸ்ட். அது உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு அது கூட இன்னொரு விஷயம் சொல்லலாம்னு இருக்கேன். ஏக்கத்திலே உச்சகட்டமான ஏக்கம் என்ன தெரியுமா? நம்ம வயசு தான் அவங்களுக்கும், நம்ம வயசில் இருக்க ஒருத்தங்க அல்லது நம்ம வயசில் நம்மளோட கொஞ்சம் சின்ன வயசுக்காரங்க வாழ்க்கையை ரொம்ப எளிதாக கடந்து போகிறாங்க, அல்லது வாழ்க்கையில் வந்து எளிதான சில விஷயங்களை சாதிச்சுட்டு போகிறாங்க. எளிதான விஷயங்களில் எளிதாகவே சாதிக்க வேண்டிய விஷயங்களை சாதிச்சுட்டு போகிறாங்க. சின்ன வயசுலேருந்து கஷ்டம்னு ஒரு விஷயத்தை பார்க்காம போகிறாங்க. நம்ம கண் கூட பார்க்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு அவங்களால புரிஞ்சுக்க கூட முடியாது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது, ஓ இதெல்லாம் ஒரு கஷ்டமா, இப்படிலாம் ஒரு கஷ்டம் வாழ்க்கையில் இருக்கா அப்படின்றத அவங்க சொல்லும்போது நமக்கு ஒரு வலி வரும் இல்லை. அது வந்து பொறாமல் இல்லை, அது ஒரு வகையான ஏக்கம். எனக்கும் அதே வயது தானே, அவர்களை போல் வாழ்க்கை மாறுமா என்று நான் நினைக்கிறேனே, இது என்ன, இது ஏக்கமா அல்லது பொறாமையா அப்படிங்கிற ஒரு பதிவு. இந்த பதிவு கேட்டதுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்களை யோசிக்க ஆரம்பிக்கிறேன். I've seen people from childhood until now.

0: வி ஸ்டில் ஹாவ் இன் டீப் ஒரு மாதிரியான நம்மளும் அதே வயசு தானே, சரி நமக்கும் அந்த ஏக்கம்லாம் இருக்கும்ல, நமக்கும் அந்த ஆசையெல்லாம் இருக்கும்ல அப்படி. ஓகே, ஸோ நீங்களும் இந்த மாதிரிலாம் கனவு கண்டுக்கிட்டு இருக்கீங்க, பல நேரம் வந்து இந்த ஏக்கத்துக்கும் பொறாமைக்கும் நடுவில் சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் மறக்காமல் நோட்டீஸ் பண்ணும். பிகாஸ் இன்னொரு 5 மில்லியன் திர்ஹம் ஒருத்தங்க ஜெயிச்சிருக்கிறாங்க, அவங்களால ஒரு 5 மில்லியன் திர்ஹம் ஜெயிக்க முடியும் அப்படின்னா உங்களாலே முடியும். ஸோ நவ் லெட்ஸ் கங்க்ராச்சுலேட் பிராட்டன் ஃப்ரம் சவுத் ஆஃப்ரிக்கா. ஒவ்வொரு புதன் மற்றும் சனிக்கிழமைகளில் 5 மில்லியன் மற்றும் மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம் ஜெயிக்கும் வாய்ப்பு காத்துட்ருக்கு. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா த யூஏஇ லாட்ரி டாட் ஏஇ இந்த வெப்சைட் மூலமாக டிக்கெட்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த டிக்கெட்ஸ் மூலமாக உங்களுக்கு அடிக்க காத்திருக்கு 5 மில்லியன் திர்ஹம்ஸ் அண்ட் மேசிவ் 30 மில்லியன் திர்ஹம்ஸ். பிராட் யூ பை The game LLC licensed by the GCGRA for 18 and above only, terms and conditions supply. And yes, பேசலாம் கவலைகளை மறந்து பாட்டு கேளுங்க. தி ஈவினிங் கரெக்ட் வித் மீ ஆர் ஜெனிவேதா 89.4 தமிழ் FM, UAE's number 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். தி நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: The evening correct presented by VNCD Global in Beach Boulevard Homes at Kovalam ECR ல 1500 dirhams ல இருந்து EMI pre-launch offer of fully furnished villas with 50 plus amenities. Meet the team on May 10th Sunday at Park Regis Hotel, brought to you by Annathangam Golden Diamonds. கலைநய மிக்க நகைகள் இனாகரல் ஆஃபரா மே 31st வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா துபாய்.
2: தமிழ் 89.4.

திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி.

0: ஒரு சினிமா சீனை பிளே பண்ணி காட்டுவோம், அதே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: மாபெரும் ஜுவல்லரி சேல் வந்தாச்சு. ஆமா, ஜாய் ஆலுகாஸ் வழங்குறாங்க தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் June 14 வரை மட்டும் தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் ஆலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
2: ஜாய் ஆலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: VNCT Global proudly presents Beach Boulevard Homes at Kovalam ECR Chennai. நம்ம சென்னை ECR கோவலம்ல உங்க பீச் ஹோம் கிடைக்க போகுது. ஆமாங்க, மார்னிங் சன்ரைஸ், ஈவினிங் பீச் வாக்கிங், பீச் பாத் மாதிரியே சென்னை ECRல உங்க வீடு. அதுவும் ஜஸ்ட் மந்த்லி 1500 AED EMIல.
4: கூடவே ஸ்விமிங் பூல், பார்ட்டி ஹால், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியான்னு 50க்கும் மேற்பட்ட அமினிட்டிஸ், ப்ரீ லான்ச் ஆஃபரா AC TV பெட்னு ஃபுல்லி ஃபர்னிஷ்டாவே கிடைக்க போகுது. இந்த ப்ரீ லான்ச் கமிங் சண்டே மே 10th 10 AM to 8 PM பர்ஜ்மன் மால் பக்கத்துல இருக்கிற பார்க் ரெஜிஸ் ஹோட்டல் துபாயில நடக்கவிருக்கு. கால் 054-767-3111. கால் 054-767-3111.
3: சென்னை ECRல உங்க வீடு, அதுவும் 1500 AED EMIல. மிஸ் பண்ணிடாதீங்க.
5: This hour of the evening correct is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
6: The evening correct.
7: பண்ணவன் கேட்டா கடன் சாயல் குறிச்சு ஒன்னையும் போய் பண்ணி காட்டட்டா.
6: இந்த ஈவினிங் கரெக்ட்.

0: வெல்கம் பேக். நமக்கு இந்த ஊருக்குள்ள வந்த உடனே ஒரு ஏக்கம் ஒரு ஆசை வருது. என்ன தெரியுமா, நம்மளை பிக் பண்ணுறதுக்காக நம்ம நண்பர்களோ நம்ம ரிலேட்டிவ்ஸோ யாராவது வராங்க, அவங்க ஒரு நல்ல லக்ஸுரி அல்லது நல்ல டீசெண்டான ஒரு காரில் வந்து இறங்குறாங்க, பயங்கரமாக வண்டி ஓட்டுறாங்கன்னு பார்த்த உடனே நமக்கு அடுத்த தாட் எங்கே போகும்னா, இந்த ஊரில் இதை விட அட்டகாசமாக ஒரு கார் எடுக்கிறோம், நாமளும் வண்டி ஓட்டுறோம், பூந்து பூந்து ஓட்டுறோம், அது முடியாது, அது ஊரில் தான் முடியும், இங்கே என்ன பண்ணுறோம், வழி கரெக்டாக ப்ராப்பராக அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஓட்டுறோம், அழகாக ஓட்டுறோம், எல்லாரும் பார்க்குற மாதிரி ஓட்டுறோம். இப்படி வந்து அப்போ தான் நமக்கு வந்து போயிட்டு விசாரிக்காரு, இப்போ ஓஹோ டிரைவிங் லைசன்ஸ்க்கு இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்னு. ஆனாலும் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு துயரப்பட்டு இருக்கிற காசு எல்லாத்தையும் சேவிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு வீசா கிடச்சோன்னே முதல்ல நம்ம யோசிக்கிறது டிரைவிங் லைசன்ஸ் இல்லையா? வெல்கம் பேக் ஈவினிங் கரெக் வித் மீ அர்ஜுன் நிவேதன், 89.4 தமிழ் எஃப்எம் யூஎஸ் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன். இதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அப்படி நம்ம வந்து ஒரு லைசன்ஸ் எடுத்து அப்படி ஒரு கார் எடுத்து ஓட்டும் போது தான் தெரியுது டிராஃபிக் இருக்குங்க. யாராவது கொண்டு போய் வீட்டில் விட்டால் போதும், நம்ம அந்த பேசஞ்சர் பிரின்ஸாக உட்காந்துக்கிட்டு பிரின்சஸாக உட்காந்துக்கிட்டு போகலாமேன்னு தோணும். அப்படி தான் நான் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கேன், லைசன்ஸ் வச்சுட்டோம் வண்டியில் ஏறி உட்காந்து தான் தெரியும் எந்த வழியில் எப்படி கொண்டு போய் என்னை வீட்டில் விடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஐ எம் வெரி சாரி, நான் அந்த மாதிரி ஒரு ஆளாயிட்டேனே.
1: Brought to you by Jetor. வெறும் 9668 monthly EMI-ல pay after 6 months 0 VAT-ல உங்க brand new Jetor SUV-க்கு upgrade ஆகுங்க.
0: ஸோ டிராஃபிக் வந்து ஒரு 4-5 மணி அளவில் இல்லை கம்மியாக இருந்தது, பட் இப்போ வந்து E44 டிராஃபிக் அதிகமாகிடுச்சு. NE311 முகமது பின் சாத் ரோடில் இன்டர்நேஷனல் சிட்டிலேருந்து டிராஃபிக் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி E11லேயும் தேரா கிளாக் டவர்லேருந்து டிராஃபிக் அண்ட் நாதலம் ரோட்லேயும் இப்போ டிராஃபிக் பில் ஆகிட்டுருக்கு, ஐ மீன் டிராஃபிக் இருக்குது. ஸோ இது பிகாஸ் டிராஃபிக் முடிஞ்சு எல்லோரும் வந்து வீட்டுக்கு போகிறதோட சேர்த்து எல்லோரும் கொஞ்சம் பொறுமையாக எல்லாம் சாப்பிட்டு கிப்ட்டு போவோமே அப்படிங்கிற யோசனையோட போகிறதுனால தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ எஸ், தட் இஸ் த ரீசன் அண்ட் எஸ் Models and உங்களுக்கு வந்து உங்கள் வண்டி வாங்குறது இன்னும் ஈஸியாக்கப்படுது. மேலும் யூ கெட் இஎம்ஐ ஸ்டார்டிங் ஃப்ரம் 966 பர் மந்த் அண்ட் ட்ரீம் எஸ்யூவி கார் வந்து நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ரொம்ப பக்கத்தில் இருக்குது, உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ விசிட் ஜெட்டோர் ஷோரூம் அக்ராஸ் அபுதாபி, துபாய், அஜ்மான் அண்ட் லைன். ஜெட்டோர் யூஏஇ அ பார்ட் ஆஃப் எலீட் குரூப் ஹோல்டிங், டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை. ஸோ எஸ் விசிட் பண்ணுங்கள், உங்களுடைய காரை அப்கிரேட் பண்ணுங்கள் புத்த புது காரோட. இந்த ஊரில் பயங்கரமாக வண்டி ஓட்டி கலக்குங்க. ஸ்டே ட்யூன் 289.4 தமிழ் எஃப்எம். திஸ் இஸ் யுவர் ஆர்ஜன் வேதா அண்ட் யூ லிஸ்னிங் டு தி ஈவினிங் கரெக்ட்.

0: டேய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணே, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
4: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
6: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10th சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
4: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
7: This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
8: Busy city with busy citizens.
9: Back-to-back meetings, deadlines, client calls, தீராத traffic, lunch time, மானது கூட தெரியாம tension எங்க ஓடிட்டுருக்கீங்க?
10: முதல்ல உங்க மேப் ஓபன் பண்ணி வெஜ் மீ ரெஸ்டாரண்ட் நியர் மீனு தேடுங்க. அங்க போய் சுட சுட சாதம், சாம்பார் பொரியல், கூட்டு ரசத்தோட ஃபுல் மீல்ஸ், இல்ல பிரியாணி ஆர் வெரைட்டி ரைஸ் நல்லா தெம்பா சாப்பிட்டு வேலையை பாருங்க.
9: அப்புறம் ஈவினிங்கா உங்க பேட்டரி டவுன் ஆகுற நேரத்துல மசால் வடை, பஜ்ஜி, பழம்பொரி, பக்கோடா, டீ, ஃபில்டர் காஃபி கூட அங்க செம்மையா இருக்கும்.
10: வெஜ் மீ ரெஸ்டாரண்ட், UAE, the people's choice.
11: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். For the first time in Chennai, 41 acres la oru maaberum township, 28 acre open space, adhula 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres la South India's largest sports club உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150 plus world class amenities and 1.3 acres recreation club. Inga weekdays kuda weekends amaru. Ungalukana the revolution uruvaga pore idam ORR Chennai in pudhiya adayalam.
12: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call +918015508536.
13: மேடம் ஒரு நிமிஷம்.
1: எஸ்.
13: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
1: ஹா, நல்லா தெரியுமே.
13: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
1: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
13: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
1: எது, மதுவா?
13: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு, கண்ணாலி, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
1: ஓ மை காட், யாரு அவரு?
13: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
1: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம்எல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
1: அடிங்க.
14: This hour of the Evening Correct is brought to you by Joy Alucas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: வெள்ளிக்கிழமை சாயங்காலம் வந்தால் என்னையும் உங்களால் பார்க்கவே முடியாது, நானும் சிட்டாக பறந்துடுவேன். எல்லாரும் சிட்டாக பறக்கிறதுக்கு முன்னாடி லெட் மீ சே திஸ், ஸோ எஸ், என்னுடைய நேரம் வந்தால் சித்தரா பபாய் அப்படி சொல்லிட்டு நான் கிளம்ப வேண்டிய டைம். பட் ரேடியோ எஃப்எம்மே உங்கள் கூட தான் இருக்கும். 89.4 தமிழ் எஃப்எம் நீங்கள் ஆப் மூலமாக எவ்ரி டைம் எனி டைம் எனிவேர் நீங்கள் கேட்க முடியும். ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் ஜஸ்ட் டவுன்லோட் தி ஆப் ஃப்ரம் ஆப் ஸ்டோர் அண்ட் ப்ளே ஸ்டோர் அண்ட் உங்கள் ஃபோனில் வச்சுக்கோங்க. நீங்கள் எனி டைம் கேளுங்க, மறக்காமல் கேளுங்க. ஸோ எஸ், நான் கிளம்புறதுக்கு முன்னாடி ரோவன் ஆட்கின்சன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ், த மிஸ்டர் பீன் ஆக்டர் ஹூஸ் வெரி பாப்புலர் ஹைலி இன்ஃப்ளூயன்ஷியல் இங்கிலீஷ் ஆக்டர், காமெடியன், ரைட்டர் அண்ட் முக்கியமாக அவருடைய ஃபிலாசபிக்கல் அண்ட் அவருடைய காமெடி சென்ஸ் இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த சைலண்ட் கேரக்டர் அவர் கூட. பட் அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, அது வந்து இட்ஸ் நாட் அ வெரி இட்ஸ் ஆக்சுவலி நாட் அ சிம்பிள் திங். ஸோ லைஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஒவ்வொரு ட்ராஜடியுமே நீங்கள் க்ளோஸ்அப்பில் வச்சு பார்க்க பார்க்க இட் இஸ் வெரி டேஞ்சர், இட் சீம்ஸ் டு பி வெரி இமோஷ்னல், ரொம்ப ஒரு அழுத்தமான ஆழமான ரொம்ப கஷ்டமாக தெரியும். பட் அதே திங்கை நீங்கள் வந்து ஒரு லாங் ஷார்ட்டில் வச்சு அந்த சுச்சுவேஷனை தூரமாக எடுத்து பார்க்கும்போது இட்ஸ் மோர் ஃபன்னியா. எஸ், இப்போது நீங்கள் க்ளோஸ்அப்பில் ஒரு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஒரு கல்யாண வீட்டில், நான் வந்து எங்கள் அக்காவோட கல்யாண வீட்டில் ஒரு கும்பல் ஆஃப் பசங்க உட்காந்துருந்தாங்க. அப்போ நான் அப்படி நடந்து வரும்போது நான் தடுக்கி விழுந்துட்டேன். நல்லா வந்து மல்லாந்து விழுகிறதா, ஸோ அந்த ஃபுல்லாக விழுந்துட்டேன் நான். எனக்கு ரொம்ப எம்பாரசிங்காக இருந்தது, என்னால் அந்த சுச்சுவேஷனை ஹேண்டிலே பண்ண முடியல. ஃபோர் கொஞ்சம் நேரம் எனக்கு ஒரு மாதிரி இருந்து, யாராவது தூக்கி விடுவாங்கலாம் யோசிச்சு பார்த்தேன். பட் யாரும் தூக்கி விடல, நான் எந்திரிச்சிட்டு போயிட்டாய். அந்த மொமெண்ட் வந்து அந்த டைமில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி யோசிச்சாட்டே சொல்லும்போது இட்ஸ் ஃபன்னியர், இட்ஸ் ஸோ ஃபன்னி இல்லை. ஸோ லைக் லைஃப்பில் the way we see others life and the way we say it loud adula da irukku. So ungalde tragedy illa tragedy da, but look from a long distance and make it funnier and make it not like nothing happened. So that's what I want to tell you for this Friday. So next Monday, from Monday vera da eduthittu varam. Until then, always be positive, optimist a irunga. Whatever life gives you, enala kon vandalum enala nadandalum, we have to take it, we have to handle it, we have to move on. And once nammala sutthama mudiyilla nu odinju okkara time la, the universe will send someone, yaro orthangala anupi, okay, you're okay, you're okay, you can do it appdin sollu. But once you are very strong, yaarume anupa mattaanga, because the universe knows that you can handle it alone. Ana enniki ungalaala thaniya handle panna mudiyala or situation varudho, anniki ungala thedi yaro orthanga varuvaanga. Nambunga, believe this and have a peaceful sleep, have a great weekend. டேக் கேர், தரா. நான் உங்களை மண்டே வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே கனெக்டட், ஸ்டே டியூன் 89.4 தமிழ் எஃப்எம். யூஏஇஸ் நம்பர் ஒன் தமிழ் ரேடியோ ஸ்டேஷன், இது நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். தரா
1: தி ஈவினிங் கரெக்ட், பிரசன்டட் பை விஎன்சிடி குளோபலின் பீச் பொலிவார்ட் ஹோம்ஸ் அட் கோவலம் ECRல 1500 திரம்ஸ்ல இருந்து இஎம்ஐ ப்ரீலான்ச் ஆஃபரா, ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் விலாஸ் வித் 50 பிளஸ் அமினிட்டிஸ். மீட் தி டீம் ஆன் மே 10 சண்டே அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா, துபாய்.

0: 89.4 Tamil FM. Nama radio, nama music.
1: This hour of Anbudan Naan is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.
2: 89.4 Tamil FM. Virivana Seidhigal. Brought to you by Divya Auto Spare Parts Trading. Genuine Parts Center for Japanese Cars.
3: வணக்கம். செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
2: தமிழக செய்திகள்.
3: தமிழ்நாட்டில் தாவிகா ஆட்சியமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்து ஆளுநருக்கு கடிதம் வழங்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வென்ற இரண்டு இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களும் தாவிகா ஆட்சியமைக்க ஆதரவளித்துள்ளனர். நிலையான மதச்சார்பற்ற ஜனநாயக ஆட்சியை உறுதி செய்யும் நோக்கில் ஆதரவு வழங்கப்படுவதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்திற்கு மக்கள் ஆதரவளித்த நிலையில் தாவிகாவை ஆதரிப்பது என நாங்கள் முடிவு செய்தோம் என்று மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இன்னொரு தேர்தலை தவிர்க்க தாவிகாவுக்கு ஆதரவளித்தோம் என்றும் கூறினார். தேர்தலில் தோல்வியடைந்த போதும் மத்திய பாஜக அரசு கொல்லைப்புறம் வழியை நுழைய முயற்சிப்பதாக பி சண்முகம் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அரசு அமைய வேண்டும் என்பது அவசியம் என அவர் கூறினார். தாவிகா அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கின்றோம், அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் என பி சண்முகம் தெரிவித்தார். மத்திய பாஜக அரசு மாநில உரிமைகளை பறிக்க முற்படும் போது திமுகவுடன் இணைந்து போராடுவோம் என்றும் அவர் கூறினார். தாவிகா அரசுக்கு ஆதரவு மட்டுமே அளிக்கின்றோம், அதனுடன் கூட்டணி இல்லை என்று பி சண்முகம் விளக்கமளித்துள்ளார். நாங்கள் தன்னிச்சையாக இயங்கும் கட்சி, திமுகவின் ஒப்புதல் எங்களுக்கு தேவையில்லை என்றும் சண்முகம் பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக விஜய் இனிமேல் பேச வேண்டும், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விஜய்க்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்கின்றார்கள், அது இடதுசாரிகளால் தடைப்பட்டு விடக்கூடாது என்று மு வீரபாண்டியன் தெரிவித்தார். ஆட்சியமைக்க ஆதரவு தெரிவித்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து தாவிகா தலைவர் விஜய் நன்றி தெரிவித்தார். சென்னை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு அவர் இன்று வருகை தந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அலுவலகத்தில் மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு புகைப்படத்திற்கு தாவிகா தலைவர் விஜய் மரியாதை செலுத்தினார். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு இல்லை என IUML அறிவித்துள்ளது. இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சியமைக்க ஆதரவளித்துள்ளதாக தகவல் வெளியாகிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது. மதச்சார்பற்ற தமிழக முற்போக்கு கூட்டணியிலேயே தொடர்வதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனிடையே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது திருமாக்காலம், இனி உயர்வோம் மேலும் மேலும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இவ்விரு கட்சிகளும் ஆதரவுக்கான கடிதத்தை இன்னும் வழங்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். எவ்வாறாயினும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் இருந்து அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்துள்ளார். அரசியலமைப்புச் சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கையை ஆளுநர் உடனே எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இருந்த சட்டமன்றத்தையும் கலைத்து ஆளுநர் ஆணையம் பிறப்பித்து விட்டார். புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மிக முக்கிய பணி என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று மீண்டும் ஆளுநரை சந்தித்தார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க ஆதரவு தெரிவிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 உயர்ந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொறுப்பு ஆளுநர் அர்லிக்கரை சந்தித்தார். மேலும் இரண்டு இடங்களுக்கான ஆசனம் கிடைக்காத நிலையில் ஆளுநர் விஜயை ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பாரா இல்லையா என்பது தொடர்பில் தொடர்ந்தும் இழுபறி நீடிக்கின்றது. சிபிஐ, சிபிஎம் ஆகிய இடதுசாரி கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவளித்துள்ள நிலையில் 4 ஆசனங்கள் தாவிகாவுக்கு கிடைத்துள்ளன. இந்நிலையில் விசிக தாவிகாவுக்கு ஆதரவளிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.
2: இந்திய செய்திகள்.
3: மேற்குவங்க மாநிலத்தில் சுவேந்து அதிகாரி தலைமையிலான பாஜக அரசு நாளை பதவியேற்கின்றது. கொல்கத்தாவில் நாளை பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக மாநில முதல்வர்கள் பங்கேற்க உள்ளனர். கொல்கத்தா லோக் பவனில் ஆளுநர் ஆர் என் ரவி சுவேந்து அதிகாரிக்கு நாளை பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். மேற்கு வங்க முதல்வருடன் இரு துணை முதல்வர்கள் அமைச்சரவை பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாஜக மூத்த தலைவர் திலீப் கோஷ், பாஜக மாநில தலைவர் சமிக் பட்டாச்சாரியா துணை முதல்வர்களாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று ஈரானில் இருந்து ஏவப்பட்ட இரண்டு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் மூன்று ட்ரோன்களை அமீரக வான் பாதுகாப்பு அமைப்புகள் முறியடித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் மூன்று பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 6:30 முதல் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இடைமறிக்கும் நடவடிக்கைகளில் அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் ஈடுபட்டிருந்தது. புஜேராவிலும் வான்வழி தாக்குதல் இடைமறிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக புஜேரா அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதான ஈரானின் தாக்குதல்கள் தொடங்கியது முதல் 551 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், 29 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 2263 ட்ரோன்களை இடைமறித்து அழித்துள்ளதாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த இடைமறிப்பு செயற்பாடுகளின் போது 230 பேர் காயமடைந்துள்ளனர். சிவிலியன்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக அரபு நாடுகளும் அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் சபையில் தங்கள் ராஜதந்திர முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் மீது போக்குவரத்து கட்டணம் விதிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் நிராகரிப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஐநாவில் தாக்கல் செய்யப்பட்ட வளைகுடா அமெரிக்க கூட்டு வரைவு தீர்மானம் குறித்து நியூயார்க்கில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிரந்தர பிரதிநிதி முகமது அபு ஷஹாப் இதனை தெரிவித்தார். ஈரானிய கப்பல்கள் மீது அமெரிக்க போர்க்கப்பல்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. அமெரிக்க தடையை மீறி ஈரானின் துறைமுகங்களுக்கு செல்ல முயன்ற இரண்டு ஈரான் கொடி ஏற்றப்பட்ட டேங்கர் கப்பல்களை அமெரிக்க படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி செயலிழக்கச் செய்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க கடற்படையுடன் புதிய திடீர் மோதல்கள் ஏற்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 1 மணி நேரமாக ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் ஆயுதப்படைகளுக்கும் அமெரிக்க கப்பல்களுக்கும் இடையே மோதல்கள் இடம்பெற்று வருவதாக ஃபாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது.
4: இலங்கை செய்திகள்.
3: ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் சந்தேகத்துக்குரியது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக வருகை தந்த நபர்கள் தொடர்பிலும் சந்தேகம் நிலவுவதாக சாகர காரியவசம் குறிப்பிட்டார். குறித்த பிணையாளர்களை முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரிக்கு அறிமுகப்படுத்தியது லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளா என்பது குறித்து நீதிமன்றம் விசாரணை நடத்த வேண்டும் என பொதுச் செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். கொழும்பு கொள்ளுப்பட்டிய பேதிரிஸ் மாவத்தை பகுதியில் உள்ள வீட்டில் இன்று காலை கபில சந்திரசேனவின் சடலத்தை போலீசார் மீட்டனர். வீட்டின் அறையொன்றில் அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று முற்பகல் கொழும்பு தடயவியல் மருத்துவ அதிகாரியும் அந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தார். இதனை ஒரு சந்தேகத்துக்கிடமான மரணமாக கருதி மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
4: விரிவான செய்திகள்
1: was brought to you by Divya Auto Spare Parts Trading, Sharjah, Dubai, Abu Dhabi and Ally since 1982. 89.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4.

0: அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு வயல காணோம்.
1: நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். லான்ச்சிங் காசா கிராண்ட் ஹை சிட்டி சென்னை. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 ஏக்கர்ஸ்ல ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 ஏக்கர் ஓபன் ஸ்பேஸ், அதுல 22 ஏக்கர்ஸ் லேண்ட்ஸ்கேப் கிரீனரி. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 ஏக்கர்ஸ்ல சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 ஏக்கர்ஸ் ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸா மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
1: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call +918015508536.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ். ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரின்னு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆஃபர் வேலிட் till 31st May.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், அ டிவிஷன் ஆஃப் அல்தவசல் குரூப்.

0: Monday to Friday, 7 a.m. to 11 a.m. Mersal Morning with me, Kirtana, on 89.4 Tamil FM.
1: Mersal Morning brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams monthly interest free EMI pay பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல பிளாட் புக் பண்ணுங்க. Co-sponsored by Gulf Medical University. தும்பே இன்டர்நேஷனல் பாத்வே மெடிக்கல் ப்ரோக்ராம். அஃபோர்டபுள் ஃபீஸ், வேர்ல்ட் கிளாஸ் எஜுகேஷன், குளோபல் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸோட இன்டர்நேஷனல் மெடிக்கல் டிகிரியை செக்யூர் பண்ணுங்க. This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: ஒரு பாட்டு
1: நம்ம ஒரு சமையலை சுவைக்க தஞ்சை எலிட் ரெஸ்டாரண்ட் ஜபல் அலி இண்டஸ்ட்ரியல் ஃபர்ஸ்ட் அண்ட் ஹோர்லன்ஸ்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிட்டா ராஜா.
1: 89.4. We'll be back after a short commercial break.
2: கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
3: என்ன நீங்க தயாரா?
2: மனசார வேண்டிட்டு மொழ ஆரம்பிச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
3: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 தேதி வெளியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கபல் பாசத்தை வின் பண்ண 89.4

0: தமிழ்வமோட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.
1: நம்ம டைம் சமாடி அடிக்க போறேன்.
2: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
3: ALD Properties இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10 தேதி சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
2: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 dirhams கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 0563643646.

0: முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: This hour of அன்புடன் நான் is brought to you by Joy Alukas. Enjoy flat 40% off on making charges for gold, diamond, polki and precious jewelry. Offer valid till 14 June only.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: அண்ணே துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: டேய் சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அண்ணடே கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டேய் பிசினஸ் பிச்சிட்டு இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். This season at Kalyan Jewelers, enjoy up to 50% off on making charges. Visit your nearest Kalyan Jewelers store today.
6: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான revolution. For the first time in Chennai, 41 acres la oru maaberum township. 28 acre open space, adhula 22 acres landscape greenery. இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு peaceful community. நீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் லவரா இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதான சந்தோஷம். 150+ வேர்ல்ட் கிளாஸ் அமெனிட்டிஸ் அண்ட் 1.3 acres ரெக்ரியேஷன் கிளப். இங்க வீக் டேஸ் கூட வீக்கெண்ட்ஸா மாறும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
4: Launching Casa Grand High City, Bangalore RR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call +918015508536.
7: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
8: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
9: திஸ் ஆர் ஆஃப் அன்புடன் நான் இஸ் பிராட் யூ பை ஜாய் அலுகாஸ். என்ஜாய் பிளாட் 40% ஆஃப் ஆன் மேக்கிங் சார்ஜஸ் ஃபார் கோல்ட், டைமண்ட், போல்கி அண்ட் பிரெஷியஸ் ஜுவல்லரி. ஆஃபர் வேலிட் டில் 14 June only.

விண்ணை தாண்டி வருவாயா, அதில் இருக்கிற ஒரு லாஸ்ட் கிளைமாக்ஸ் சீன் எப்படி இருக்கும்? அன்புடன் நான் ஆர்ஜி பிராவோ. ஸோ இன்னைக்கு ஒரு சில லவ் படங்கள், அதில் வர ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வந்து இன்னும் மறக்க முடியாமல் அப்பப்போ மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற சீன்ஸ்லாம் எடுத்து சொல்லலாம் அப்படின்னு நினச்சேன். விண்ணை தாண்டி வருவாயில் துரத்தி துரத்தி லவ் பண்ணுவார் கார்த்திக் வந்து ஜெஸ்ஸியை, கடைசியில் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் பிகினிங்லேயே பயங்கரமாக ஜெஸ்ஸி வார்ன் பண்ணுவாங்க, எனக்கு இது பிடிச்சிருக்கு ஆனால் எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு. பட் ஸ்டில் எப்படியோ லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அண்டு கல்யாணத்துக்கெல்லாம் போய் கல்யாணம்லாம் நின்று பெரிய பிரச்சனையெல்லாம் ஆகி கடைசியாக ஒரே ஒரு வாட்டி உன்னை பார்க்கணும் கார்த்திக், ஒரே ஒரு வாட்டி உன்னை பார்க்கணும் கார்த்திக் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஜெஸ்ஸி பக்குனு திரும்பினா அந்த ஜன்னல் வழி கார்த்திக் வந்து நிற்பார். சைமல்டேனியஸ்லி நீங்கள் லவ் பண்ணுற ஒரு ஆள் நீங்கள் பிரியற ஸ்டேஜ் வரைக்கும் போய் அவங்க இன்னொருத்தர்கிட்ட அவங்க லைஃப் இன்னொருத்தரோட ஷேர் ஆக போகுதுன்ற ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் போய் அதை பார்க்க தைரியம் இல்லாமல் பட் ஸ்டில் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு ஃப்ரெண்டோட கார்த்திக் வந்து கேரளா வரைக்கும் போய் சர்ச் வரைக்கும் போய் அந்த கல்யாணத்தை நின்று, ஐ மீன் அந்த கல்யாணம் நின்று போய் அண்டு ஓகே இதுக்கு மேலே பிரச்சனையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையில் போய் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே திருப்பி கிளம்பிடலாம் அப்படின்ற பிளானில் இருக்கும்போது கடைசியாக கார்த்திக் நினைப்பார், இல்லை ஒரு தடவை எனக்கு அவ்வளோ பார்க்கணும் சார், நின்றுட்டா சார், என் மனசில் நின்றுட்டா சார் அவ அப்படின்ட்டு. அதாவது ஒரு பையன் ஒரு பொண்ணை பயங்கரமாக லவ் பண்ணுறான், ஆனால் அது வந்து ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாகவே இருக்குது. சடனாக பார்த்தா அந்த பொண்ணுக்கு அவனை பிடிச்சிருது. இந்த சொன்னதுமே வந்து அக்செப்ட் ஆகிற காதலை விட இந்த மாதிரி ஒரு இழுபறியில் ஒரு புல் அண்ட் புஷ் இருக்கிற இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் ஓகே நானும் உன்னை லவ் பண்ணுறேங்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போய் கடைசியில் அது பிரியற மாதிரி போய் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கார்த்திக் இருக்கான். நான் லவ் பண்ணுற பொண்ணை இன்னொருத்தரோட கல்யாணன்ற ரேஞ்ச் வரைக்கும் பார்த்துட்றான், அதுக்கப்புறம் திருப்பி அது நடக்கலை, அந்த பொண்ணே அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுது. ஒரு தடவை அவனுக்கு அந்த ஜெஸ்ஸியை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, ஜெஸ்ஸிக்கும் ஒரு தடவை கார்த்திகை பார்க்கணும்னு போல் ஆசையாக இருக்குது. இந்த இன் ரியாலிட்டி நம்ம ஆசைப்படுறோம்ல, இந்த விஷயம் என்றைக்குமே நடக்குமான்றது தெரியாது, ஏன்னா இது பெரிய ரிஸ்க். அப்படி ரெண்டு மனசு ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது சந்தர்ப்ப சூழ்நிலை இயற்கையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னா செம மேட்டரில். அந்த டைமில் தான் ரெண்டு பேர் போய் மீட் பண்ணுவாங்க. அப்புறம் கார்த்திக் ஜெஸ்ஸி வந்து கார்த்திகை தனியாக ஒரு இடத்த கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் ரெண்டு பேரும் பேசிட்டு அங்கே தான் வந்து இந்த மன்னிப்பாயா சாங் அங்கே தானே ஸ்டார்ட் ஆகும். செம்ம பிளேஸ்மெண்ட், கிளைமேக்ஸும் அதே மாதிரி தான். அவர் கோவாவில் ஷூட்டிங்கில் இருப்பார், அதுக்கப்புறம் இப்போ வா இப்போ ஐ வாண்ட் டு சி யூ கார்த்திக்ன்ற மாதிரி ஒரு மாதிரி போவோம் மெசேஜ். இவர் கால் அடித்தா கால் ஜெஸ்ஸி கால் அடித்தா அவர் எடுக்க மாட்டார். அப்புறம் அங்கேருந்து கிளம்பி வருவார், ஜீப்பில் வருவார் நினைக்கிறேன். வந்துட்டு மெசேஜ் பண்ணி கூப்பிடுவார், திஸ் இஸ் ஓவர் அப்படியே வீட்டுக்கிட்ட வர வர வந்து ஐ கான்ட் டூ திஸ் இஸ் ஓவர்னு பிரேக்கப் பண்ணுவாங்க. ஜெஸ்ஸி திரும்ப மேலேருந்து ஏ ஜெஸ்ஸி கம் டவுன் அப்படின்வார். அப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம் வருவாங்க, அங்கே ஒரு சீன் நடக்கும். அந்த சீன் வந்து ஒன் ஷாட்டில் போகும், யாராவது கவனிச்சிருக்கீங்களா? தனக்கு பிடிச்ச ஒருத்தர் முன்னாடியே வார்ன் பண்ணி வேண்டான்னு சொல்லி அதையும் மீறி ஃபீலிங்ஸ் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகி லவ் ஆகி அப்புறம் பிரிஞ்சு போகிற ஸ்டேஜ் வரைக்கும் போய் கடைசியில் மறுபடியும் ஒரு எண்ட் கேமில் வந்து நிற்கும்போது தட் இஸ் த மோஸ்ட் ஹார்டஸ்ட் திங் தட் கேன் ஹேப்பன் டு எனிபடி ஹூ ஆர் இன் லவ். இந்த எக்ஸ்டர்னல் ரீசன்ஸால் சில பேர் பிரிஞ்சு போகிறாங்க தெரியுமா, ஒருத்தரை ஒருத்தர் பிடிக்கலான்றது வேறு, வேறு எக்ஸ்டர்னல் ரீசன் தான், இந்த பேரண்ட்ஸ் பிரச்சனை, ரிலீஜன் பிரச்சனை, இந்த மாதிரியெல்லாம் பிரிஞ்சு போகிறாங்களா? அவங்களுக்கெல்லாம் வந்து எப்படின்னா ஓகே பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறது இருந்தாலுமே அந்த ஒரு வாட்டி லவ் பண்ண அந்த அந்த ஆட்களுடைய அந்த நினப்பு அந்த மெமரிஸ் வந்து அந்த மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் எப்பவுமே. அது ஏதோ ஒரு மூலையிலேருந்து அங்கங்கே அது ஞாபகப்படுத்திகிட்டே இருக்கும். ஓகே ஐ வில் சீ யூ கைஸ் ஆஃப்டர் 9:00.

0: Request a song. Call or WhatsApp 050-252-8940.
1: மனசு தொட்டு மிட்டு
2: அப்பு பெண்ணே நீயா.

வெல்கம் பேக். மறக்க முடியாத சில லவ் சீன்ஸ் பற்றி இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிருக்கோம். அன்புடு, நான் ஆர்ஜே பிராவோ. இந்த த்ரீன்னு ஒரு படம் வந்ததுல, அந்த படம் ஏன் ஃப்ளாப் ஆச்சுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஃப்ளாப் ஆச்சான்னு கேட்குறீங்களா? ஃப்ளாப் தான் ஆச்சு. ஐ திங்க் வந்து படம் சரியாக போகலன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த டைமில் இருந்த ஆடியன்ஸ்க்கு வந்து அது கொஞ்சம் நிறைய கமர்ஷியல் படங்கள்லாம் நல்லா ஓடிட்டு இருந்துச்சு அந்த டைமில். அந்த மாஸ் மசாலாக்கு நடுவில் இப்படி ஒரு ஹார்ட் ஹிட்டிங்கான ஒரு சில லவ் படங்கள்னு ஒத்து வரலையா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு வந்து எனக்கு ஜென்ரலாகவே எனக்கு ஸ்ருதி ஹாசன் ரொம்ப பிடிச்சது. இந்த படத்தில் பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க, அண்டு நிறையா அழுதுகிட்டே இருப்பாங்க இந்த படத்தில். ப்ராப்ளி ரொம்ப அழுகாட்சியாக இருந்துச்சு, சோகமாக இருந்ததுன்னா இருந்துச்சுன்னு கூட அந்த படம் ஒழுங்காக போகாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சீன்ஸ் இன் த்ரீ மூவி அப்படின்னு பார்க்குறப்போ ஸ்கூல் தான். எல்லாத்துக்குமே ஸ்கூலில் லவ் இருந்திருக்கும்ல. அந்த ஸ்கூல்லே லவ் பண்ணி பையன் கெத்தாக போய் லவ்வை சொல்லி ப்ரப்போஸ் பண்ணி செம்மையாக வந்து வேறு லெவல் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். அந்த மாதிரி ஸ்கூலில் சக்ஸஸ்ஃபுல் லவ் பண்ண எல்லாத்துக்குமே இந்த படம் ரொம்ப பிடிக்கும், ரிலேட்டபிளாக இருக்கும். நான் அப்படி கிடையாது, எனக்கு வந்து ஸ்கூல் லவ் எனக்கு ஃபெயிலியர் தான். நான் வந்து சொல்லக்கூட இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த பொண்ணுக்கும் எனக்கு பிடிச்சதுன்னு லேட்டரானு தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்களும் என்கிட்ட வந்து சொல்லலை. அண்ட் ஷி காட் மேரிட் ஐ திங்க் ஒரு 7-6 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஓகே, லெட்டர் ஷீ இஸ் ஹாப்பி நவ். அது போதும், நமக்கு சந்தோஷம். ஸோ இதில் வந்து எப்படின்னா, ராம் அப்புறம் ஜானு, கரெக்டா? ராம் ஜானு தானே? ஜானுவா ஸ்ருத்தியா? சரி ஓகே, எனக்கு டக்குன்னு கேரக்டர் பேர்லாம் டக்கு ஞாபகத்துக்கு வரல. தனுஷ், ஸ்ருத்தியாசன் அப்படியே வச்சுக்கலாம். அந்த வேறு ஸ்கூலில் பார்ப்போம், வேறு ஸ்கூல், அவங்க ரெண்டு பேருமே வேறு வேறு ஸ்கூலு பார்த்து லவ் பண்ண திடீர்னு பார்த்தா இவருக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். தனுஷ் கூட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சிவகார்த்திகேயன் அப்புறம் இன்னொருத்தர் பேர் சுந்தர் நினைக்கிறேன். துரத்து துரத்து லவ் பண்ணுறது, அவர் போ அவங்க போகிற டியூஷனுக்கே விரும்ப போகிறது, அப்புறம் பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு வேண்டி நல்லா படிக்கிறது, இந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து லவ்வை சொல்லி லவ் சக்ஸஸும் ஆகிடும். சக்ஸஸ் ஆன உடனே நெக்ஸ்ட் டே இந்த சீனே வந்து தான், நெக்ஸ்ட் டே வந்து ராம் அவர் அவங்களோட வீட்டுக்கு போவார். ஹீரோயினோட வீட்டுக்கு கீழே போய் நின்றுட்டு அந்த ஸ்கூல் யூனிஃபார்ம் ட்ரெஸ்லாம் போட்டுட்டு யாராவது பார்த்துருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட்டு டக்குன்னு கை காட்டே இருப்பார் கீழே இருந்து. அவங்க மேலே மொட்டை மாடியிலேருந்து பார்ப்பாங்க, அந்த கிரில் கேட்லேருந்து தனுஷ் நிற்கிறது தெரியும். அதாவது பொதுவாகவே நல்லா ஒரு மெச்சோர்டான ஸ்டேஜில் லவ் பண்ணும்போது பெரியவங்க யாராவது பார்த்துருவாங்களோ, தெரிஞ்சவங்க யாராவது பார்த்துருவானோ அப்படிங்கிற ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். தோ யாருமே யார் ஒரு மெச்சோர்டான ஸ்டேஜில் லவ் பண்ணும்போது யாரும் எதுவும் பிரச்சனையெல்லாம் பண்ணிட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே கம்பேரபிள் டு ஸ்கூல் ஸ்டேஜ்னால் பயம் தானே. ரெண்டு பேரும் பயந்து பயந்து பார்த்துப்பாங்க, கீழே வர சொல்லுவார். தங்கச்சியோட இவங்களும் போவாங்க. போனதுக்கப்புறம் ஒரே ஒரு ஐ லவ் யூ சொல்லு அப்படின்னு வார். ஸோ அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும், நல்லா க்யூட்டாக இருக்கும். அந்த பயந்து பயந்து யாராவது பார்த்துருவாங்களோ, பார்த்தா பிரச்சனை ஆகிடுமோ, அட்டி உழுவுமோ, ஸ்கூலில் விட்டு நிப்பாட்டிடுவாங்களோ, இந்த மாதிரியான ஒரு பயத்துலேயே சில பேர் லவ் பண்ணி அது அந்த டைமில் இருக்கிற அந்த ஸ்டேஜில் அந்த பயத்தோடு கலந்து வர ஒரு லவ், அது கூட இருக்கிற ஒரு இன்ஃபாக்சுவேஷன், அதெல்லாம் ஒரு மாதிரி அனுபவிச்சவங்களுக்கு மட்டுமே புரியும். எனிவேஸ், அன்புடன் நான் அவர் ஜெய் பிராவோ. வேறு ஒரு படம், வேறு ஒரு சீன் எடுத்துகிட்டு வரேன். பாட்டு கேளுங்க.

0: से कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्ट सर
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். To advertise your brand, contact 050-252-8940.
5: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
6: பெரிய பெரிய தங்கம், வைரம், போல்கி மற்றும் பிரெஷியஸ் ஜுவல்லரியின் செய்கூலி மீது பிளாட் 40% தள்ளுபடி. இந்த ஆஃபர் ஜூன் 14 தேதி வரை மட்டும்தான். இன்னைக்கே உங்க பக்கத்துல இருக்கிற ஜாய் அலுகாஸ் ஷோரூம் விசிட் பண்ணுங்க. இந்த ரியல் ஜுவல்லரி சேல நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க.
7: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
8: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்
8: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4
9: நல்லா தெரியுமே.
8: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
10: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.

விண்ணை தாண்டி வருவாயா பேசணும்ல, வேட்டையாடு விளையாடு. வேட்டையாடு விளையாடு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரைம் த்ரில்லர். ஆனால் திஸ் இஸ் ஆல்சோ ஒரு பயங்கர பயங்கர ஹார்ட் டச்சிங்கான சில ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் அந்த படத்தில் இருக்கும் சொல்கிறேன். ஓகே ஓகே. ஸோ இப்போ அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ. ஒரு சில கிளாசிக் லவ் மூவிஸ் அதில் இருக்கிற சில டைலாக்ஸ் அண்ட் சீன்ஸ் பற்றிலாம் உங்ககிட்ட அப்படி ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு இருந்தேன். ஸோ ஓகே, விண்ணை தாண்டி ஒரு பற்றி பேசிட்டோம். ஓகே, வேட்டையாடு விளையாடு. வேட்டையாடு விளையாடில் வந்து நம்ம ராகவன் கமல்ஹாசன் அவர் வந்து பயங்கரமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். நிறைய கொலைகள் நடக்கும், அது விசாரிக்கிறதுக்கு இங்கே போவார், யூஎஸ் போவார். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி அவரோட வைஃப் வந்து இறந்துருப்பாங்க. ஸோ ஹீ இஸ் சம்மன் ஹூ காட் மேரிட் அண்ட் தென் வைஃப் இறந்துருப்பாங்க. அண்டு அந்த சீனே பயங்கரமாக இருக்கும். ரெண்டு நிமிஷத்துலேயே சொல்லியிருப்பேன், நான் தான் கொஞ்சம் ரெண்டு மணி நேரம் டைம் எடுத்துகிட்டு வந்து சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி. அவங்க ஃபஸ்ட்டு அந்த பார்த்த முதல் நாளே பாட்டில் லவ் பண்ணுவார் அவங்களுடைய ஃபஸ்ட் வைஃப், அதுவும் நல்லாயிருக்கும். பட் நான் அதை சொல்ல வரல. யூஎஸ்க்கு போவார், அங்கே போனதுக்கப்புறம் பக்கத்து பக்கத்து ரூமில் வந்து ஜோதிகாவும் கமல்ஹாசனும் இருப்பாங்க. அப்புறம் தமிழ் அப்படிங்கிறதுனால அப்படியே பேசி ஃப்ரெண்டாவாங்க, போய் ஹெல்ப்லாம் பண்ணுவார். ஜோதிகாவுக்கு வந்து அந்த எக்ஸ் ஹஸ்பண்ட், அவங்க ஒரு குழந்தை இருக்கும் அவங்களுக்கு, அவங்க ஒரு சிங்கிள் மாம், ஹஸ்பண்ட் வந்து பயங்கர அப்யூசிவாக இருப்போம். அப்படி போய் ஒரு ஒரு வாட்டி காப்பாற்றுவார். அப்புறம் ரெண்டு மூணு வாட்டி அப்படியே அவங்க ரெண்டு பேரும் அந்த மஞ்சள் வயல் மாலையிலே பாட்டில் நடந்துட்டுலாம் வருவாங்க. ஒரு மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு நல்ல பாண்டிங் க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். இந்த படத்தை பார்க்கும்போது ரெண்டு பேரும் லவ் பண்ணுவாங்கள எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா அந்த ஒரு சில நேரம் ரெண்டு பேருக்குள்ள ஒரு அழகான ஒரு பாண்டிங் க்ரியேட் ஆகிட்டே வருது அப்படின்னா எதையாவது சொல்லி கெடுத்துறாதீங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இப்போ யூஎஸ்ஏல வேலையை முடிச்சுட்டு அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஃப்ளைட்டில் திரும்பி வருவாங்க. அப்புறம் கதைகள்லாம் பேசிட்டே வருவாங்க. சென்னையில் வந்ததுக்கப்புறம் இமிக்ரேஷனில் நின்றுட்டுருப்பாங்க ரெண்டு பேரும். அப்போ எப்போ திருப்பி போகிறீங்கன்னு கேட்பார் கமல், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு அப்படின்னாங்க. அவங்களோட குழந்தை வந்து அங்கே தான் இருக்கும், சென்னையில் தான் இருக்கும் அந்த டைமில். ஓகே போகணுமான்னு ஒரு அப்போ இப்போ இங்கே திரும்பி பார்ப்பாங்க. ஒரு மாதிரி கியூ, ஒரு மாதிரி ஒரு டவுட்ஃபுல்லாக. இல்லை நான் எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நீ இங்கேயே இருப்பியா அப்படின்னு வர. அப்போ ஒரு பீஜம் ஒன்று வரும் பாருங்கள், நீங்கள் அந்த சீனை கண்டிப்பாக பாருங்கள், யூடியூப்லலாம் இருக்குது. ஏன்னா இந்த இமிக்ரேஷன் முடித்து வெளியில் போயிட்டா நீ யாரோ நான் யாரோன்னு ஆகிடும். இதை வந்து வெளியில் வச்சு சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இது சொல்கிறதுக்கு இது சரியான இடமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் திஸ் இஸ் மை ஒன்லி சான்ஸ் டு சே அப்படின்னு வர. ஸோ ஒரு மனுஷனுக்கு காதல் வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு இடத்துல அது ஜெனுவனாக ஜென்டலாக கண்ணை பார்த்து சம்மந்தப்பட்டவங்கிட்ட சொல்லணும். எல்லாத்துக்குமே சக்ஸஸாக எல்லாருமே கமல்ஹாசன் ஆகிட முடியாது, கரெக்டு. ஆனால் எல்லாத்துக்குள்ளே இருக்கிற காதலும் ஒன்று தானே, அதெல்லாம் ஒன்று தான். எனக்குள்ளே இருக்கிறதும் உங்களுக்குள்ளே இருக்கிறதும் அந்த ஃபீலிங் தட் இஸ் வேலிட், அந்த ஃபீலிங் அது உண்மை தானே. ஸோ யா, சூப்பர், ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சீன் ஆகிடுச்சு இந்த படம். எப்படி க்ரைம் இவர் போய் அந்த கொலைகள்லாம் கண்டுபிடிக்கிறது இப்படி ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு பக்கம் போகுமோ, இவரோட லவ் லைஃப்பும் ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். கடைசியில் வில்லன்கள் கொண்டு போய் ஜோதிகாவை கொண்டு போய் புதைச்செல்லாம் வச்சுருவாங்க. பட் அதெல்லாம் ஓகே, பட் அதெல்லாம் இந்த சீன்லாம் சூப்பராக இருக்கும். எனிவேஸ் போய் ஒரு வாட்டி ரீவாட்ச் பண்ணி பாருங்கள். என்ன அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ.

0: ஒரு சினிமா சீன் நாங்க பிளே பண்ணி காட்டுவோம், அத அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டி உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
1: திருச்சி, தஞ்சாவூர், மதுரை, சென்னை, புதுக்கோட்டை அண்ட் கேரளா ஒட்டப்பாலம்ல உங்க சொந்த பிளாட் வாங்குறது இப்போ ரொம்ப சுலபம்.
2: ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் மெகா பிளாட் சேல் ஈவெண்ட் வர 10th சண்டே புர்ஜுமான் மால் கிட்ட இருக்கிற சிட்டி சீசன் ஹோட்டல்ல மார்னிங் 10 AM டு ஈவினிங் 6 PM வரைக்கும் நடக்குது.
1: இவெண்ட்ல கலந்துகிட்டு பிளாட் புக் பண்ற எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா. வெறும் 999 திரும்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: வாழ்க்கை இன்ட்ரெஸ்டிங்கா போகலனா நம்ம தான் அப்கிரேட் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கா மாத்தணும். வெறும் 966 dirhams per monthல ஒரு அப்கிரேட் சொல்லவா? ஜெட்டோர்.
4: Yes, pay after 6 months. 0 watt, 1 million kilometer warrantyல உங்க brand new ஜெட்டோரை purchase பண்ணலாம்.
3: அது மட்டுமா, செலக்ட் மாடல்ஸ்ல 0% இன்ட்ரஸ்ட், ஃப்ரீ இன்சூரன்ஸோட மாசம் வெறும் 966 dirhams EMI-க்கு உங்க Dream SUV-ய வாங்கலாம்.
4: Visit Jetor showrooms across Abu Dhabi, Dubai, Ajman and Alain today. Jetor UAE, a part of Elite Group Holding. Terms and conditions apply.
5: ஒரு நல்ல ஹோஸ்டனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோ ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
6: ஹா, நான் எனக்கு கிடைச்சது.
7: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன். டேய் டேய் டேய்,
8: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். ஆனா எனக்கு கிடைச்சது
9: போன்றீங்க ஆயிடுச்சா. சாரி, சைலண்ட்ல போட
8: மறந்துட்டேன்.
9: பண்றதுனா கவனிக்கவே இல்ல. சொல்லு,
10: உணர்ந்துட்டாங்க, திருந்திருவாங்கன்னு நினைக்கிறேன்.
9: அப்படிலாம் இல்ல.
7: அப்படி நடந்தா இது எப்படி ஈவினிங் கரெக்டாவா? என்னன்னா,
9: மத்தியானத்துக்கும் சாயங்காலத்துக்கும் நடுவுல
7: எவ்ரி திங்கள் டு ஃப்ரைடே
9: 4 மணில இருந்து 8 மணி வரைக்கும்
7: பிராவோ நிவேதாவோட தனர தனர த ஈவினிங் கரெக்ட் கேளுங்க.
2: த ஈவினிங் கரெக்ட் பிரசன்டட் பை VNCT குளோபலின் பீச் பொலிவார்ட் ஹோம்ஸ் அட் கோவலம் ECR-ல 1500 திரம்ஸ்ல இருந்து EMI ஃப்ரீலான்ஸ் ஆஃபரா ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் விலாஸ் வித் 50+ அமினிட்டிஸ். மீட் தி டீம் ஆன் மே 10 சண்டே அட் பார்க் ரிஜிஸ் ஹோட்டல். பிராட் யூ பை அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கலை நயம் மிக்க நகைகள். இனாகரல் ஆஃபரா மே 31 வரைக்கும் 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். கராமா, துபாய்.

0: இந்த பக்கம் ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
1: எப்படி?
0: அது ஒண்ணுலடா தம்பி,
2: மேலும் சென்றடையுங்கள்.
3: இந்திய பாரம்பரியத்தை கொண்டாடும் கலைநயமிக்க நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனல் சவுத் இந்தியன் நகைகள், கண்ணை பறிக்கும் வைர நகைகள், பிரஷியஸ் மற்றும் அன்கட் ஸ்டோன் ஜுவல்லரினு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களை அலங்கரிக்க காத்திருக்கு.
4: இனாகுரல் ஆஃபரா 50% ஆஃப் ஆன் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ் அண்ட் டைமண்ட் பிரைசஸ். குறிப்பிட்ட நகைகளுக்கு 1.99% மேக்கிங் சார்ஜஸ்.
5: ஆஃபர் வேலிட் till 31st மே.
6: அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், a division of Alta Vassal Group.
7: Launching Casa Grand High City, Chennai. இது உங்களுக்கான ரெவல்யூஷன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் சென்னை, 41 acres ஒரு மாபெரும் டவுன்ஷிப், 28 acre ஓப்பன் ஸ்பேஸ், அதில் 22 acres லேண்ட்ஸ்கேப் கிரீனரி, இயற்கையோட சேர்ந்து வாழ ஒரு பீஸ்ஃபுல் கம்யூனிட்டி. நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் லவராக இருந்தீங்கன்னா 5 acres சவுத் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஸ்போர்ட்ஸ் கிளப் உங்களுக்காக. மனசுக்கு பிடிச்சவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதான சந்தோஷம். 150+ world class amenities and 1.3 acres recreation club. இங்க வீக்டேஸ் கூட வீக்கெண்ட்ஸ் அமாரும். உங்களுக்கான இந்த ரெவல்யூஷன் உருவாக போற இடம் ORR, சென்னையின் புதிய அடையாளம்.
8: Launching Casa Grand High City, Bangalore ORR. Luxurious 2 and 3 BHK apartments starting from 49 lakhs. To book call +918015508536.
9: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
10: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

லவ் சீன்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போது கஜினி படத்தோட சீன் எப்படி நான் சொல்லாம இருக்க முடியும்? அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, அண்ட் திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம். இன்னைக்கு மனசுல அப்படியே நீங்காமல் இடம் பிடித்த ஒரு சில காதல் காட்சிகள், இது என்ன படம் என்ன சீன் அப்படிங்கறத பத்தி பேச ஆரம்பிச்சோம். விண்ணை தாண்டி வருவாயா, வேட்டையாடு விளையாடு, 3 இதெல்லாம் சொல்லிட்டேன். கஜினி, சஞ்சய் ராமசாமி ஒரு பெரிய ஒரு கம்பெனி ஓனரு. அவர் வந்து ஒரு நாள் சிக்னலில் நிற்கும் போது ஒரு பொண்ணு அந்த ஸ்பெஷலி ஏபிள்டு குழந்தைங்களெல்லாம் வந்து காப்பாற்றுறதை பார்க்குறாரு. ஒரு கருணை ப்ளஸ் அவங்கள பார்த்ததுமே வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட். அப்புறம் இவங்க வந்து அவரை பற்றி, சஞ்சய் ராமசாமி பற்றி, ஏதோ ஒரு பொண்ணு வந்து கல்பனாங்கிற ஏதோ ஒரு பொண்ணு, ஏதோ எனக்கு அவனை தெரியும், அவன் தான் என்ன லவ் பண்ணால், லவ் டார்ச்சர் கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாங்க. போய் யாரா அது பார்த்துடலாம் அப்படின்னு போகும்போது அதே பொண்ணு. இது லைஃப்பில் உங்களுக்கு நடந்திருக்கா? எங்கேயோ ஒருத்தரை பார்க்குறீங்க, வேறு ஒரு சுச்சுவேஷனில் அவங்களே மீட் பண்ணுறீங்க. எப்படி முக்கால்வாசி நேரம் நீங்கள் ரோட்டில் ஒருத்தரை க்ராஸ் பண்ணி போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அவங்கள ஒரு வாட்டி தான் பார்ப்பீங்க லைஃப்லேயே. இன்னொரு தடவை பார்த்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப கம்மி. இன்னொரு வாட்டி பார்க்க மாட்டோம். 99.99% ஒருத்தரை நீங்கள் மீட் பண்ணுறீங்க, சும்மா எதேச்சியாக மீட் பண்ணுறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, ஒருத்தரை பார்க்குறீங்க, அவ்வளோதான். அன்றைக்கி முடிஞ்சதுன்னா அன்றைக்கி முடிஞ்சது, அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ரேர் அவங்கள திருப்பி பார்க்குறது. அப்படி இன்னொரு வாட்டி திருப்பி பார்த்தீங்கன்னா தட் இஸ் டிஃப்ரெண்ட். இந்நேரம் யார் அப்படி பார்த்தீங்கன்றது யோசிச்சுவீங்க. அப்போ ஒரு மாதிரி நான் வந்து சான்ஸ் தேடி வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு மாதிரி பேசி ரெடி பண்ணி ரெண்டு பேரும் ஒன்றா ட்ராவல்லாம் பண்ண ஆரம்பிச்சு, ஏதோ நான் லவ் பண்ண நிஜமாகவே சஞ்சய் ராமசாமி மாதிரி அந்த பார்ட்டியில் வந்து நடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க அசின். போயிட்டு வரவங்கலாம் வந்து இவர் தான், இவர் ஆக்சுவலாக சஞ்சய் ராமசாமி தானே வந்துட்டு நான் உன்னை பார்த்தேன் ஆர்டிக்கல் படித்தெல்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் திருப்பி வரும்போது ரெண்டு பேர் பஸ்ஸில் வரும்போது இருக்கிற சீன் தான் மெயின். அப்படியே சிரிச்சிட்டே வருவாங்க அசின், உன்னை போய் உன்னை பற்றி எக்கனாமிக் டைம்ஸில் ஆர்டிக்கல்லாம் படித்தாங்கன்னு சொல்லி அப்படின்ற மாதிரி கிண்டில் பண்ணிட்டே வருவாங்க. டக்குன்னு பார்த்தா உன்னை நான் லவ் பண்ணுறேன்றவர். நம்ம லைஃப்பில் முக்கால்வாசி நேரங்களில் இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் கடவுளாக நமக்கு அமைச்சு கொடுப்பார் பிடிச்சவங்ககிட்ட சொல்கிறதுக்கு. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், பயத்தில் சொல்லவே மாட்டோம். இப்படி செத்துப்போன பல காதல் கதைகள் இருக்குது. 100ல் 2 பேர் தான் இது இந்த கட்ஸை விரும்பி எடுக்கிறாங்களே. ஸோ சொன்னதுமே வந்து டக்குன்னு சிரிப்பு நிப்பாட்டிடுவாங்க, என்ன திடீர்னு அப்படின்வாங்க. அதுக்கப்புறம் அவர் அதுக்கு மேலே ஹீல் ப்ரொசீட் ஸ்பீக்கிங் அண்ட் தென் லேட்டர் ஆன் படத்தில் என்ன நடந்ததுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் ஏன் எனக்கு இந்த சீன் ரொம்ப பிடிக்கும். ரெண்டு பேரும் பஸ்ஸில் உட்காந்துட்டு ஒரு ஆர்கானிக்கான ஒரு சீன், ரெண்டு பேர் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, நடந்த விஷயத்தை பற்றி அன்றைக்கி ஈவினிங் என்ன நடந்ததோ அதை பற்றி பேசி சிரிச்சுட்டே வராங்க. டக்குன்னு வந்து மனுஷன் லவ் பண்ணுறேன் அப்படிங்கிற ஒரு பாம்பை போட்டு அங்கே வெடி வைக்கும் போது பயங்கரமாக இருக்கும், செம மஜா. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சீன். இதே மாதிரி உங்களுக்கும் ஒன்று ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்கும்ல, யோசிச்சுவீங்க என்னென்னுட்டு. 11:10 மேலே மீட் பண்ணுவோம், பேசுவோம் என்ன. அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

தனி ஒருவன் பார்த்துருக்கீங்களா? அதில் வர்ற ஒரு சீன் ஞாபகத்தில் இருக்கா? ஞாபகப்படுத்துகிறேன். வெல்கம் பேக், நான் ஆர்ஜே பிராவோ. அண்ட் 89.4 தமிழ் எஃப்எம்ல இப்போ 10 மணிக்கு மேலே ஆச்சு. அன்புடன் நான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ தி திங் இஸ், ஒரு சில சூப்பர் சூப்பரான லவ் சீன் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கோம். தனி ஒருவனில் வந்து அவங்கெல்லாம் சேர்ந்து ஐபிஎஸ் ஐஏஎஸ் ட்ரைனிங்லாம் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க காஷ்மீரா சம்வேர். இப்போது மித்ரன் தான் ஜெயம் ரவியோட பேர். அவரை வந்து ஒன் சைடாக 9th லவ் பண்ணிருப்பாங்க, சொல்லிக்கிட்டே இருப்பாங்க லவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்புறம் இவர் வந்து எப்படின்னா, அரவிந்த் சுவாமியை பிடிக்கிறதுலேயே குறியாக இருப்பார். ஒரு பாயிண்டில் அரவிந்த் சுவாமி என்ன பண்ணுவார்னா, இவருக்கு அடிபட்டதுமே அவர் உடம்புல அவருக்கே தெரியாமல் ஒரு சிப்பு வச்சு அவரை ஒட்டு கேட்க ஆரம்பிச்சிருவார். இவரோட மூவ்ஸ் என்ன, ஸோ என்னென்ன செய்கிறாரு, அடுத்தடுத்து என்னென்ன பிளானுங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டு அவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டே வருவார். அப்போ 9th வந்து வருவாங்க. வந்ததுக்கப்புறம் 9th சுட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிளான் போட்டுட்டு இருப்பார். அரவிந்த் சாமி வேறு ஒரு முனையில் ஒரு ஸ்னைப்பர் வந்து 9th எய்ம் பண்ணியே வச்சுருப்பார் அவர் வீட்டுக்கு வெளியில். இப்போ இந்த பேட்டர்னை வந்து ஜெயம் ரவி புரிஞ்சுப்பார். இப்போ 9th வந்து என்னடா வான ஆசையை கூப்பிட்டா, இப்போ வந்து இப்போ எதுவும் இல்லைங்கிறீன்னா, இப்போ என்ன உனக்கு எப்போ பார்த்தாலும் வந்து லவ் பண்ணுன்னு ஏன் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துவார். பிகாஸ் அவர் ஆக்சுவலி வந்து தான் 9th லவ் பண்ணுறோம், ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் கூப்பிடுவாரே. ஆனால் இந்த பேட்டர்ன் அந்த டைமில் தான் அவருக்கு புரியும். ஸோ இப்போ நான் வந்து ஆமான்னு சொல்லிட்டா ஸ்னைப்பரை வச்சு சுட்டு தள்ளிடுவான், ஒரு இல்லாட்டின்னா வந்து இத்தனை நாள் என் பின்னாடி சுற்றி நாயாக சுற்றிக்கிட்டு இருந்த அந்த பொண்ணை ஃபைனலி நான் ஏற்றுக்கலாம் அப்படின்னு இருக்கேன், அப்போ நான் சந்தோஷமாக வாழணும். ஆனால் இப்போ நான் வந்து ஆமான்னு சொல்லி அவளை இழக்க விரும்பலை. எந்த மனுஷனாக இருந்தாலுமே அப்படி தானே சொல்லுவான் செய்வான். அப்போது செம ஸ்மார்ட்டாக ஒன்று பண்ணுவார், என்னென்னா கிளம்பி போ அப்படின்னு. ஆனால் போர்டில் போய் மித்ரன், சாரி அவர் பேர் என்ன, சித்தார்த்த் நம்மளை ஒட்டு கேட்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி போட்டுருவார். போட்டதுக்கப்புறம் வாயால் வந்து போ கிளம்பி போ எனக்கு நீ வேணாம் சீ அப்படின்னு. ஆனால் வந்து கையால் கை ரெண்டுத்தையும் நீட்டி வா அப்படின்னு. சூப்பராக இருக்கும் இந்த சீன். இது வந்து இங்கிலீஷில் ஏதோ ஒரு படத்தில் வந்திருக்கு இந்த சீன், ஆக்சுவலி ஞாபகம் இல்லை, ஆனால் எங்கேயோ ரேண்டமாக ஒரு பார்த்தேன் நான் இன்ஸ்டாகிராமில். பட் இது தமிழ்லேயும் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கும். போன்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் வான்னு சொல்கிறது, இது ஒரு மாதிரி கவிதையாக இருக்கும் இந்த சீன். எனக்கு உயிரையும் காப்பாற்றிடுவார், லவ்வையும் சொல்லிடுவார், வில்லனையும் குழப்பி விட்டுருவார். அந்த ஸ்னைப்பரையும் வந்து அங்கேருந்து ஒரு மனுஷன் ஒரே ஒரு வார்த்தையில் எல்லாத்தையும் செய்ய முடியுமானா, அது இந்த சீன் தான். இந்த சீன் தான் பைசா வசூல் இந்த சீனு. சரி, இன்னும் 2 படம் இருக்குது, எடுத்து வரேன், ஆ வெயிட் பண்ணுங்கள். அன்புடன் நான் ஆர்ஜே பிராவோ, திஸ் இஸ் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: டேய், அண்ணன் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு ஓஹோன்னு வரலான்னு பார்த்தா ஒரு பயல காணோம்.
2: இன்னும்
1: பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் FM மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் காண்டாக்ட் 050-252-8940.
3: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
3: தமிழ் FM தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
3: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கேஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
3: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனு தெரியுமா?
4: எது, மதுவா?
3: அட என்ன மேடம், பெண்கள்லாம் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல், கண்ணாலிவா, சுண்டி, பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யாரு வர?
3: அது நான் தான். அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
0: 89.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 முதல் 2 வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
4: அட்டிங்க.

வெல்கம் பேக். ஓகே, ஃபைனலி சில்லுன்னு ஒரு காதல் படத்தில் இருக்கிற ஒரு சீன். சூர்யா வந்து முத முதல்ல பூமிக்கு மீட் பண்ணுவார். எப்படின்னா லைப்ரரியில் உட்காந்துட்ருப்பாங்க. சூர்யா வந்து சீனியரு, இவங்க வந்து ஜூனியரு. எத்தனை ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சா அவங்க அப்பன் அப்படின்னு அவங்க ஒன்று சொல்லுவாங்க. சொல்லிட்டு அட்டே எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்ரவுண்டில் ரிக ரிக ரிக ரிக ச ச ச ச ச ச ரிக ரிக ரிக ரிக ச ச அது ஓடும் அப்படியே பின்னாடி. அப்புறம் பின்னாடியே போயிட்டு அப்படியே லவ் பண்ணிட்டு சூர்யாவுக்கு வந்து பூமிகாவை பிடிச்சிரும். அவர் ஒரு சீனியர் அப்படிங்கிறதுனால அந்த கெத்துலேயே இருப்பார். அப்புறம் அவர் சொல்லுவார், அவர் கூட ஒருத்தர் இருப்பார், அவருக்கு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் உங்கள் அப்பா கிட்டேருந்து வேணும்னு சொல்லி மிரட்டி வாங்கிட்டு வர சொல்லி அடுத்த நாள் லெட்டரும் வந்து கொடுத்துருவாங்க பூமிகா. அப்போ இன்னும் மினிஸ்டர் பொண்ணுக்கிட்டருந்தே லெட்டர் வாங்கிட்டியாடா, சூப்பராக அப்படின்னா வந்து ஆமாடா சந்தானம் கேட்பார். ஆமாடா எங்கே போகிறேன், டீ கடைக்கு போகிறேன் அங்கே போய் நிற்கிறா, அப்புறம் பாருக்கு போகிறேன் அங்கே வந்து நிற்கிறா, கேட்டால் லவ் பண்ணுறேங்கிறா. அதான் சரி என்ன லவ் பண்ணிக்கணும்னு பெர்மிஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு எதுவுமே சந்தானம் சொல்லுவார். ஆமாம், ஏன் நேற்று நாயர்கடியில் வடை சாப்பிட்டேன், பருப்பு வேகவே இல்லை, நூல் நூலாக வருது அப்படி, ஓ பருப்பை வேக வச்சு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போவார் சூர்யா. அப்போ மெயினாக இது கோயம்புத்தூரில் வேறு ஷூட் பண்ணாங்களா இந்த சீன்ஸ் எல்லாம். இப்போ ஓரளவுக்கு சூர்யாவுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ பூமிகா கூட ஒரு பையன் இருப்பான், பைக் ஓட்ட சொல்லி கொடுத்துட்ருப்பான். அவர் போவார், பார்த்துருவார், இவன் கொஞ்சம் டச்சியாக பிஹேவ் பண்ணுவான், பிடிக்காது எந்த ஒரு பையனுக்கு தான் பிடிக்கும், பயங்கர பொசிசிவ் ஆவான்ல, அப்போ வந்து மிரட்டினே இருப்பார் ஹேய் ம் ம் அப்படின்னுவார். அந்த பையன் அதுக்கப்புறம் அவங்க யூட்டன் எடுத்துகிட்டு போயிடுவான், பூமிகாவுக்கு சொல்லி கொடுத்துட்டுப்பான், அந்த பக்கம் போயிடுவான். போயிட்டதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டில் அப்படியே எங்கேருந்தோ திடீர்னு வந்து அப்படியே வண்டியை ஒரு மாதிரி ஸ்கிட்டிங் பண்ணி நிறுத்தி சொன்னால் புரியாதா, ஸ்டாண்ட் எடுக்க உங்கள் அப்பனை சொல்லி கொடுப்பான் அப்படின்னு. பார்த்துருக்கீங்களா அந்த சீனை, ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு சொல்லிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு அப்புறமா போவார். சூப்பராக இருக்கும், கெத்தாக இருக்கும். அப்படியே மனுஷன் கிளம்புறப்போ ஒரு வீலிங் பண்ணிட்டு அப்படியே கிளம்புவார். இது கேஜி தியேட்டர் முன்னாடி எடுத்திருப்பாங்க இந்த சீனு. ஸ்டார் சிட்டி பைக்கு, இந்த ஸ்டார் சிட்டி பைக்லாம் ஞாபகம் இருக்கா, சூர்யா யூஸ் பண்ணாருன்றதுக்காகவே அந்த பைக்கை நான் தேடி தேடி வாங்கினேன். அதுக்கப்புறம் எம்எஸ் தோனியெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு அந்த பைக்கை, ஸ்டார் சிட்டியை. சரி ஓகே, இப்போலாம் இருக்காந்துருல அந்த வண்டி. அப்புறம் அது முடித்ததுக்கப்புறம் அடுத்த சீன் வந்து காந்திபுரமில் எங்கேயோ நடக்கும். அப்போ சந்தானம் சூர்யாலாம் நின்றுட்டுருப்பாங்க, டீ குடிச்சிட்ருப்பாங்க. இப்போ பூமிகா வருவாங்க, அப்போ தூரத்துலேருந்து பார்ப்பார். இப்போ பூமிகாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருப்பாங்க பக்கத்தில், ஆஹா சீனியர் வச்சுட்டாண்டி கண்ணு, அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே போவாங்க. எது தப்பில் பஸ் வரும் இவங்க பார்க்கவே மாட்டாங்க. டக்குன்னு போயிட்டு இவங்களை காப்பாற்றலான்னு போகிறப்ப பின்னாடி கை வைக்கும் போது அவங்களோட ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிரும். அப்படியே பயங்கரமாக அவமானமாயிடும், ஐயோ தப்பாக போயிடுச்சுடா, நம்ம காப்பாற்ற போய் ட்ரெஸ்ஸு கிழிக்க வந்தோம் நினச்சிட்டாங்களேடான்ட்டு. அப்புறம் அடுத்த நாள் தலைவன் போய் பயங்கரமாக குடிச்சிட்டு சாரி சொல்லலாம் அப்படின்னு போயிட்டு, எனக்கே என் மேலே கோவம் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது அவங்க ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லவ்வை சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து அப்பா இந்த பொண்ணுக்கும் நம்ம மேலே லவ் இருந்திருக்குடான்னு சொல்லிட்டு மனுஷன் ஜாலியாக சுற்றுவார். அந்த பிஜிஎம்மே தனி, அந்த சில்லன் ஒரு காதல் பீஜம் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேவரட். அந்த டைமில் தான் நான் காலேஜ் படிக்க ஆரம்பித்தேன் நான். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு படம். அந்த டைமில் என் சீனியர் ரெண்டு பேர் லவ் பண்ணிட்டுருந்தாங்க. என் சீனியர்ஸ் ரெண்டு பேர் ஒரே கிளாஸ், செகண்ட் இயர், நான் ஃபஸ்ட் இயர், அவங்க செகண்ட் இயரில், அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணிட்டுருந்தாங்க. அவங்களோட லவ்வுமே கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருந்தது. ஸோ அதனால் இந்த படம் அண்ட் இந்த படத்தில் இருக்கிற பீஜம்லாம் கேட்கும் போது எனக்கு அவங்க தான் ஞாபகத்துக்கு வருவாங்க பயங்கரமாக. ஓகே, ஐ திங்க் திஸ் இஸ் லாஸ்ட் முடிஞ்சதான். ரொம்ப ப்ராமினெண்ட்டான ஆப்வியஸான படங்கள் தான் சொல்லியிருக்கேன், புதுசாக வித்தியாசமாக எதுவும் சொல்லலை. அண்ட் இந்த படத்தெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துருந்தீங்கன்னா இதில் வேறு வேறு சில ஃபேவரட் சீன்ஸ்லாம் உங்களுக்கு இருக்கும், அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள். ஓகே, ஐல் பி பேக் ஆஃப்டர் சாங். அன்புடன் நான் அவர் ஜெய்பிராபு.

0: You are listening to 89.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: நடந்தது
2: நடந்தது
1: கேமரா
2: நடக்க போவது
1: நடக்க போவது
3: ரோலிங்
4: ரமணி ஈவென்ட்ஸ் பிரசன்ஸ் ரோலிங் சார் ரோலிங் சார் ஆக்சன் 894 துபாயோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க ரோலிங் சார் எபிசோட்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒரு சினிமா சீனை நாங்க ப்ளே பண்ணி காட்டுவோம்,

அது அப்படியே நீங்க எல்லாரும் சேர்ந்து நடிச்சு காட்டுவீங்க. அதுதான் ரோலிங் சார். உங்க கேங்ல நட்டிப்பு அரக்கர்கள் இருக்காங்களா? நீங்க யுஏஇ முழுக்க ஆபீஸ் ஹோட்டல் டீ கடன் எங்க வர்க் பண்ணாலும் இல்ல கேங்கா எங்க இருந்தாலும் ஆர்ஜே மது நானும் என் டீமும் உங்க இடத்துக்கே வந்து ஃபன் பண்ண போறோம். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா ரோலிங் டைப் பண்ணி லொகேஷன் உங்க பெயரோட சேர்த்து வாட்ஸ்அப் பண்ணுங்க 0502528940.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: அண்ணே, துபாயில பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இந்தாங்க ஸ்வீட்.
2: ஏ சூப்பரா தம்பி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்.
3: A few days later.
1: அண்ணே, பிசினஸ் சம சக்சஸ், இந்தாங்க ஸ்வீட்.
2: அடடே, கலக்குப்பா கலக்கு.
3: A few days later.
1: டே, பிசினஸ் பிச்சிக்கிச்சு, இந்த பக்கமா ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கிறேன், இந்த ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்க.
2: ஆமாண்ணா, எப்படி?
1: அது ஒண்ணும் இல்லடா தம்பி, தமிழ் எஃப்எம்ல ஆட் கொடுத்தேன், மிச்சதெல்லாம் அவங்க பாத்துக்கிட்டாங்க.
4: உங்க பிசினஸ் இன்னும் பெரிதாக்க விரும்புறீங்களா? தினமும் 129,000 மேற்பட்ட நேயர்களை கொண்ட அமீரகத்தின் நம்பர் 1 தமிழ் ரேடியோ ஸ்டேஷன் 89.4 தமிழ் எஃப்எம் மூலம் மக்களிடம் மேலும் சென்றடையுங்கள். டு அட்வர்டைஸ் யுவர் பிராண்ட் கான்டாக்ட் 050-252-8940.
5: கற்பூரம் காட்டி கண்ணில் ஒத்திக்கிற சாந்தமான சாமி இல்ல.
1: என்ன, நீங்க தயாரா?
5: மனசார வேண்டிட்டு மொழ ஆரம்பிச்சா உடனே நியாயம் கொடுக்கற முரட்டுத்தனமான சாமி.
1: ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல, சாய் அபியங்கர் இசையில, சூர்யா, த்ரிஷா மற்றும் பலரின் நடிப்புல கருப்பு. மே 14 வழியாக இருக்கக்கூடிய இத்திரைப்படத்திற்கான கப்பல் பாசஸ் வின் பண்ண 89.4 தமிழ் எஃப்எம்ஓட ரேடியோ மற்றும் சோஷியல் மீடியா கான்டெஸ்ட்ல மறக்காம கலந்துக்கோங்க. டிஸ்ட்ரிபியூட்டட் பை ஃபாஸ்ட் ஃபிலிம்.

நான் அப்படிங்கிறது கிளம்புறேன். அண்ட் டுடே இஸ் மை லாஸ்ட், இதுதான் கடைசி அன்புடன் நான் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். திங்கக்கிழமையிலேருந்து வழக்கம் போல் யூ வில் ஹாவ் யுவர் ஃபேவரட் ஆர்ஜே பிரியா பேக் ஆன் திஸ் ஷோ. அண்ட் ஐம் கோயிங் ஆன் அ லாங் லீவ். நான் இருக்க போகிறதுல நான் ஒரு ஜூன் 10th தான் திருப்பி வரப்போகிறேன். என்னை ஃபாலோ பண்ணுறவங்க இன்ஸ்டாகிராமில் அண்ட் மற்ற இடத்துலலாம் இருந்தீங்க அப்படின்னா, ஒரு மாதத்துக்கு நான் பிரேக் எடுக்க போகிறேன் சோஷியல் மீடியாவிலேருந்து. என்னை எங்கேயுமே உங்களால் பார்க்க முடியாது அடுத்த ஒரு மாதத்துக்கு. என்னுடைய பழைய கண்டென்ட்டெல்லாம் சிலது போஸ்ட் ஆகும், மற்றபடி ஸ்டோரிஸோ எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஒரு குட்டி பிரேக் வேணும் தேவைப்பட்டுச்சு வேலையிலேருந்து சோஷியல் மீடியாவிலேருந்து. நான் ரெகுலராக செய்கிற ஒரு சில விஷயங்கள்லேருந்து நோ, நான் வீட்டுக்கும் போக போகிறதில்ல, இந்தியாவுக்கும் போக போகிறதில்ல. யாருக்குமே தெரியாத சைலண்ட்டாக இந்த யாருக்குமே சொல்லாத ஒரு ட்ரிப்பை நான் எடுக்க போகிறேன். என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட, ஈவன் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் நிவேதா கீர்த்தனாக்கெல்லாம் கூட தெரியாது நான் எங்கே போகிறேன் அப்படின்ட்டு. பட் ஐல் பி பேக் வித் அ பிக் நியூஸ். பை கைஸ் திஸ் இஸ் பிராவோ சைனிங் ஆஃப் ஃப்ரம் த ஷோ. அண்ட் தேங்க்யூ பிரியா. அண்ட் இந்த ஷோ வந்து ஒரு மாதம் நிறையா இந்த லவ் ரிலேட்டடாக ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக படிச்சுக்கவும் தெரிஞ்சுக்கவும் எனக்கு ஒரு சான்ஸாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஃபார் தட். Keep listening to 89.4 Thumbur FM. Thank you guys. Good night.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் விரிவான செய்திகள் brought to you by Divya Auto Spare Parts Trading, genuine parts center for Japanese cars.
2: வணக்கம், செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் கிருஷ்ணி மணிபாலன்.
1: தமிழக செய்திகள்.
2: தமிழ்நாட்டில் தாவிகா ஆட்சியமைக்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்து ஆளுநருக்கு கடிதம் வழங்கியுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் வென்ற இரண்டு இந்திய கம்யூனிஸ்ட் எம்எல்ஏக்களும் தாவிகா ஆட்சியமைக்க ஆதரவளித்துள்ளனர். நிலையான மதச்சார்பற்ற ஜனநாயக ஆட்சியை உறுதி செய்யும் நோக்கில் ஆதரவு வழங்கப்படுவதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. ஜனநாயகத்திற்கு மக்கள் ஆதரவளித்த நிலையில் தாவிகாவை ஆதரிப்பது என நாங்கள் முடிவு செய்தோம் என்று மு வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். இன்னொரு தேர்தலை தவிர்க்க தாவிகாவுக்கு ஆதரவளித்தோம் என்றும் கூறினார். தேர்தலில் தோல்வியடைந்த போதும் மத்திய பாஜக அரசு கொல்லைப்புறம் வழியை நுழைய முயற்சிப்பதாக பி சண்முகம் விமர்சித்தார். தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அரசு அமைய வேண்டும் என்பது அவசியம் என அவர் கூறினார். தாவிகா அரசுக்கு வெளியில் இருந்து ஆதரவு அளிக்கின்றோம், அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம் என பி சண்முகம் தெரிவித்தார். மத்திய பாஜக அரசு மாநில உரிமைகளை பறிக்க முற்படும் போது திமுகவுடன் இணைந்து போராடுவோம் என்றும் அவர் கூறினார். தாவிகா அரசுக்கு ஆதரவு மட்டுமே அளிக்கின்றோம், அதனுடன் கூட்டணி இல்லை என்று பி சண்முகம் விளக்கமளித்துள்ளார். நாங்கள் தன்னிச்சையாக இயங்கும் கட்சி, திமுகவின் ஒப்புதல் எங்களுக்கு தேவையில்லை என்றும் சண்முகம் பேட்டியளித்துள்ளார். தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக விஜய் இனிமேல் பேச வேண்டும், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் மு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். விஜய்க்கு மக்கள் வாய்ப்பளித்திருக்கின்றார்கள், அது இடதுசாரிகளால் தடைப்பட்டு விடக்கூடாது என்று மு வீரபாண்டியன் தெரிவித்தார். ஆட்சியமைக்க ஆதரவு தெரிவித்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து தாவிகா தலைவர் விஜய் நன்றி தெரிவித்தார். சென்னை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு அவர் இன்று வருகை தந்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு புகைப்படத்திற்கு தாவிகா தலைவர் விஜய் மரியாதை செலுத்தினார். தமிழக வெற்றிக் கழகத்துக்கு ஆதரவு இல்லை என IUML அறிவித்துள்ளது. இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆட்சியமைக்க ஆதரவளித்துள்ளதாக தகவல் வெளியாகிய நிலையில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி மறுப்பு தெரிவித்துள்ளது. மதச்சார்பற்ற தமிழக முற்போக்கு கூட்டணியிலேயே தொடர்வதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. இதனிடையே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இது திருமாக்காலம், இனி உயர்வோம் மேலும் மேலும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு தனது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். இவ்விரு கட்சிகளும் ஆதரவுக்கான கடிதத்தை இன்னும் வழங்கவில்லை என்று கூறப்படும் நிலையில் அவர் இவ்வாறு பதிவிட்டுள்ளார். எவ்வாறாயினும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிடம் இருந்து அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் இதுவரை வெளியாகவில்லை. இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலினை சந்தித்துள்ளார். அரசியலமைப்புச் சட்டப்படி புதிய ஆட்சி அமைப்பதற்குரிய நடவடிக்கையை ஆளுநர் உடனே எடுக்க வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மக்களால் தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே இருந்த சட்டமன்றத்தையும் கலைத்து ஆளுநர் ஆணையம் பிறப்பித்து விட்டார். புதிய அரசு அமைய வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டுமல்ல, ஜனநாயகத்தின் மிக முக்கிய பணி என்று ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இந்த சூழ்நிலையில் அரசு அமைவதில் தாமதம் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டும் என திமுக தலைவர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று மீண்டும் ஆளுநரை சந்தித்தார். தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியமைக்க ஆதரவு தெரிவிக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை 116 உயர்ந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் பொறுப்பு ஆளுநர் அர்லிக்கரை சந்தித்தார். மேலும் இரண்டு இடங்களுக்கான ஆசனம் கிடைக்காத நிலையில் ஆளுநர் விஜயை ஆட்சியமைக்க அழைப்பு விடுப்பாரா இல்லையா என்பது தொடர்பில் தொடர்ந்தும் இழுபறி நீடிக்கின்றது. சிபிஐ, சிபிஎம் ஆகிய இடதுசாரி கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்துக்கு நிபந்தனையற்ற ஆதரவளித்துள்ள நிலையில் 4 ஆசனங்கள் தாவிகாவுக்கு கிடைத்துள்ளன. இந்நிலையில் விசிக தாவிகாவுக்கு ஆதரவளிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.
1: இந்திய செய்திகள்.
2: மேற்கு வங்க மாநிலத்தில் சுவேந்து அதிகாரி தலைமையிலான பாஜக அரசு நாளை பதவியேற்கின்றது. கொல்கத்தாவில் நாளை பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, பாஜக மாநில முதல்வர்கள் பங்கேற்க உள்ளனர். கொல்கத்தா லோக் பவனில் ஆளுநர் ஆர் என் ரவி சுவேந்து அதிகாரிக்கு நாளை பதவி பிரமாணம் செய்து வைக்கின்றார். மேற்கு வங்க முதல்வருடன் இரு துணை முதல்வர்கள் அமைச்சரவை பதவியேற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பாஜக மூத்த தலைவர் திலீப் கோஷ், பாஜக மாநில தலைவர் சமிக் பட்டாச்சாரியா துணை முதல்வர்களாக வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இன்று ஈரானில் இருந்து ஏவப்பட்ட இரண்டு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள் மற்றும் மூன்று ட்ரோன்களை அமீரக வான் பாதுகாப்பு அமைப்புகள் முறியடித்ததாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் மூன்று பேருக்கு சிறு காயங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இன்று காலை 6:30 முதல் ஈரானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை இடைமறிக்கும் நடவடிக்கைகளில் அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் ஈடுபட்டிருந்தது. புஜேராவிலும் வான்வழி தாக்குதல் இடைமறிப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டதாக புஜேரா அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர். ஐக்கிய அரபு அமீரகத்தின் மீதான ஈரானின் தாக்குதல்கள் தொடங்கியது முதல் 551 கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், 29 குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் 2263 ட்ரோன்களை இடைமறித்து அழித்துள்ளதாக அமீரக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த இடைமறிப்பு செயற்பாடுகளின் போது 230 பேர் காயமடைந்துள்ளனர். சிவிலியன்கள் உட்பட 13 பேர் உயிரிழந்துள்ளனர். ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் கப்பல் போக்குவரத்தின் சுதந்திரத்தை பாதுகாப்பதற்காக அரபு நாடுகளும் அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் சபையில் தங்கள் ராஜதந்திர முயற்சிகளை தீவிரப்படுத்தியுள்ளன. இந்நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் கப்பல்கள் மீது போக்குவரத்து கட்டணம் விதிக்கும் எந்த ஒரு முயற்சியையும் நிராகரிப்பதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக ஐநாவில் தாக்கல் செய்யப்பட்ட வளைகுடா அமெரிக்க கூட்டு வரைவு தீர்மானம் குறித்து நியூயார்க்கில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் பேசிய ஐக்கிய நாடுகள் சபைக்கான ஐக்கிய அரபு அமீரகத்தின் நிரந்தர பிரதிநிதி முகமது அபு ஷஹாப் இதனை தெரிவித்தார். ஈரானிய கப்பல்கள் மீது அமெரிக்க போர்க்கப்பல்கள் தாக்குதல் நடத்தியுள்ளன. அமெரிக்க தடையை மீறி ஈரானின் துறைமுகங்களுக்கு செல்ல முயன்ற இரண்டு ஈரான் கொடி ஏற்றப்பட்ட டேங்கர் கப்பல்களை அமெரிக்க படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தி செயலிழக்கச் செய்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் அமெரிக்க கடற்படையுடன் புதிய திடீர் மோதல்கள் ஏற்பட்டதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. கடந்த 1 மணி நேரமாக ஹோர்முஸ் நீரிணையில் ஈரான் ஆயுதப்படைகளுக்கும் அமெரிக்க கப்பல்களுக்கும் இடையே மோதல்கள் இடம்பெற்று வருவதாக ஃபாஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இலங்கை செய்திகள். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனவின் மரணம் சந்தேகத்துக்குரியது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுறவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த போதே அவர் இதனை தெரிவித்தார். அத்துடன் கபில சந்திரசேனவுக்கு பிணை வழங்குவதற்காக வருகை தந்த நபர்கள் தொடர்பிலும் சந்தேகம் நிலவுவதாக சாகர காரியவசம் குறிப்பிட்டார். குறித்த பிணையாளர்களை முன்னாள் பிரதமர் நிறைவேற்று அதிகாரிக்கு அறிமுகப்படுத்தியது லஞ்ச அல்லது ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகளா என்பது குறித்து நீதிமன்றம் விசாரணை நடத்த வேண்டும் என பொதுச் செயலாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேன சந்தேகத்துக்கிடமான முறையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று அறிக்கை சமர்ப்பித்துள்ளனர். கொழும்பு கொள்ளுப்பட்டிய பேதிரிஸ் மாவத்தை பகுதியில் உள்ள வீட்டில் இன்று காலை கபில சந்திரசேனவின் சடலத்தை போலீசார் மீட்டனர். வீட்டின் அறையொன்றில் அவர் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இன்று முற்பகல் கொழும்பு தடயவியல் மருத்துவ அதிகாரியும் அந்த இடத்திற்கு வருகை தந்திருந்தார். இதனை ஒரு சந்தேகத்துக்கிடமான மரணமாக கருதி மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.
1: விரிவான செய்திகள் was brought to you by Divya Auto Spare Parts Trading Sharjah Dubai Abu Dhabi and Ally since 1982 89.4
3: any style பேசவே நினைக்கல. அது தமிழ் FM ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பார்க்கலங்க. இட்ஸ் a very good choice ங்க.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். brought to you by Falcon Fast Link Services, one stop solution for all your interior fit outs. call 0586815179.

அண்ணாச்சி, குமுதாவை விரும்பி கேட்கிற ஒரே FM 89.0.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது 89.4 தமிழ் FM. 89.4 தமிழ் FM.

0: பேசாம்னா
1: நோ டென்ஷன் பேபே.
2: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
3: என்னத்த சொல்ல வர்ற?

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: தயவு செய்து கதவை மூடவும், அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.

0: இன்ன மயில
1: ப்ளீஸ் க்ளோஸ் தி டோர்.
2: நினைக்கல அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

kakak mengkata, bisakah jembebah takut? Yamabu.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அத கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: This song is a tribute to all the heroes and villains.

0: que se mudó de tener.
1: Rolex. Rolex.
2: ¡Sir! ¡Yes, sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ல.

89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.